நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோ ஹெர்ட்ஸிலும், ரெயின்போ பண்பலை 102.1 இன்றைய நமது ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 18 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 24 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9 ஞாயிற்றுக்கிழமை. இனி கேட்கலாம் கீரவாணி ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

0: இதுவரை கீரவாணி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். இனி
1: குறளமுதம்
2: இனியவை கூறல் 10 அதிகாரம் 9 குறட்பா.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். காலை 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம், 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவை தலை. இன்றைய நிகழ்ச்சியில் வணிக வேளாண்மை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் ராதி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸின் நாள் மலர். இன்று காலை 7 மலரும் காலை மலர். இதில் அறிவியல் தகவல்களை தாங்கி வாமா மின்னலு, சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சி ஆஷிகா அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். காலை 8 இதய ராகம், 8:50 சர்மரோக நிவாரணி சைவால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு, குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில். காலை 10 போடு ஆட்டம் போடு, 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் இயற்கையின் குரல், ஓசை காளிதாசன் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள் கேட்கலாம். முற்பகல் 11 உங்களோடு நாங்க, பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் ஹனிமூன் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் முனைவர் ஐயா ராஜு அவர்கள். தொடர்ந்து வேலை வேண்டும் நாடகம், எழுதியவர் அசோக் ஆனந்தி அவர்கள். 12:50 பாப்கார்னர், 1 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் பால் உற்பத்திக்கு உகந்த தீவனங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் சரவணன் அவர்கள். 2:30 செய்தி மலர். 3 இசைத்தூரல், 4 வண்ண கோலங்கள், மாலை 5 பொன் மாலை, 6 ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7 சிறுகதை நேரம். நா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நல்லதோர் வீணை செய்த சிறுகதையின் முதல் பகுதி கேட்கலாம். வாசிப்பவர் எஸ் ஜான்சன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை முதல் அலைவரிசையில் காலை 10:45 கேட்கலாம். இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி புரோகிராம், நாட்டு மாடு வளர்ப்பும் நகர சந்தையும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் இழுப்பையூர் எஸ் காசிநாதன் அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம், 9:45 மத்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 10 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9 இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் டாக்டர் ஸ்ரீபாத பினாகபாணி அவர்கள் பாட்டு, அன்னவரப்பு ராமசாமி வயலின், தண்டமுடி ராமமோகன ராவ் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 11 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111, பிற்பகல் 3 விடுமுறை விருப்பம், நேயர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. மாலை 4 மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம் கேட்கலாம், எழுதியவர் ரம்யா அவர்கள். 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திமடல். 8:30 முதல் அலைவரிசையில் புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் இன்று நடைபெறும் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழா நிகழ்வில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ளும் நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட், 10:00 ரவிவாசரிய அகில பாரதிய சங்கீத் சபாவில் சாத்விகா மோகன் அவர்கள் பாட்டு கேட்கலாம்.

0: நாள்தோறும் நல்ல நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்தே இருங்கள்.
1: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. அனைத்து துறைகளிலும் முன்னணி நாடாக இந்தியா உருவாகும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பில் உள்நாட்டு முதலீட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சமூக ஒருங்கிணைப்பை ஊக்குவிக்கும் வகையில் நலத்திட்டங்களை திறம்பட செயல்படுத்த அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10 மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நிதி நெருக்கடியை காரணங்காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்ற உலக பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பழுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: காவிரியின் வானம் பாடி இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. ஒலிக்கிறது பாரதி பண்.

0: Mani. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
1: உழைப்புத்தான் நம்முடைய மூலதனம். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்முடைய வீடு, நம்முடைய சொத்து, நம்முடைய நகைகள் இதுதான் மூலதனம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, உழைப்பு மட்டும்தான் மூலதனம், அதுதான் நமக்கு நிரந்தரமானது. உப்பில்லாத சாப்பாடு எப்படி சுவையில்லாமல் போய்விடுமோ அதை போல உழைப்பில்லாத வாழ்க்கை சப்புன்னு போய்விடும், பிணிக்கு ஆளாகிவிடும். அதனால் நாம் உழைக்கணும். நம்ம சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட வண்டி எதிர்பார்க்குறோம், இல்லாட்டி யாரு கூடையாவது போய் அந்த இடத்துல இறங்கிக்கிறான்னு பார்க்குறோம், இல்லாட்டி ஒரு உந்து வண்டியே வாடகைக்கு கொடுத்து போகிறோம். ஒரு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு கூட நம்மளால் நடக்க முடியறதில்ல. அதனுடைய விளைவு நம்ம உடம்பில் வியர்வை வெளியேறாமல் கழிவு நீர் தங்கி உடலில் சர்க்கரை நோய், மன அழுத்த நோய், தேவையில்லாத கொழுப்பு சேர்ந்து மாத்திரைகளோடு யாத்திரை செய்ய வேண்டிய சூழல் உருவாகி விடுகிறது. இதை நாம் மாற்ற வேண்டும். அப்படி நாம் மாற்ற வேண்டுமானால் நாம் உழைக்க தயாராக வேண்டும். உடல் உழைப்பு ஒன்றுதான் நம் உடல் ஆரோக்கியத்தையும் தரும், உயர்வையும் தரும். உழைப்பு தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். இன்றைக்கி இந்த உயர்ந்த நிலை மேலே யார் இருக்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்கள்தான் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அப்துல் கலாம் சின்ன வயசில் தன்னுடைய பள்ளிக்கூட படிப்புக்கு பணம் கட்டுவதற்காக உழைத்தார், ஜனாதிபதியாக இருக்கும்போதும் உழைத்தார். அப்படி உழைத்த உழைப்புத்தான் இன்றைக்கு எல்லோரும் அவரை பேச வைத்திருக்கிறது. குன்றினைப் போல உடல் வன்மை வேண்டும், கொடுமையை தீர்க்க போராட வேண்டும், தின்றதையே தின்று தெவிட்டுதல் இன்றி அன்றென்று வாழ்வில் புதுமை காண வேண்டுமென்றால் நீ உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு உன்னை உயர்த்தும், உன்னத வழியில் அழைத்து செல்லும். அப்படி அழைத்து செல்ல வேண்டுமானால் வியர்வையை சிந்த வேண்டும். இந்த வியர்வை சிந்துகிற மனிதன்தான் வாழ்க்கையில் ஆரோக்கியமாகவும் ஆற்றலோடும் வீரத்தோடும் கொடையோடும் சிறப்போடும் இருப்பார்கள் என்பதை இலக்கியம் மட்டுமல்ல நடப்புகள் நமக்கு சொல்லித் தருகிறது. நிறைய பேர் இரவில் படுத்துக்கிட்டு தூக்கம் வரலையே அப்படின்னு ஏங்குறாங்க. அதற்கு காரணம், உழைப்பில்லை என்றால் தூக்கம் வராது. அப்படி உனக்கு தூக்கம் வரணும்னா நீ உழைக்கணும். உழைச்சின்னா உழைப்பவன் படுத்தவுடனே தூங்கிடுறான், அவனுக்கு ஃபேன் இல்லை, ஏசி பெட்டி செயல்படவில்லை அப்படிங்கிற கவலையெல்லாம் இல்லை. அவனுடைய ஒரே கவலை படுத்தவுடனே தூங்கிடுவான். ஏன்னா அவனுடைய உழைப்பில் அவனை நன்கு தூக்கத்தை கொடுக்கிறது, மனதில் இருக்கிற அழுத்தத்தை போக்குகிறது, மனதில் இருக்கிற துன்பங்களை மாற்றுகிறது. எனவே உழைப்பால் உயர்வோம், உன்னதம் படைப்போம். கருங்கல் பாறையும் உடைந்துவிடும், கைகளில் பூமி தவழ்ந்துவிடும். உழைப்பே உனது மூலதனம் என்பதை தாராபாரதி சொன்னதைப் போல் உலக அரங்கிற்கு உழைப்பின் பெருமையை சொல்லி வைப்போம், உன்னதம் ஒன்றனை படைத்து நிற்போம்.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.

காதில் ஒளிந்திருக்கும் தேன் துளியை போல் நம் வாழ்க்கையிலும் இன்பம் ஒளிந்திருக்கிறது. உற்சாகத்தை உடலில் வைப்போம், மகிழ்ச்சியை மனதில் வைப்போம். இந்நாள் நலமாக அமைய வாழ்த்துக்களோடு திருச்சிராப்பள்ளி வானொலி அலை

வாழ்த்துக்களோடு திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். கேட்கலாம் மீரா கிருஷ்ணா பாடியுள்ள பாடலை.

திருவையாறு ஸ்ரீ பஞ்சநதீஸ்வர சுவாமி தர்ம சம்பர்த்தனி அம்பாள் ஆலய ஆடிப்பூர மகோத்சவத்தில் இன்று வெள்ளி ரிஷப வாகனம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் நரசிங்கன்பேட்டை அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி விழாவில் இன்று சுந்தரி அபிமன்யு கல்யாணம். புதுக்கோட்டை மணவிடுதி கிராமம் ஸ்ரீ நாச்சியம்மன் திருக்கோயில் 11 ஆண்டு ஆடிப்பூஜை விழாவில் இரவு 9 மணிக்கு ஸ்ரீ நாச்சம்மை ஸ்ரீ சன்னாசி தெய்வங்களுக்கு பூஜை. ஆனந்தராகத்தில் இனி கேட்கலாம் உன்னிகிருஷ்ணன் குழுவினரோடு பாடிய பாடலை.

கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய ஆனந்த ராகம். மீண்டும் கேட்கலாம் நாளை.

0: பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி மாதம் 24 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்போது வணிக வேளாண்மை. ஆடுகளில் இறைச்சி உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டல் குறித்த சில தகவல்களை வழங்குகிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். ராஜ்குமார் அவர்கள்.
1: இறைச்சி உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு விவசாயி முடிவு பண்ணாருன்னா அவர் என்னென்ன விஷயங்களை நினைவில் வச்சுக்கிறதா?
2: இப்போ இருக்கிற மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி விவசாயிகளும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இறைச்சியை வந்து அவங்களே பதப்படுத்துறதுக்கான கூடங்களை சிறிய அளவில் பண்ணலாம். அதுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவை இருக்காது. பல்வேறு முறைகள் இருக்குது பதப்படுத்துறதுக்கு. மார்க்கெட்டிங் பண்ணணும்னா சுத்தமான இறைச்சியை வந்து அவங்க உற்பத்தி பண்ணணும். சுத்தமான இறைச்சியை உற்பத்தி பண்ணணும், பேக்கெட் பண்ணி அவங்க விற்கணும் அப்படிங்கிற பார்க்கும்போது எஃப்எஸ்எஸ்ஐ பதிவு வந்து பண்ணால் தான் அதை வந்து கடைகளில் விற்க முடியும். இந்த எஃப்எஸ்எஸ்ஐ வந்து ஒரு சுலபமாக பண்ணி தர ஒரு விஷயம் தான். அந்த லைசன்ஸ் ஒண்ணு வாங்கிட்டேன்னா நம்மளோட ஃபார்ம்லயே இறைச்சியை கட் பண்ணி பேக் பண்ணி பதப்படுத்துறதுக்கு முடியும்.
1: இப்போ இறைச்சி உற்பத்தி பொறுத்த வரைக்கும் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னு வச்சுப்போங்க சார், ரொம்ப ஒரு கம்மியான செலவுலயே இதை செய்ய முடியுமா அவங்களால?
2: இறைச்சி பதப்படுத்துறதுக்கு நம்ம டீப் ஃப்ரீசர் மாதிரி உபகரணங்கள் வாங்குறதுக்கு வந்து 2-3 ஆட்டோட காஸ்ட் தான் வரும். 15,000 ஒரு 30-35,000 நம்ம கொள்ளளவு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி டீப் ஃப்ரீசர் மாதிரி கிடைக்கிறது. ஆக்சுவலா இதுக்கு வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் தேவை கிடையாது. எப்படி வேணாலும் இறைச்சியை உற்பத்தி பண்ண முடியாது. ஒரு சுகாதாரமான இடம் வேணும். பதப்படுத்துறது அதுக்கான உபகரணங்கள் இதெல்லாம் வந்து ஒரு உங்களுக்கு 50,000-1,00,000 ரூபா குறைந்தபட்ச மூலதனத்திலேயே இதை உருவாக்கலாம். அந்த செலவை வந்து வெகு விரைவிலேயே உங்களால் ஈட்டி விட முடியும்.
1: எப்படி ஈட்ட முடியுங்க சார்? என்னென்ன பொருட்களாக அவங்க விற்கும்போது எப்படி அவங்களுக்கு லாபம் இருக்கும் அதையும் சொல்லிடுங்க.
2: ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆட்டை விற்றீங்கன்னா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மாற்றி நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து 2-3 மடங்கு லாபம் கிடைக்கும். இந்த உபகரணங்கள்லாம் உங்களுக்கு ஒரு முறை செலவு மட்டும்தான்.
1: வெறும் இறைச்சி மட்டும் இல்லை, இன்னொன்று அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. என்னென்ன மாதிரி பொருட்களாக செய்ய முடியும்? நிறைய பொருள் இருக்கு, ஆனால் சிம்பிளாக இந்தந்த பொருட்களாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மதிப்பு கூட்டு பொருட்களாக அவங்க ஸ்டார்ட் செய்யலாம், அதுக்கு வந்து என்னென்ன வாய்ப்பு இருக்குது?
2: ஃப்ரிட்ஜில் வந்து 4 டிகிரி வெப்பநிலை இருக்கும், அதில் வச்சோன்னா 3 நாட்களுக்கு அந்த இறைச்சியை வந்து கெடாமல் பாதுகாக்க முடியும். இது வந்து சில்டு மீட்டு. இந்த மீட்டுக்கு வந்து எந்த விதமான வரிகளும் கிடையாது. அதையே வந்து நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் அந்த அளவு வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6 மாதம் வரையில் வச்சிருக்க போகிறதும் இல்லை, இடைப்பட்ட காலத்தில் வித்தரலாம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் வந்து உறைப்பதன நிலையில் வைத்திருத்தல் அப்படின்னு பேர். -18 டிகிரி சென்டிகிரேட்ல வச்சிருக்கலாம். இது ஒன்றும் இல்லை, அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி டீப் ஃப்ரீசர் ஒன்று வாங்கிக்கிட்டிங்கன்னா 250 லிட்டர் கொள்ளளவுலையும் இருக்குது, 500 லிட்டர் கொள்ளளவுலையும் இருக்குது. இல்லை பெரிய அளவில் பண்ணுறவங்க வந்து ரூம் மாதிரி பண்ணிக்கிறாங்க, வாக்கின் கூலர்ஸ் எல்லாம் இருக்குது. சிறிய அளவில் பண்ணிங்கன்னா ஒரு 15-20,000 இன்வெஸ்ட் பண்ணலாம். ரொம்ப பெரிய அளவில் நான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாக்கின் கூலர் 5 டன்னு 10 டன்னு உள்ளே வச்சுக்கிற அளவு பண்ணலாம். இதில் வந்து பதப்படுத்தி இறைச்சியை தூக்கி உள்ளே வச்சுட்டிங்கன்னா -18 வைக்கும்போது பார்த்திங்கன்னா 1 வருஷம் வரலும் வந்து அது கெடாமல் உங்களால் பாதுகாக்க முடியும். இப்போ மேலை நாடுகள் எல்லா இடத்துலையும் வந்து பதப்படுத்த இறைச்சி தான். பதப்படுத்தப்பட்ட இறைச்சியில் வந்து எந்த விதமான கெடுதலும் கிடையாது. ஃப்ரெஷ் இறைச்சி வந்து நமக்கு எளிதில் கிடைக்கிறதுனால நம்ம அதை பற்றி யோசனை பண்ணுறதே கிடையாது. பட்டு கால சூழ்நிலையில் நம்ம நட்டத்தை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உற்பத்தி ஒரு நாள் அதிகமாக இருக்கும், நமக்கு அன்னைக்கு வந்து சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி பதப்படுத்துறது மூலிமா பண்டிகை காலங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் வந்து விற்பனை செய்து அதிக லாபத்தை ஈட்ட முடியும்.
1: சரிங்க சார், பொருட்களாக செய்கிறது அப்படின்னா என்னென்ன பொருட்கள் அதிகம் சொல்லிடுங்க சார். சிம்பிளாக செய்யக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக மக்களால் விரும்பப்படுது. அந்த மாதிரியான பொருட்கள்
2: மசாலா பொருட்கள், மாவு இதெல்லாம் போட்டு இறைச்சியை அரைச்சி இறைச்சி உருண்டை தயார் பண்ணலாம், இறைச்சி நக்கட் தயார் பண்ணலாம், பேட்டிஸ் பர்கருக்கு நடுவில் வச்சு கொடுப்பாங்க இல்லையா பட்டிகள், அந்த மாதிரி பொருட்களை உற்பத்தி பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்ம உற்பத்தி பண்ணி 1/2 கிலோ பாக்கெட்டோ 1 கிலோ பாக்கெட்டோ 2 கிலோ பாக்கெட்டுகளாக பண்ணனா இறைச்சியை விட 3 மடங்கு விலையில வந்து வியாபாரம் பண்ண அதுக்கான முறைகள்லாம் இருக்கு. நம்ம கால்நடை மருத்துவக் கல்லூரியிலேயே வந்து அதற்கான பயிற்சிகள்லாம் நம்ம வழங்குறோம்.
1: நீங்க சொல்ற சின்ன முதலா இருந்தா கூட போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஏதாவது உதவி இல்ல திட்டங்கள் இருக்காங்க சார்?
2: அரசு திட்டங்கள் வந்து நிறைய இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அந்த PMFME ஒரு ஸ்கீம் இருக்குங்க, அதை விட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா நபார்ட்லயும் விவசாயம் மற்றும் கிராம மேம்பாட்டு திட்டங்களுக்கு வந்து நிதியுதவி

0: வழங்கிட்டு இருக்கிறாங்க. நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் ஒரு ஸ்கீம் இருந்தது, அதுலயும் பாத்தீங்கன்னா இறைச்சி பால் முட்டை போன்றவற்றுக்கு மதிப்பு கூட்டும் உபகரணங்கள் வாங்குறதுக்கும் மானியம் வழங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது மாநில அரசு திட்டங்கள்னு பாத்தீங்கன்னா ட்ரை பண்றது மினி டிரைரி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மானியம் தராங்க.
1: இது சம்பந்தமா விவசாயிகளுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாங்க சார்?
0: 9943535 9999
1: இன்னொரு சொல்லுங்க
0: 9943535 9999 என்ற எண்ணிலும் அழைக்கலாம்.
2: ஆடுகளில் இறைச்சி உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டலின் முக்கியத்துவத்தை பகிர்ந்து கொண்டார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். ராஜ்குமார் அவர்கள்.
3: இதுவரை
2: வணிக வேளாண்மை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி விவசாய பெருமக்களே, பெரம்பலூர் ஆண்டிமுத்து சின்னப்பிள்ளை அறக்கட்டளை வளாகத்தில் 10ஆம் ஆண்டு விதை திருவிழா இன்று காலை 10 மணி முதல் நடைபெற உள்ளது. இவ்விழாவில் இயற்கை வேளாண் அறிஞர் பாமையன் அவர்களின் கருத்துரையும் மரபுநெல், நாட்டு காய்கறிகள், சிறுதானியங்கள், கைக்குத்தல் அரிசி, நாட்டு சர்க்கரை, தேன், தின்பண்டங்கள், மரக்கன்றுகள், புத்தகங்கள், துணிப்பைகள், இயற்கை பொருட்கள் போன்றவைகளின் காட்சியும் விற்பனையும், இயற்கை உழவர்களின் அனுபவ உரைகளும், விதைகள் பரிமாற்றம் போன்றவைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். மேலும் தகவலுக்கு 94421-85-360. என் மீண்டும் ஒருமுறை 94421-85-360 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். விவசாயத்திற்கு அடித்தளமே நல்ல விதைகள்தான். பலவிதமான நவீன முறைகள் விவசாயத்தில் பயன்படுத்தப்பட்டாலும் நல்ல தரமான முளைப்பு திறன் கொண்ட விதைகள்தான் பயிரின் விளைச்சலை பெரிதும் நிர்ணயிக்கின்றன. சம்பா தாளடி சாகுபடிக்கு தேவையான நீண்டகால விதை நெல் ரகங்களான CR 1009, SUB 1, சாவித்ரி, ADT 51, மத்திய கால ரகங்களான CO R 50, TKM 15, நெல்லூர் மகசூரி, திருச்சி 3, CO 56, CO 57, CO 58, சம்பா மகசூரி, வெள்ளை பொன்னி, KKM 1 போன்ற விதைகள் தேவையான அளவு வேளாண் விரிவாக்க மையங்களிலும், வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளிலும், தனியார் விதை விற்பனை நிலையங்களிலும் விவசாயிகளுக்கு விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள் சான்று பெறாத தங்கள் சொந்த விதைகளையும் பயன்படுத்தலாம். எனினும் அந்த விதைகள் தரத்துடனும் நல்ல முளைப்பு திறன் கொண்ட விதைகளா என்பதை திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தில் பரிசோதனை செய்து பின்பு விதைப்புக்கு பயன்படுத்தினால் நல்ல வாளிப்பான பயிர்களை பெற்று உயர் மகசூல் பெறலாம். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் தங்களிடம் இருப்பில் உள்ள நெல் விதைகளின் தரத்தை அறிய 100 கிராம் விதை மாதிரிக்கு 80 ரூபாய் கட்டணத்தை நேரிலோ அல்லது மணியார்டர் மூலமாகவோ மூத்த வேளாண்மை அலுவலர், விதை பரிசோதனை நிலையம் 15B, பெரிய மில்தரு, விஜயபுரம், திருவாரூர் என்ற முகவரிக்கு அனுப்பலாம். விதை மாதிரியுடன் விவசாயிகளின் பெயர், தந்தை பெயர், முகவரி, அலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, பயிரின் வகை, ரகம், குவியல் எண் ஆகியவற்றுடன் பரிசோதனை செய்ய வேண்டிய விதைகளை துணிப்பையில் வைத்து அனுப்ப வேண்டும். இவ்வாறு திருவாரூர் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் தோட்டக்கலைத் துறையின் மூலம் ஆடிப்பட்டத்திற்கு தேவையான காய்கறி விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த விதை தொகுப்பில் கத்தரி, தக்காளி, வெண்டை, கீரை, கொத்தவரை ஆகிய 5 வகையான விதைகள் அடங்கிய தொகுப்பு 30 ரூபாய்க்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த விதை தொகுப்பானது சுமார் 2-3 சென்ட் வரை உள்ள வீட்டின் புறக்கடை பகுதியில் விதைப்பு செய்ய போதுமானதாகும். எனவே தேவைப்படுவோர் ஆதார் அட்டை நகல் வழங்கி ஆடிப்பட்ட விதை தொகுப்புகள் பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு அந்தந்த வட்டார வேளாண் விரிவாக்க மையத்தில் உள்ள வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்களை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 வேளாண் அரங்கத்தில் பால் உற்பத்திக்கு உகந்த தீவனங்கள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் கரூர் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் M. சரவணன் அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் நாட்டு மாடு வளர்ப்பும் நகர சந்தையும் இழுப்பையூர் S. காசிநாதன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், உள்நாட்டு முதலீடுகளை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான மருத்துவ உபகரணங்கள் மூலம் குறைந்த செலவில் அனைவருக்கும் சுகாதார வசதிகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், சமூக பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட ஷெடியூல்டு மற்றும் பழங்குடியினருக்கான டாக்டர் அம்பேத்கர் தேசிய நிவாரண திட்டம் மத்திய அரசின் நிதியுதவி திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இத்திட்டத்தின் கீழ் சமூக ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்கான 9 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற தொகுதிகள் தற்போதுள்ள எண்ணிக்கையிலேயே தொடரவும் தமிழகத்தின் உரிமைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தாராபுரம் காங்கேயம் பகுதிகளில் நில உச்சவரம்பு சீர்திருத்த நடவடிக்கையின் பேரில் தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள 5000 ஏக்கருக்கும் அதிகமான தரிசு நிலங்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நெசவாளர்களுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். முன்னதாக தாராபுரத்தைச் சேர்ந்த 61 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை திரு கே ஏ செங்கோட்டையன் வழங்கினார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 273 பேருக்கு அவர் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது அரசின் கடமை என்று அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களில் இளைஞர்கள் தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்

0: உடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் பிரச்சாரத்தின் போது அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் தாவேக அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தற்போதுள்ள 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று திரு முத்தரசன் வலியுறுத்தினார். மகளிர் கைத்தறி நெசவாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேசிய கைத்தறி தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 5 மணி நேரத்தில் 1000 கைத்தறி ஓவியங்களை வரைந்து மாணவிகள் உலக சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள கல்லூரி ஒன்றில் ஆடை வடிவமைப்பு மற்றும் துகிலியல் துறை மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் மகளிர் நெசவாளரின் பெருமையை போற்றும் வகையில் அவர்கள் நெசவு நெய்வது போன்று 1000 ஓவியங்களை 5 மணி நேரத்தில் வரைந்து நோபல் உலக சாதனை படைத்தனர். இந்த இருநாள் திருவிழாவில் பாரம்பரியமான கைத்தறியில் தயாராகும் ஜவுளிகள், பஞ்சிலிருந்து நூல் நூற்று அதனை ஜவுளியாக உற்பத்தி செய்யும் வரை செயல்படுத்தப்பட்டு வரும் நெசவு தொழில் குறித்த காட்சியும் இடம்பெற்றது. இதனை நெசவாளர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். நாமக்கல்லிலிருந்து எஸ்
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஏனைய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்றிரவு 1 மணி நேரம் கனமழை பெய்தது. கடும் வெப்பநிலை இருந்து வந்த நிலையில் இந்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைனில் உள்ள கீவ் பகுதியில் நேற்று ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 1 குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அபுதாபியைச் சேர்ந்த எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் இத்தாலியின் முடிவிற்கு எதிராக எல்லைப் பகுதியில் நுழைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்பெயின் அறிவித்துள்ளது. நாட்டின் சுதந்திர தினத்த கொண்டாட்டத்தையொட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் இந்திய விமானப்படையின் பேண்ட் இசை நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. மோசமான வானிலை மற்றும் சீரமைப்பு பணிகள் காரணமாக பல்தால் பஹல்காம் வழியாக யாத்ரீகர்கள் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்கு இன்று முதல் தடை விதிக்கப்படுவதாக ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குரு தேஜ் பகதூர் ஜியின் 350வது ஆண்டு தியாக தினத்தை குறிக்கும் வகையில் நவி மும்பையில் நேற்று தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் தேனம்பாக்கம் பெரியார் நகரில் உள்ள சமூக நீதி மாணவர் விடுதியில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் ஆய்வு செய்தார். கோவையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டை சாலையில் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. சீனாவில் ஹிஃபே நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்த இணை 377.67 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஆசிய இளையோர் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானில் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தமோச்சு மீதி தங்கப்பதக்கத்தையும் குருநாயுடு சனாப்தி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா சீனாவின் கியூ ஹானை எதிர்கொள்கிறார். தென்கொரியாவில் அசன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை

0: மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: தேசத்தின் முதல் வானொலி, மாநிலத்தின் இரண்டாவது நிலையம், முத்தமிழ் வளர்ப்பதில் என்றும் முதலிடம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: இன்று பழங்குடி மக்களுக்கான சர்வதேச நாள். ஆதிக்குடிகள் என்று அழைக்கப்படும் மலையின மக்கள் தெற்கு ஆசியாவின் தொல்மூத்த குடியினர். இப்பூர்வ குடிமக்கள் புவியின் 80% பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கின்றனர். இயற்கையுடன் இணைந்து வாழும் இவர்களுக்கும் அடிப்படை கல்வி, பொது சுகாதாரம் கிடைக்கச் செய்ய முக்கியத்துவம் அளிக்கவே இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. புகழ்பெற்ற கன்னட இலக்கிய படைப்பாளி விநாயக கிருஷ்ணா கோகாக் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1909. 1982 இவர் கன்னட மொழியில் எழுதி வெளியான பாரத சிந்துராஷ்மி என்ற காவியம் ஞானபீட விருதினை பெற்றது. ஹிந்தி இலக்கிய படைப்பாளர்களில் ஒருவரான ராம்தாரி சிங் தினகரின் கவிதைகளை வாய்ஸஸ் ஆஃப் ஹிமாலயா என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். கன்னடம், ஆங்கிலம் இரு மொழிகளிலும் நூல்களை இயற்றியுள்ளார். சமரசவே ஜீவனா என்ற இவரின் மற்றொரு நாவல் தி ஆகனி அண்ட் த எக்ஸ்டசி என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. 1961 தியாவா பிருத்வி என்ற இவரின் நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது. இவரது இலக்கிய படைப்புகளுக்காக இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. இந்திய சுதந்திர இயக்க ஆர்வலர் சரளாதேவி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1904 ஒத்துழையாமை இயக்கத்தில் இணைந்த முதல் ஒடிசா பெண்மணி. சுதந்திர இந்தியாவில் ஒடிசா சட்டமன்றத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண். கட்டாக் கூட்டுறவு வங்கியின் முதல் பெண் இயக்குநர். உப்கால் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் செனட் உறுப்பினர் என்ற பல பெருமைகளை பெற்ற சரளாதேவி 30 புத்தகங்களையும் 300 கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் காப்பா அரவாணன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1941 தமிழ்நாட்டின் பல்வேறு பல்கலைக்கழகங்களின் பாடத்திட்ட குழு உறுப்பினர். சமூகவியல், மானுடவியல், மொழியியல், இலக்கணம், கல்வியியல், வரலாறு, திறனாய்வு முதலான துறைகளில் 56 நூல்களை வெளியிட்டுள்ளார். சிறந்த நூல்களுக்கான தமிழக அரசின் பரிசினை 3 முறை பெற்றவர். சிறந்த பேராசிரியருக்கான விருது 1986 இவருக்கு வழங்கப்பட்டது. வழக்கறிஞரும் சுதந்திர போராட்ட வீரரும் பாரம்பரிய கலை ஆர்வலருமான இ கிருஷ்ணய்யர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1897 இந்திய சுதந்திர இயக்கத்தில் இணைந்த இவர் சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல்களை பிரபலப்படுத்தியவர். மெட்ராஸ் மியூசிக் அகாடமியை நிறுவி சதிர் நடன வடிவத்துக்கு மறுவடிவம் அளித்து அதனை பரதநாட்டியமாக பெயரிட முன்மொழிந்தார். இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது 1966 இவருக்கு வழங்கப்பட்டது. தமிழ் திரையுலகின் பிரபல கதாசிரியர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர் என பன்முக ஆளுமையான பஞ்சு அருணாச்சலம் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2016 பஞ்சு அருணாச்சலம் கவியரசு கண்ணதாசனின் உதவியாளராக இருந்து பாடல்கள் இயற்றி 1960 முதல் பாடலாசிரியராக தனது திறமையை வெளிப்படுத்தினார். திரைத்துறையில் உதவியாளராக பணி செய்ய தொடங்கியவர் பின்னர் அத்துறையில் அனைத்து நுணுக்கங்களையும் அறிந்து கொண்டு பல வெற்றி திரைப்படங்களை அளித்த பெருமை பெற்றவர். எஸ் பி முத்துராமன் இயக்கிய ஏறத்தாழ 15 திரைப்படங்களுக்கும் மேல் பஞ்சு அருணாச்சலம்தான் கதை வசனம் எழுதியிருந்தார். அன்னக்கிளி திரைப்படத்திற்கு இசையமைக்க இளையராஜாவை அறிமுகம் செய்த பெருமை இவரை சாரும். இவர் கதை வசனம் எழுதி தயாரித்த எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படம் தமிழக அரசின் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை 1982 பெற்றது. அரைநூற்றாண்டு காலம் திரையுலகில் பல்வேறு திரைக்கதைகளின் வழியே மக்களிடையே பயணித்த பண்பான மனிதர் பஞ்சு அருணாச்சலம்.

0: சுழரும் காலை பொழுது பல வெற்றிகளையும் உடல் நலத்தையும் மகிழ்ச்சியையும் தரும் பொழுதாய் அமையும் என வாழ்த்துச் சொல்வது நம் அன்னை வானொலி. நேர்களுக்காக இதோ மலர்கிறது காலை மலர்.
1: மணி விழியில் மௌன மொழி பேசும்.

0: नमस्कार।
1: वामा मिन्नल,
0: வாமா மின்னல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் நேயர்களே. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டா பக்கத்து வீட்டுக்காரி எப்போதும் தடுத்து நிறுத்த போவாரு. ஏன்னா அப்பதான் சண்டை முடிவுக்கு வரும். அந்த சண்டையில அண்ணனுக்கோ தம்பிக்கோ அவ்வளவு அடி விழுந்திருக்காது. ஆனா தடுக்க போன மூணாவது ஆளுக்கு தான் தர்ம அடி விழுந்திருக்கும். அவரைத்தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும் நிறைய நேரங்கள்ல. இதே மாதிரிதான் சர்க்கரை துகளையோ உப்பு துகள்களையோ ஒரு பாட்டில அடைச்சு வச்சா துகள்களுக்கு இடையே ஒரு வகையான ஈர்ப்பு விசை ஒன்றோடு ஒன்று சேர போராடும், ஒட்டிக்கும். இந்த விசைக்கு பேரு வாண்டர்வால்ஸ் விசை அப்படின்னு சொல்றாங்க. இதுங்க சண்டை போட்டு ஒட்டிக்கிறாம இருக்கிறதுக்கு இந்த வாண்டர்வால்ஸ் விசையை குறைக்கிறதுக்கு ஆன்டி கேக்கிங்
2: இருந்தாத்தானே கெட்டியாகும். அந்த ஆன்டி கேக்கிங் பவுடர்கள் வந்து தடுத்துடும். சரி, இந்த ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பல விரிவான ஆய்வுகளுக்கு அப்புறமா ஒரு கிலோ அளவுள்ள உணவுப் பொருளை 0.5 கிராம் முதல் 2 கிராம் வரையிலும் அதை கலக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை உணவுப் பொருள்கள் மட்டும்தான் கலக்கிறாங்களா? இல்லை, உணவுப் பொருள்கள் அல்லாத ஃபெர்டிலைசரு, அழகு சாதன பொருள்கள், டிடர்ஜென்ட்டுகள்லையும் கலக்கிறாங்க. உணவுப் பொருள்கள் கட்டிப்படாம இருக்க கலக்கப்படும் இந்த கெமிக்கல்கள் மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் பாதிப்புகளை ஏற்படுத்துறது இல்லைங்க. அதுல சிலிக்கன் டை ஆக்சைடு, டைட்டானியம் டை ஆக்சைடுங்கிற கெமிக்கல்கள் பெருங்குடல்ல புரதம் செரிப்பதையும் புரத சத்து உடல்ல உறிஞ்சப்படுறதையும் தடுக்கிறதா எலர் டாக்கோ அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் மேற்கொண்ட ஆய்வுல சொல்லியிருக்காங்க. சோ இந்த ரெண்டு ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் சிலிக்கான் டை ஆக்சைடும் டைட்டானியம் டை ஆக்சைடு தான் கொஞ்சம் ஓரளவு பிரச்சனை ஏற்படுத்துங்க. மத்ததெல்லாம் ஓரளவு பிரச்சனை ஏற்படுத்துறது இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்படிதான் ஒருத்தர் தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி தலையில ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு கையில கிளவுஸ போட்டுக்கிட்டு கிட்னி கார்டை போட்டுக்கிட்டு தொடையில பேடை கட்டிக்கிட்டு கிளம்புனாரு. சரி, கிரவுண்டுக்கு தான் போனாருன்னு பார்த்தா இல்ல, வீட்டு கிச்சனுக்குள்ளதான் போறாருங்க. ஏன்னு கேட்டா, வீட்டுல சண்டைன்னு வந்துட்டா பந்து பறக்காது, பாத்திரம் தான் பறக்கும். கப்புன்னு புடிச்சு வைக்கணும்ல, நம்மளுக்கும் சேதாரம் ஆகக்கூடாது, பாத்திரத்துக்கும் சேதாரம் ஆகக்கூடாதுன்னு அவரு இந்த முயற்சியை ஏற்படுறாரு. அங்க உள்ள வீட்டுக்காரமா இன்னும் கொஞ்சம் தந்திரசாலிங்க, அவங்க பாத்திரத்தை வீசல, சுடுதண்ணியை தான் வீசுறாங்க. இப்ப எப்படி தடுப்பாரு?
3: நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது.
4: அன்னை வானொலியில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காலை மலர்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு

0: செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து பிற நாடுகள் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சுதந்திர போராட்ட தியாகிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த செல்லுலார் சிறையை பார்வையிட்டார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகளின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து திரு சி பி ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தினார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தம்முடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது இரு நாடுகளுடனான ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், எரிசக்தி பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசித்ததாக அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையிலான பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், கடல்சார் நிர்வாகத்தை நவீனமயமாக்கும் வகையில் இ சமுத்ரா இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். கப்பல் கட்டுமானம், கடல்சார் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சி கண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய மாலுமிகள் அச்சமின்றி பாதுகாப்பாக பணியாற்றுவதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் இன்று தொடங்குகிறது. நாட்டின் கலாச்சாரம், தேசிய ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. இம்மாதம் 17 தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள 200 அதிகமான இந்திய தூதரகங்களிலும் இந்த தேசிய கொடி இயக்கம் மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: உத்தராகண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளம் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அசாமில் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 99 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 147,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். சோனித்பூர், நகோஆன், கொலாட், சிவசாகர் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன.

0: காங்கோவின் மொம்பாசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது கிராமப்புற மக்கள் போதிய ஒத்துழைப்பு அளிக்காததன் காரணமாக இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியா கோஸ்டாரிக்கா இடையேயான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். அந்நாட்டு அதிபர் திரு அலாசானே கொத்தாராவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு பெசகிஸ்தான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அந்நாட்டு அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக வெளியிடப்பட்டுள்ள செய்தியில், நாட்டு மக்களின் நலன் கருதி இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் உள்ள ஷரத்துக்களை நிறைவேற்றும் வகையில் அமெரிக்கா செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஈரானுடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தின் நோந்தாம்புரி மாகாணத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அந்நாட்டு பொது சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தில் காயமடைந்த 14 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொது இடங்களில் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்த கடும் கட்டுப்பாடுகள் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு அனுதீன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வேலைவாய்ப்பை இழந்த வெளிநாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் புதிய வேலைவாய்ப்பை பெறும் வகையில் 60 அந்நாட்டில் தங்கியிருக்க அனுமதி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எனினும் இது தொடர்பான விதிமுறைகள் குறித்த முழு விவரங்கள் வெளியிடப்படவில்லை. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் தாஸ்கண்டில் நடைபெற்று வரும் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் டொமாச்சு மிட்டே தங்கப்பதக்கத்தையும் குருநாயுடு சனாப்தி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்னித் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. சைனாவின் ஹெஃபே நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்த இணை 377.67 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிகா சீனாவின் கியூஹானை எதிர்கொள்கிறார். தென்கொரியாவின் அசன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திண்டுக்கல் அணியையும் நெல்லை அணி திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு ஹாக்கி லீக் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. இம்மாதம் 12 வரை நடைபெற உள்ள இப்போட்டியில் தெற்கு ரயில்வே, ICF, இந்தியன் வங்கி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்கின்றன. பெங்களூருவில் நடைபெற்ற மலேசியாவிற்கு எதிரான 21 இரண்டாவது ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. கொலம்பியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக அந்நாடு அவசர நிலையை அறிவித்துள்ளது. காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் 20,000 அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். காங்கோவின் மொம்போசாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: தேசத்தின் முதல் வானொலி, மாநிலத்தின் 2 நிலையம், முத்தமிழ் வளர்ப்பதில் என்றும் முதலிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி.

பண்ணை வானொலியில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காலை மலர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இயங்கி வந்த சிவசக்தி நிதி நிறுவனத்தின் மீது பண மோசடி காரணமாக பொதுமக்கள் அளித்த புகாரின் பெயரில் நாகப்பட்டினம் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதுவரை 3,311 பாதிக்கப்பட்ட மக்களிடம் அசல் ஆவணங்களுடன் புகார் மனுக்களை பெற்று புலன் விசாரணைக்கு பின்பு சென்னையில் உள்ள TNPID சிறப்பு நீதிமன்றத்தில் குற்ற இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற வழக்கு எண் 39/2025 வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. மேற்படி நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்து பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் அளிக்காமல் இருப்பின் வருகின்ற 15/9/2026 துணை காவல் கண்காணிப்பாளர் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகம் எண் 8 நீலா கீழமட விளாகம் நாகப்பட்டினம் என்ற முகவரியில் புகார் அளிக்க அறிவுறுத்தப்படுகிறது என பொருளாதார குற்றப்பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் பெற அழைப்பு. திருச்சிராப்பள்ளி மாவட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் சிறு மற்றும் குறு விவசாயிகள் பயிர்க்கடன் பெறலாம். விண்ணப்பிக்கும் முறை நேரடியாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது EKCC மூலம் பொது சேவை மையங்களில் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளாா்.

0: தமிழக அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் நேரடி சேர்க்கைக்காக வரும் ஆகஸ்ட் 14 தேதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு சார்பில் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பு, தமிழகத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் கீழ் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களும் 277 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் உள்ளன. இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் நிகழாண்டு கலந்தாய்வுக்கான கால அவகாசம் வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் ஆகஸ்ட் 14 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் சேரும் மாணவர்களுக்கான பயிற்சி கட்டணம் கிடையாது. கல்வி உதவித்தொகையாக மாதம் ரூபாய் 750 அரசு பள்ளிகளில் பயின்றவர்களுக்கான தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டங்களின் கீழ் ரூபாய் 1000 கூடுதலாக வழங்கப்படும். இதுகுறித்த மேலும் விவரங்களுக்கு 9499055642 என்ற கைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அன்னை வானொலியில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காலை மலர்.
1: தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு அடிப்படை ஊட்டச்சத்து மட்டும் கிடைக்கிறது இல்லைங்க, அதையும் தாண்டி குழந்தையுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும்

0: வளர்க்குது. உடல் மற்றும் உணர்ச்சி ரீதியான வளர்ச்சிக்கும் தாய்ப்பால் ரொம்பவுமே உதவுதாங்க. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவர்கள். வணக்கம் டாக்டர். சில குழந்தைங்க அடிக்கடி பால் கக்கிக்கிட்டு இருக்கும், அது எதனால டாக்டர்?
1: சின்ன குழந்தைங்க பால் குடிச்ச உடனே அது வந்து ஒரு தயிர் மாதிரி திரிஞ்சு அது கக்குறதுன்றது ஒரு நார்மல். இது வந்து என்ன ஆகலாம்னா நம்ம வந்து ஒரு பதட்டம் உண்டாக்கலாம். என்ன குழந்தை வந்து 4 தடவை கக்குது 5 தடவை கக்குது அப்படின்ட்டு. சில பேருக்கு என்ன டவுட் வரும்னா பால் வந்து செரிமானமே ஆல. எப்போ நம்ம வந்து சேஃப்னு சொல்லலாம்னா அந்த தயிர் மாதிரி திரிஞ்சு வர மில்க் வந்துட்டு நார்மல். ஒரு குழந்தை 3 தடவை 4 தடவை கூட கக்கலாம். அந்த குழந்தை நல்லா வெயிட் கெயின் ஆகுது, ஹாப்பியா இருக்கு, பால் குடிச்சிட்டு அவளோட வளர்ச்சி இதெல்லாம் நல்லா இருக்கு. ஒரு மாதிரி நாள் ஃபுல்லா அழுவாம அந்த பால் குடிச்சிட்டு நல்லா தூங்கி எந்திரிக்குது, நடுவுல எல்லாம் நல்லா ஹாப்பியா இருக்கு அப்படின்னா அது நார்மல். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஒருவேளை உங்க குழந்தை வெயிட் கெயின் ஆகல, ரொம்ப அதிகமா கக்குது, கக்குறது இல்லாம வாந்தி எடுக்குது, பச்சை கலர்ல வருதோ மஞ்சள் கலர்ல வருதோ இல்ல அதுல ரத்தம் கலந்து வந்தாலோ, இல்ல குழந்தை யூரின் 6 தடவைக்கு கீழே யூரின் போகுது, இல்ல குழந்தை வந்து ஃபீட் பண்ணும் போதே சில குழந்தைங்க வந்து அழுதுகிட்டே இருக்கும், ஃபீட் பண்ணி முடிச்ச உடனேயும் அழுதுகிட்டே இருக்கும், ஒரு வழியில இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்க உங்க டாக்டர் கிட்ட கண்டிப்பா கூட்டிட்டு போய் காமிங்க. அது என்னன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சில மதர்ஸ்க்கு என்ன ஆகலாம்னா நிறைய மில்க் சப்ளை இருக்கலாம், ஓவர் ப்ரொடக்ஷன் இருக்கலாம், அதனால மில்க் லீக்கிங் வரும். பேபி வாய் வச்சு குடிக்கும் போது ஃபாஸ்ட் லெட் டவுன் சொல்லுவோம், அப்படின்னா பால் வந்து ரொம்ப ஃபாஸ்டா அவங்க வாயில போய் தொண்டையில அடிக்கிற மாதிரி இருக்கும். சோ மதர்ஸே சொல்லுவாங்க குழந்தை ஃபீட் பண்ணும்போது இரும்புது, தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கு, குழந்தை பால் குடிக்க வந்தாலே தள்ளி விடுது, ரொம்ப அதிகமா மில்க்னால குழந்தையால மேனேஜ் பண்ணி குடிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து ஓவர் சப்ளை, ஃபாஸ்ட் லெட் டவுன், இந்த மாதிரி ஃபாஸ்டா பால் வருதுன்னா டெஃபினட்டா அவங்களும் ஃபீட் பண்ணலாம். நிறைய பொசிஷன்ஸ் டெக்னிக்ஸ் அதுக்கெல்லாம் இருக்கு. நீங்க பக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்ச லாக்டேஷன் கன்சல்டன்ட்ட கண்டிப்பா விசிட் பண்ணுவேன், அவங்க உங்களுக்கு கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க எப்படி குழந்தைக்கு ஓவர் சப்ளைலயும் ஃபீட் பண்ணலாம்ன்றது.
0: தாய்ப்பாலோட நன்மைகள்லாம் என்னென்ன டாக்டர்?
1: தாய்ப்பால் குடுக்கறதுனால குழந்தைக்கு மட்டும் இல்ல மதர்ஸ்க்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? தாய்ப்பால் வந்து சேஃப், நேரா குழந்தை வாய் வந்து மார்புல வச்சு குடிக்கறதுனால சுத்தமா இருக்கு, எந்த கண்டாமினேஷனும் இல்ல, குழந்தைக்கு ஏத்த குவாண்டிட்டி சேஃபா வருது, தேவையான டெம்பரேச்சர்லயும் வருது. பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா தாய்ப்பால்ல நோய் எதிர்ப்பு சக்தி, இது ரொம்ப முக்கியம். இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம், சோ இந்த டயாபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் ஃபியூச்சர்ல குழந்தைங்களுக்கு இதை வர வாய்ப்பையும் கம்மி பண்ணுது. சோ தாய்ப்பாலுக்கும் ஃபார்முலா மில்க் கொடுக்கும்போது நிறைய டைம் ஃபார்முலா மில்க்னா நம்ம வந்து அதுக்கு தேவையான வாட்டரை பாயில் பண்ணி எடுத்துக்கணும், பாட்டில்ஸை எடுத்துக்கணும், அதை கிளீனிங் பண்றது. சோ நம்ம வாட்டர் கொடுக்கும்போது சம்டைம்ஸ் கண்டாமினேஷன் வரலாம். சோ அதனால குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வாந்தி கொஞ்சம் பேதி அதெல்லாம் கூட வர வாய்ப்பு இருக்கலாம். சோ அதை கிளீனா கொடுக்கணும்ன்ற ஒரு பிரஷர் நம்மளுக்கு இருக்கலாம். பிளஸ் ஃபார்முலா மில்க் கூட காஸ்ட், டிராவல் பண்ணும்போது ஒரு ஒரு தடவை குழந்தை அழுவுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டு அதை கொடுக்கணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தாய்ப்பால் நீங்க கொடுக்கும்போது அதெல்லாம் தவிர்க்கலாம். அம்மாக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. முதல்ல டெலிவரி ஆன உடனே மதர் வந்து தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது, ஆக்சிடோசின் அப்படின்னு ஒரு ஹார்மோன். இது என்ன பண்ணுதுன்னா மார்புல போயிட்டு குழந்தை சக் பண்ணும் போது இந்த ஹார்மோன் என்ன பண்ணும், மார்பிளையும் ஆக்ட் பண்ணும், அவங்களோட கர்ப்பப்பையிலும் போய் அது வந்து வேலை செய்யும். சோ மார்புல வேலை செய்யும் போது பாலை வெளியில கொண்டு வரும், கர்ப்பப்பையில போய் அந்த ஹார்மோன் வேலை செய்யும் போது அந்த கர்ப்பப்பைய சுருங்க வைக்கும், அந்த பிளாசன்டா அதை வந்து வெளியில தள்ளி கர்ப்பப்பைய சுருங்க வச்சு அந்த பிளீடிங்கையும் கண்ட்ரோல் பண்ணும். சோ அந்த போஸ்ட்மார்டம் பீரியட்ல வந்து நிறைய பிளீடிங் ஆகாம அவங்களுக்கு கரெக்டா கண்ட்ரோல்டா அந்த யூட்ரஸ் சுருங்க வைக்கவும் ஹெல்ப் பண்ணும். ஒரு ஒரு தடவையும் மதர் ஃபீட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து அவங்க என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை சுருங்கறதே அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க, அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் தெரியும். சோ அந்த பிளீடிங் கூட சில மதர்ஸ்க்கு வரலாம் அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல. ஃபீடிங் அப்போ அந்த ஒரு பெயின், அந்த பிளீடிங் வந்து ஆஃப்டர் பர்த் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த கிராம்ப்ஸ் வந்து இட் இஸ் நார்மல் பிகாஸ் ஆஃப் ஆக்சிடோசின் என்ற ஒரு ஹார்மோன்னால. இன்னொன்னு வந்து என்னன்னா மதர்ஸ்க்கு வந்துட்டு இந்த கேன்சர், இந்த பிரெஸ்ட் கேன்சர் அதோட ரிஸ்க ரெடியூஸ் பண்ணலாம். சில மதர்ஸ்க்கு இந்த மாத விடாய கூட லேட்டா வர வைக்கலாம், பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும் போது அது கொஞ்சம் தள்ளி வரலாம்.
0: குழந்தை பராமரிப்பு குறித்து நாளை மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவர்கள்.

7:47 நேர்கள் கேட்டரசித்துக் கொண்டிருப்பது காலை மலர். அனைத்து நியாய விலை கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இ.கே.ஒய்.சி சிறப்பு முகாம் இன்று காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கட்டாயம் இ.கே.ஒய்.சி கைரேகை சரிபார்ப்பு புதுப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கொள்வோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி 1 கிலோ 22 ரூபாய், கத்தரிக்காய் 60, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 40, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 80, பெரிய வெங்காயம் 44 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 60 ரூபாய்க்கும், மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சௌசௌ 36, புடலங்காய் 50, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 36, நூல்கோள் 40, கருணைக்கிழங்கு 100 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 50 ரூபாய்க்கும், சேப்பங்கிழங்கு 60 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. உருளைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கேரட் 100 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 32, பீட்ரூட் 54, பச்சை பட்டாணி, காலிஃபிளவர் பூ 1 45 ரூபாய்க்கும், எலுமிச்சை பழம் 1 5 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 22 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 22 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஆப்பிள் 1 கிலோ 280 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 1 கிலோ 150 ரூபாய்க்கும், மாதுளை 220, திராட்சை 120 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம்.

வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காலை மலர்.

நேயர்கள் கேட்டறி செய்து கொண்டிருப்பது காலை மலர். இனி தமிழக கடலோர பகுதிகள் வசிக்கும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. குமரிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40

முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இனி தெரிந்து கொள்வோம் தங்கம் வெள்ளியின் விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 13,900 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 250 ரூபாய்க்கும், பெட்ரோல் 1 லிட்டர் 108.23 ரூபாய்க்கும், டீசல் 1 லிட்டர் 100.05 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காலை மலர்.

திருச்சிராப்பள்ளி வானொலியோட முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ்ல இப்ப நாம கேட்க போறோம் இது இதயராகம். திட்டக்குடி செல்வராசு, வில்லிவாக்கம் குபேந்திரன், வாரியங்காவல் கதிரவன், கொளஞ்சிநாதன் இவங்க எல்லாருடைய விருப்பமா முதல் பாடல் அமரன் படத்திலிருந்து.

இதயராகம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கோம். காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க சண்முகம் சுந்தரம், ரேகா, சபரி, மதுமிதா, அதுக்கப்புறம் நிக்கர்கா, இவங்க எல்லாருமே லால்குடியிலிருந்து கடாரம் கொண்டான் படத்துல இருந்து அவங்க விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. கேட்டிருலாம் இந்த நேயர்களுக்காக.

0: தேர்தல் செய்திகளை தொடர்ந்து கேட்கலாம். இது இராகம்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ்.

0: சீக்கிரம் ஆகட்டும் பிளீஸ் சீக்கிரம்.
1: வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன?
0: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க் போகணும்.
1: ஆமாப்பா, வயசாயிட்டாலே கூட ஒரு ரன்னர் தேவைப்படுது.
2: ஆனா பேங்க்கு வேண்டாம்.
3: ஆமா, ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை, 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மாற்றுத்திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல.
4: சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை, ஆர்பிஐ சொல்லுது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இதே ராகம் கேட்டு இணைந்திருக்கோம். 8:39 ஆகுது. ஆலத்தூர், பெரம்பலூர் ஆலத்தூர்ல இருந்து சின்னசாமியுடைய விருப்பமா அடுத்த பாடல் கேட்க போறோம்.
1: இங்க தாத்தா கிங், நான் வச்சதா தூசு.

0: Hey, இங்க தாதா கிங்.
1: தேசத்தின் முதல் வானொலி, மாநிலத்தின் இரண்டாவது நிலையம், முத்தமிழ் வளர்ப்பதில் என்றும் முதலிடம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

0: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 இன்று காலை 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில்
1: மானினுடைய ஒலி கேட்கிறது ஒரு வித்தியாசமான ஒலி. அடுத்த சில நொடிகளில் மரத்தில் இருக்கக்கூடிய மந்தியினுடைய குரல் இன்னொரு மாதிரி ஒலிக்கிறது. வண்டியை நிறுத்திவிட்டோம், கானக பாதை காத்திருக்கிறோம். சில நிமிடங்கள் கழித்து கானகத்தின் உள்ளிருந்து அந்த பாதைக்கு ஒரு சிறுத்தை வெளியே வருது. அந்த சிறுத்தை அங்கு இருப்பை பேசியது அந்த மான், அதை வழிமொழிந்தது அந்த மந்தி. கானகம் இப்படி பேசிக்கொண்டே இருக்கும்.
0: சூழலியலாளர் ஓசை காளிதாசன் அவர்கள் இயற்கையின் குரல் எனும் பொருளில் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள் பலம்பெற கேட்கலாம்.

நேயர்களின் அனைவருக்கு இசை பெட்டகம் நிகழ்ச்சி இன்று காலை 9 மணிக்கு நிகழ்ச்சியில் ஸ்ரீபாத பின்னகனி அவர்கள் பாட்டு, அன்னவரப்பு ராமசாமி அவர்கள் வயலின், தண்டமுடி ராமமோகன ராவ் அவர்கள் மிருதங்கம். இன்று காலை 10:45 சிறுகதை நேரம் நிகழ்ச்சியில் ந பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நல்லதோர் வீணை செய்த சிறுகதையின் முதல் பகுதி கேட்கலாம். வாசிப்பவர் எஸ் ஜான்சன் அவர்கள். காலம் என்ற காவிய கானங்களாய் மதுர கீதம் ஒலிக்கும் இன்று பிற்பகல் 1 மணிக்கு. இதே ராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் மெய்யழகன் படத்திலிருந்து.

0: நேரம் காலை 9 மணி. ஆகாஷ்வாணி
1: இசை பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் டாக்டர் ஸ்ரீபாத பினாகபாணி அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. ஸ்ரீபாத பினாகபாணி ஒரு தலைச்சிறந்த மருத்துவர் மற்றும் சிறந்த கர்நாடக இசை வல்லுநர். இவர் ஆந்திராவில் உள்ள ஸ்ரீகாகுளம் என்ற ஊரில் 1913 பிறந்தார். துவாரம் வெங்கடசாமி நாயுடு, ரெங்கராமானுஜ ஐயங்கார் ஆகியோரிடம் இசை நுணுக்கங்களை கற்றறிந்தார். தமது விடாமுயற்சியால் சங்கீத உலகில் மிகவும் புகழ்பெற்றார். இவரது சீடர்கள் பலர் இன்று பிரபல வித்வான்கள். குறிப்பாக நேதுநூரி கிருஷ்ணமூர்த்தி, நூக்கல சின்ன சத்யநாராயணா, ஓலேட்டி வெங்கடேஸ்வர்லு, ஸ்ரீரங்கம் கோபாலரத்னம்

ஆகியோரை சொல்லலாம். ஸ்ரீபாத பினாகபாணி பல இசை புத்தகங்களை எழுதியுள்ளார். மேளராக மாளிகை, பல்லவி கானசுதா, மனோதர்ம சங்கீதம் போன்ற பல புத்தகங்களை எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. சங்கீத நாடக அகாடமி விருதினை பெற்றவர் இவர். டாக்டர் ஸ்ரீபாத பினாகபாணி அவர்களின் இசை நிகழ்ச்சிக்கு இன்று அன்னவரப்பு ராமசாமி அவர்கள் வயலின், தண்டமூடி ராமமோகன ராவ் அவர்கள் மிருதங்கம். பருசமு சொக்கக்கா அன்னமாச்சாரிய கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் கேதாரம், ஆதிதாளம்.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இப்போது டாக்டர் ஸ்ரீபாத பினாக்கபாணி அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அன்னவரப்பு ராமசுவாமி அவர்கள் வயலின், தண்டமூடி ராம மோகனராவ் அவர்கள் மிருதங்கம்.

மோகன கல்யாணி ராகத்தில் சுவாதி திருநாள் கிருதி இடம்பெற்றது. நிறைவாக தந்தனன ஆகி என்ற அன்னமாச்சாரியார் கீர்த்தனை. ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்.

0: இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் ஸ்ரீபாத பினாகபாணி அவர்களின் பாட்டு கேட்டோம். அன்னவரப்பு ராமசுவாமி அவர்கள் வயலின், தண்டமூடி ராமமோகன ராவ் அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷவாணி நீர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் முத்துச்சிதறல்.

அதிரடியான துள்ளலிசை பாடல்களின் அணிவகுப்பை தான் கேட்டு ரசிக்க போறோம். போடு ஆட்டம் போடு திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல.

0: 10:30 நேர்கள் இணைந்திருப்பது அன்னை வானொலியோடு. இனி ஒருவிட பாடல்கள் நிகழ்ச்சியில் வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தருகிறதும் தகதி தரு

காலப்பெட்டகத்தின் அழியா பொக்கிஷம், கலைகளின் அற்புத ஒலி நூலகம், அனுபவம் கைகோர்த்த புதிய முயற்சிகள், ஒன்றாய் பயணிக்கும் ஒப்பில்லா ஊடகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 80 கடந்தும் மங்காத உற்சாகத்துடன் உங்களை மகிழ்விக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

0: 10:45.
1: ஆகாஷ்வாணி சிறுகதை நேரம். ந பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நல்லதோர் வீணை செய்து சிறுகதையின் முதல் பகுதி. வாசிப்பவர் எஸ் ஜான்சன்.
2: காலையில் பிடித்த மழை கொஞ்சமாவது நிற்க வேண்டுமே. இல்லை, கொட்டி தீர்த்து விடுவேன் என்பது போல் வானம் விடாமல் பெய்து கொண்டிருந்தது. தார் பூசிய சுவர் போல் வானம் மேகங்களால் இருண்டு கிடந்தது. மலையின் குளிர் வேறு சேர்ந்து கொண்டால் கேட்கவா வேண்டும், ஏன் இங்கு வந்து மாட்டிக்கொண்டோம் என்றாகிவிட்டது எனக்கு. தேயிலை எஸ்டேட்டின் நடுவில் இடிந்த அந்த தகர கொட்டகை இருந்தது. அதில் ஒழுகின இடம் போக மிஞ்சிய ஒரே ஒரு மூலையில் நானும் டிரைவரும் ஒண்டிக் கொண்டு நின்றோம். உடுமலைப்பேட்டையிலிருந்து தீர்த்தங்கரர் பாறையையும் திருமூர்த்தி மலையையும் பார்த்து போகலாம் என்று ஜீப்பில் புறப்பட்டிருந்தோம். நானும் டிரைவருமாக இரண்டே இரண்டு பேர்தான். திருமூர்த்தி மலையை பார்த்து முடிந்ததும் மலையில் தேயிலை தோட்டங்கள் இருக்கும் பகுதிகளை சென்று பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை உண்டாயிற்று. என் விருப்பத்தை டிரைவரிடம் கூறினேன். மூணாறு போற ரோட்ல அதிக தூரம் போனா தான் எஸ்டேட்டுகளை பார்க்க முடியும். இப்பவே மழை தூருது, பெருசா பிடிச்சிட்டா அங்க போய் திரும்புறது ரொம்ப கஷ்டமாச்சே சார் என்று பதில் சொன்னான் அவன். பரவாயில்லப்பா, போயிட்டு தான் வருவோமே. இதுக்குன்னு தனியா இன்னொரு நாளா புறப்பட்டு வரப்போறோம். மழை லேசாதான் தூருது என்றேன் பிடிவாதமாக. சரி, நீங்க ரொம்ப சொல்றீங்க, எப்படி மாட்டேன்றது என்று அரைகுறை மனதோடு புறப்பட்டான் அவன். அந்த டிரைவருக்கு ஜோசியம் தெரியுமோ என்னமோ, இப்போது அவன் சொன்னது உண்மையாகிவிட்டது. எங்களின் ஜீப் எஸ்டேட்டுக்குள் இருக்கும் மலைப்பகுதியை அடைந்தபொழுதே மழை பலமாக பிடித்துக் கொண்டு விட்டது. அப்போது காலை 11 மணிக்கு மேல் இருக்கும். ஜீப்பை நிறுத்திவிட்டு அந்த தகர கொட்டகையில் ஒண்டினோம். மழை நிற்க

கேட்கவே இல்லை. மாலை 6:30 ஆகிவிட்டது. என் மணிக்கட்டில் கடிகாரமும் காலடியில் மழை தண்ணீரும் பஞ்சகமின்றி ஓடிக்கொண்டிருந்தன. டிரைவர் என்னை விழித்து விழித்து பார்த்தான். வாயால் சொல்லிக்கொள்ள முடியாததை கண்களால் நிறைவேற்றிக் கொண்டிருந்தான் அவன். யானை தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கொண்ட மாதிரி ஆகிவிட்டது என்னுடைய நிலை. என்னப்பா இது, சனியும் பிடிச்ச மழை பிரளயத்துக்கு வர்ஷிக்கிறது போல பொழிஞ்சு தள்ளுது. என்ன

இன்ன இடத்துலேருந்து ஒரு அங்குலம் கூட நகராது. மலை ஓடைகளில் தண்ணீர் கரை நிமிர ஓடிக்கிட்டு இருக்கோம். ரோடு தண்ணி அரிச்சு மேடு பள்ளம் சேறு சகதியுமாக இருக்கும். இந்த நிலமையில் இனிமேல் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை சார். என்னப்பா பெரிய குண்டா தூக்கி போடுறியே, பசியும் பண்டினியுமா இந்த ராத்திரி முழுசும் இந்த நட்ட நடுகாட்டில் ஓட்ட தகர கொட்டையில் தங்கியிருக்கணும். இது துஷ்ட மிருகங்கள் வந்து போகிற இடமாயிற்றே. நான் தான் சொன்னனே, நீங்கள் கேட்டிங்களா? போய்த்தான் ஆகணும்னு ஒத்த கல்ல நின்னீங்க, புறப்பட்டு வந்தாச்சு. இனிமே வர்றதை அனுபவிக்க வேண்டியது தான். அவன் தன் ஆத்திரத்தை பேசி தீர்த்து கொண்டான். நான் தகர குட்டகை வாசலில் வந்து பார்த்தேன். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒரே இருளின் ஆட்சி. தங்களுக்கும் இருளுக்கும் அதிக வேறுபாடின்றி தொலைவில் கருநீல மலைச்சிகரங்கள் இருளோடு இருளாக ஐக்கியப்பட்டிருந்தன. மலைப்பகுதியில் சாதாரணமாகவே 5

0: சட்டென்று திடுக்கிட்டு போய் நாலடி பின்னுக்கு நகர்ந்தேன். பயம் மனதை கப்பியது. மயிர்கால்கள் மேலே எழும்பி நின்றன.
1: டிரைவர்,
0: இங்க வா. அந்த டார்ச் லைட் எப்படி கொண்டா? இது என்னன்னு பார்ப்போம். என் குரல் நடுக்கத்தினால் மிரண்டு குழறி போயிற்று. என்னது, என்ன அங்க? இதோ வந்துட்டேன். டிரைவர் ஓடி வந்தான். நடுங்கும் கைகளால் அவனிடமிருந்த டார்ச்சை வாங்கினேன். சுவிட்சை அமுக்க கை விரல் தயங்கியது. மனதை திடப்படுத்திக் கொண்டு அமுக்கினேன். டார்ச் ஒளி வட்ட வடிவமாக முன்சீட்டில் விழுந்து பரவியது. அப்பாடா, நல்ல வேளை. நான் நினைத்து பயந்தது போல எந்த துஷ்ட மிருகமும் வண்டிக்குள் ஏறி படுத்திருக்கவில்லை. மனித உருவம்தான். முகம் தெரியாமல் இழுத்து போர்த்து வெள்ளை போர்வையால் மூடிக்கொண்டு மழைக்கு அடக்கமாக ஜீப்பின் முன்சீட்டில் சுருண்டு முடங்கியிருந்தது. அதை பார்த்த பிறகுதான் எனக்கு நிதானமாக மூச்சு வந்தது. படுத்து கிடந்த விதத்தை பார்த்தால் கைகளில் வேறு ஏதோ ஒரு பையோ மூட்டையோ அணைத்துக் கொண்டிருந்த மாதிரியும் தெரிந்தது.
2: தா தய்யா, எழுந்துரு. ரோட்ல ஏதாவது வண்டி நின்றுட்டு இருந்தா யாரு என்னன்னு கேட்காம நீ பாட்டுக்கு ஏறி படுத்துக்கலாமா? எழுந்துரியா, எழுந்துரு.
0: வெள்ளை போர்வையின் மேல் ஓங்கி ஒரு தட்டு தட்டினார் டிரைவர். குபீர் என்று வாரி சுருட்டி கொண்டு ஒரு இளம் பெண் எழுந்திருந்தாள். அவள் கையில் ஒரு குழந்தை. எங்கள் இருவருக்குமே ஆச்சரியம் நிலை கொள்ளவில்லை. எவனாவது ஒரு எஸ்டேட் கூலி குளிருக்கு அடக்கமாக முடங்கியிருப்பான் என்றுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம். அந்த நேரத்தில் அந்த மலைக்காட்டில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை யார்தான் எதிர்பார்த்திருக்க முடியும்? பதறி நடுங்கிக் கொண்டே குழந்தையும் கையுமாக கீழே இறங்கி நின்றாள் அவள். குளிரில் உதறும் மணிப்புறாவின் அழகிய மென்மையான சிறகுகளைப் போல் அவள் பூ உடல் நடுங்கியது. மழை குறைந்து மெல்லிய சாரலாக விழுந்து கொண்டிருந்தது. எதிர்பாராத இந்த நிகழ்வால் எதை பேசுவது, முதலில் யார் பேசுவது, எப்படி பேசுவது என்று எதுவும் தோன்றாமல் மூன்று பேரும் நனைந்து கொண்டே சில வினாடிகளாவது

0: வீறிட்டு அழ ஆரம்பித்து விட்டது. டிரைவர் குனிந்த தலை நிமரவே இல்லை. நான் தான் சமாளித்துக் கொண்டேன். குழந்தையின் அழுகை எனக்கு நிதானத்தை கொடுத்து விட்டது. டார்ச் ஒளியை அவள் முகத்துக்கு நேரே பாய்ச்சினேன். அழகான முகம், கோவிலில் இருக்கும் அம்மன் சிலையைப் போல் அவள் அழகு ஒரு விதமான பயத்தையும் உண்டாக்கியது. மஞ்சள் கொன்ற நிறம், மிரண்டு பாயும் விழிகள், தந்தத்தில் செதுக்கினார்போல் நாசி, வட்ட முகத்தில் சுருள் சுருளாக கேசம் புரளும் நெற்றி, இயற்கையாகவே சிவந்த ரோஜா இதழ்கள். அவளையே பார்ப்பது கண்டு அவள் தன் தலையை சாய்த்தாள். விழிகள் தரையை நோக்கின. குழந்தையும் அழகாகத்தான் இருந்தது. கழுத்து வரை போர்த்தியிருந்தாள். இருட்டில் டார்ச்சின் சிறிய ஒளியில் முகத்தோற்றத்தை மட்டுமே கொண்டு அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று அனுமானிக்க இயலவில்லை. அம்மா, மழையில நனைஞ்சுக்கிட்டே நிக்கிறியே, குழந்தைக்கு மழை தண்ணி ஆகாது. இதோ இப்படி இந்த தகர கொட்டகைக்கு வா. நான் தயங்கி தயங்கித்தான் வார்த்தைகளை வெளியிட்டேன். இல்லையா, உங்க கார்ல படுத்துக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் மட்டும்னா எப்படியாவது நனைஞ்சுக்கிட்டே போயிருப்பேன். குழந்தைக்காக தான் கார்ல ஏறி முடங்கிட்டேன். இப்போ மழை குறைஞ்சிருச்சு, நான் போயிடுறேன். குரலும் அழகுக்கேற்ற இனிமையோடு தான் இருந்தது. இருமா, இரு. நீ யாரு, எங்கிருந்து வந்த, எங்க போற, இந்த மலைக்காட்டுல மழை இருட்டுல எப்படி போவ, தனியாளா இந்த சின்னஞ்சிறு குழந்தையையும் எடுத்துக்கிட்டு? இந்த மழை நேரத்துல கிளம்பினதே தப்பு. யானையும் புலியும் சர்வசாதாரணமா நடமாடுற இந்த பகுதியில ஒரு சின்ன வயசு பொண்ணு பச்சை குழந்தையோட தனியா போனா, அதை ஏன் மனசு ஒப்புக்கலமா? ஐயா, நீங்க கேட்டதையே தான் நானும் என் மனசு கேட்கிறேன். எங்கிருந்து வந்த, எங்க போற, எதுக்காக போற, ஏன் தனியா போற? பதில் தாங்க தெரியல. அம்மா, உன்னை பார்த்தா ஏதோ மன கஷ்டத்துல வீட்டுக்காரரோட மனஸ்தாபப்பட்டுக்கிட்டு வந்தது போல தோணுது. என்னையும் இந்த டிரைவரையும் உன்னோட சகோதரர்களா நினைச்சுக்கோ. உன்னை பத்தின விவரத்தெல்லாம் சொல்லு. எங்களால உனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும்னா மகிழ்ச்சியோடு செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். வாமா, மழையில நனைஞ்சுக்கிட்டு நிக்காத, உள்ள போய் பேசுவோம். தகர கொட்டையில ஜலம் ஒழுகினாலும் உள்ள மூணு பேர் உட்காரலாம். அந்த பெண் ஒரு கணம் எங்கள் இருவரையும் உற்று பார்த்தாள். பார்வையாது மனதின் ஆழத்தை முகத்திலிருந்து ஊடுருவி தெரிந்து கொள்ள முயலும் தூண்டில் எங்கள் நாணயத்தை கண்களாலேயே பரிசோதிக்கிறாள் போலிருந்தது. ஐயா, உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. என்கிட்ட உங்களுக்கு சொல்றாப்புல பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லை. உங்க கருணைக்கும் அனுதாபத்துக்கும் நானும் இந்த குழந்தையும் தகுதி இல்லாதவங்க. தயவு செஞ்சு என்ன நான் போக வேண்டிய வழியில அனுமதியுங்க. தொலைவில் யானைகள் பிளிரும் ஒலி இருளில் எதிரொலித்தது.
1: பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நல்லதோர் வீணை செய்து சிறுகதையின் முதல் பகுதி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.
2: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. 5,000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
3: UPI பின் என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
4: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: இந்த உலகத்துல சாதாரணமா இருக்கிற விஷயம் அப்படின்னு எதுவும் கிடையாது. சாதாரண உயிர் தான் அப்படிங்கறது எதுவும் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கத்தான் செய்யுது. அப்படி இருக்கையில ஒவ்வொரு உயிரினங்களையும் அவங்கவுங்க இடத்திலேயே இருக்க விடவும் நாம பண்ற ஒரு சின்ன செயல் கூட இந்த உலகத்துக்கும் சரி உயிரினங்களுக்கும் சரி எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்திடக் கூடாது அப்படின்னு உணர வச்ச ஒருத்தரை பத்தி நமக்கு இப்ப சொல்ல இருக்கிறாரு மேனாள் இந்திய வனப்பணி அலுவலர் வி. சுந்தர ராஜு அவர்கள்.
3: அன்புடையீர் வணக்கம். இன்று நாம் அறிந்து கொள்ள போகும் பசுமை போராளி சர் டேவிட் அட்டன்பரோ அவர்கள். உலகில் மென்மையாக பேசினாலும் மிக வலிமையாக பூமிக்காக குரல் கொடுத்தவர்களில் முதன்மையானவர் டேவிட் அட்டன்பரோ அவர்கள். 7 தசாப்தங்களுக்கும் மேலாக அவர் இயற்கையின் அதிசயங்களை உலக மக்களின் இல்லங்களுக்குள் கொண்டு வந்தார். அவரது ஆவணப்படங்களும் உரைகளும் மனிதர்களுக்கு இயற்கையின் அழகு, மர்மம் மற்றும் அதன் நுட்பமான சமநிலையை உணர்த்தி பொறுப்புணர்வை வளர்த்தன. 1926 லண்டனில் பிறந்த டேவிட் அட்டன்பரோ சிறுவயதிலேயே மரங்கள், செடிகள், பறவைகள் மற்றும் உயிரினங்களை பற்றிய ஆர்வத்தோடு வளர்ந்தார். அவர் கேம்பிரிட்ஜ்

பல்கலைக்கழகத்தில் இயற்கை அறிவியலை பயின்றார். 1952 பிரித்தானிய ஒளிபரப்பு கூட்டு தாபனம் ஊடக நிறுவனத்தில் இணைந்தது அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்பமாக அமைந்தது. அப்போது தொலைக்காட்சி ஒரு புதிய ஊடகமாக இருந்தாலும் அதை இயற்கையின் கதை சொல்லும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக அவர் மாற்றினார். அவரது முதல் தொடர் விலங்கு காட்சி சாலை தேடல், அதாவது ஜூ குவெஸ்ட் என்பதாகும். இது உலகின் பல பகுதிகளில் உள்ள விலங்குகளை மக்களிடம் அறிமுகப்படுத்தியது. பின்னர் அவர் உருவாக்கிய பூமியில் வாழ்வின் தோற்றம், நீல கிரகம், பூமி கிரகம் போன்ற ஆவணப்படங்கள் இயற்கை வரலாற்று நிகழ்ச்சிகளின் தரத்தை முற்றிலும் மாற்றின. அட்டன்பரோவின் சிறப்பு அவரது குரலிலும் கதை சொல்லும் திறனிலும் உள்ளது. அவர் அறிவியலையும் மனித உணர்வையும் இணைத்து இயற்கையை ஒரு காட்சியாக மட்டுமல்லாமல் உயிரோட்டம் நிறைந்த ஒரு குடும்பமாக காட்டினார். ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு முக்கிய பங்களிப்பு இருப்பதை அவர் எடுத்து காட்டினார். ஓர் உயிரினத்தின் அழிவு மற்ற உயிர்களின் வாழ்வையும் பாதிக்கும் என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். பிளானட் எர்த் 2 மற்றும் அவர் பிளானட் போன்ற தொடர்களில் பனிக்கட்டிகள் உருகுதல், காடுகள் அழிவு, கடல் மாசுபாடு போன்ற மனித செயல்களின் தாக்கங்களை மிக அழகாக வெளிப்படுத்தினார். அட்டன்பரோ ஓர் ஆவணப்பட தயாரிப்பாளராக மட்டுமின்றி ஒரு உலகளாவிய சுற்றுச்சூழல் போராளியாகவும் மாறினார். அவரது ஏ லைஃப் ஆன் அவர் பிளானட் ஆவணப்படம் மனிதர்களின் செயல்கள் பூமியை எவ்வாறு பாதித்துள்ளன என்பதை உணர்த்தும் எச்சரிக்கை மணியாக அமைந்தது. அவர் ஐநா சபை மற்றும் உலக பொருளாதார மன்றம் போன்ற மேடைகளில் உரையாற்றி காலநிலை மாற்றம் மற்றும் உயிரின பல்வகை இழப்பு குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவரது செய்தி எளிமையானது. மரங்களை நட்டு வளருங்கள், கழிவுகளை குறையுங்கள், கடல்களை பாதுகாப்போம், நிலையான வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள் என்பதே. பல உயிரினங்களும் தாவரங்களும் அவரது பெயரில் அழைக்கப்படுகின்றன. ஆனால் அவரது உண்மையான சாதனை அவர் மனிதர்களின் மனதில் விதைத்த இயற்கையை பற்றிய அக்கறைதான். அண்மையில் 8/5/2026 அன்று அவரது 100வது பிறந்தநாளை கொண்டாடிய டேவிட் அட்டன்பரோ இன்னும் இயற்கைக்காக குரல் கொடுத்து வருகின்றார். அவரது அழைப்பு மிக தெளிவானது. இந்த பூமியை பாதுகாப்போம், இது நமக்குள்ள ஒரே வீடு. சார் டேவிட் அட்டன்பரோ இயற்கையை உலகிற்கு அறிமுகப்படுத்திய ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர். அவரது வாழ்க்கை அறிவும் உணர்வும் இணைந்தால் மனிதன் உலகத்தை மாற்ற முடியும் என்பதை நிரூபிக்கிறது. அவர் காட்டிய பாதை நம்மை இயற்கையோடு ஒற்றுமையாக வாழ வழிநடத்துகிறது. அவரது குரல் காடுகளிலும் கடல்களிலும் என்றும் ஒலித்து மனித குலத்திற்கு பொறுப்புணர்வை நினைவூட்டிக் கொண்டே இருக்கும். ஆகவே என் அன்பு நண்பர்களே, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து டேவிட் அட்டன்பரோ வழியில் நடந்தால் இந்த இனிய உலகம் இனியும் தாங்கும். நன்றி, வணக்கம்.

0: முதலில்
1: வானொலிக்கு 90 நாடக போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹனிமூன் நாடகம். எழுதியவர் முனைவர் மா ஐயா ராஜு அவர்கள். ஹனிமூன் நாடகம்.
2: ரோகிணி அக்கா, நான் தப்பு பண்ணிட்டேன்க்கா, நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன்க்கா. யோசிக்காம அவசரப்பட்டு நான் அம்மா பேச்ச கேட்டு என் வாழ்க்கை நாசமா போக நானே காரணமாயிட்டேன்க்கா. ரோகிணி அக்கா, நான் செஞ்சது தப்புக்கா, பெரிய தப்புக்கா.
3: ஏ அனுஷா, இது பப்ளிக் பிளேஸ்மா, 4 பேர் வர்ற போற இடம், இப்படி அழலாமா? சரி சரி, அமைதியா இருமா
2: அக்கா.
3: அனுஷா, அமைதியாரு, அழாத. ஏ அனுஷா, என்ன இன்னைக்கு சீக்கிரமே ஆபீஸ் வந்துட்டேன், அவசரமா முடிக்க வேண்டிய வேலை ஏதாவது இருக்கா?
2: இல்ல ரோகிணி அக்கா, வீட்டுல இருந்தா எதையாவது நினைக்க தோணுது, அதான் முன்னாடியே வந்துட்டேன்.
3: ஆமா, ஆபீஸ்ல தான் நீ கலகலப்பா இருக்க, வெளியிலயும் சரி வீட்லயும் சரி எப்ப பார்த்தாலும் உம்மனதான் இருப்ப.
2: அப்படியே பழகிடுச்சுக்கா.
3: அனுஷா, ரொம்ப நாள் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் கேட்கணும்னு நினைப்பேன், அப்புறம் கேட்கலான்னு விட்டுடுவேன். இப்போதான் யாருமே இல்லையே. சொல்லு, உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 7-8 வருஷம் இருக்குமா?
2: இல்லக்கா, 10 வருஷம் ஆச்சு.
3: 10 வருஷம் ஆச்சா? ஏமா, குழந்தை குட்டி பெத்துக்கணும்னு யோசனை இல்லையா, இல்ல ஏதாவது ப்ராப்ளமா?
2: அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ஆஃபீஸில் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன், இதை கேட்டு என்னை இங்கேயுமா?
3: சரி சரி, விடு அனுஷா, ஸ்டாஃப் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, என்னைக்காவது வீட்டுக்கு வருவேன், அப்போ பேசிக்கலாம். இப்போ நீ வேலையை பாருமா.
2: ரோகிணி அக்கா,

0: என்ன திடீர்னு இந்த பக்கம்?
1: இல்ல அனுஷா, எங்க உறவுக்காரங்க ஒருத்தர் நேத்து தான் இங்க குடி வந்தாங்க. அவங்கள பார்க்க வந்தேனா அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு.
0: வாங்கக்கா வாங்க. மா மா, ரோகிணி அக்கா வந்திருக்காங்க.
2: வாமா, நல்லா இருக்கியா? அனுஷா உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காமா.
0: ரோகிணி அக்கா, இவங்க எங்க அம்மா வனஜா.
1: அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
2: ஆ இருக்கம்மா, அப்பா வெளியே போயிருக்காங்க. சரிம்மா பேசிகிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்துக்கிட்டு வரேன்.
0: வாங்கக்கா மாடிக்கு போகலாம், நான் அங்கே தான் குடியிருக்கேன்.
1: அப்போ இங்கே
0: கீழே அப்பா அம்மா தம்பி அவன் மனைவி குழந்தைங்க எல்லாம் இங்கே தான்க்கா இருக்காங்க.
1: அப்படின்னா அனுஷா நீ தனியாக இருக்க?
0: தனியாக தான்க்கா இருக்கேங்க்கா, அப்படியே பழகிட்டேங்க்கா. சரி வாங்க மாடிக்கு போய் பேசலாம்.
1: அனுஷா, உன்னை முழுசாக புரிஞ்சிக்க முடியலையேம்மா.
0: அது முடியாதுக்கா, அது ஒரு பெரிய கதை, சொல்லப்போனால் ஒரு சோக கதை. வெளியில் ஒரு வாழ்க்கை, உள்ளுக்குள்ள ஒரு வாழ்க்கைன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்க்கா.
1: என்னம்மா சொல்கிற?
0: ஆமாங்க்கா, எனக்கு கல்யாணமாகி 10 வருஷம் ஆச்சு. குழந்தை இல்லைங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், ஆனால் நான் ஒரு டைவர்சிக்கா, விவாகரத்தானவர்.
1: என்ன அனுஷா சொல்ற? கழுத்துல தாலி, நடுவகையில குங்குமம்,
0: அதெல்லாம் வெளி உலகத்துக்கு நான் போட்டுக்கிற வேஷம். புருஷன் இல்லாம இருக்கான்னா இந்த சமூகம் பார்க்கற பார்வையே வேறக்கா, அதுக்காக தான் இந்த வேஷம்.
1: உன் வீட்டுக்காரர் சென்னையில இருக்காரு, அப்பப்ப வந்துட்டு போவாருன்னு சொல்லுவியா அனுஷா? அதெல்லாம்
0: சாரிக்கா, அதெல்லாம் மற்றவங்களுக்காக சொல்கிற பொய்யிக்கா, மன்னிச்சிடுங்கக்கா.
1: ஏன் அனுஷா, எனக்கு ஒன்றுமே புரியல, புரிய முடியாத தான் சொல்ல.
2: நான் சொல்கிறேம்மா, இந்தாங்க காஃபியை ரெண்டு பேரும் குடிங்க.
1: சொல்லுங்கம்மா. அனுஷா என்னமோ புதுசு புதுசாக சொல்கிறா.
2: புதுசெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் பழசு தான். இவளுக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகி 9-10 வருஷம் ஆச்சு. நல்ல வேலை, நல்ல குடும்பம்னு தான் நானும் சம்மதித்தேன். ஆனால்
0: ஆனா என்ன ஆனா, அவரும் நல்லவர் தான். நீ தான் அவரை வெறுத்து வெறுத்து பேசுவ.
2: நானா வெறுத்து பேசல, உண்மை அதுதான். நல்ல வேலை, நல்ல சம்பளம்தான், ஆனா ரொம்ப கௌரவம் பார்க்குறவரு. அடுத்தவங்கிட்ட சேவகம் பண்ண மாட்டாராம். சுயமா தொழில் பண்ணி 100 பேருக்கு வேலை கொடுப்பேன்னு இருந்த வேலையையும் விட்டுட்டு சுகமா தூங்கி தூங்கி சோம்பேறியா ஆயிட்டாரு.
0: அப்படியெல்லாம் இல்லக்கா, அவரு பிஏ படிச்சவரு, கார் டிசைனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவருக்கு. அதான் சொந்தமாக டிசைனிங் இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து ஒர்க் பண்ண பிளான் பண்ணிட்டு இருந்தார்.
2: ஆமாம், பெரிய பிளான். இவை எப்போவுமே அவனை விட்டு கொடுக்காம தாம்மா பேசுவா. 1 வருஷம் இல்லை, 2-3 வருஷமாக இந்த ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட்டுன்னு ஆரம்பித்து எல்லாம் ஃபெயிலியர் ஆகி பொண்டாட்டிக்கிட்ட கையேந்தி, அப்புறம் அங்கே இங்கே கையேந்தி, கடைசியில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டான். இனிமேலும் விட்டா என் பொண்ணும் நடுத்தருவுக்கு வந்துடுவான்னு நான் கூட்டிக்கிட்டு திருச்சிக்கு வந்துட்டேன்.
1: அப்புறம் அவர் இங்கே வரவே இல்லையாம்மா?
2: வருவான் அப்பைக்கப்ப. புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன், 1 லட்சம் இருந்தால் ஜெயிச்சிருவேன், 2 லட்சம் இருந்தால் இண்டஸ்ட்ரியே தொடங்கிடுவேன், அப்படி இப்படின்னு டயலாக் பேசிக்கிட்டு பந்தா காட்டிக்கிட்டு வருவான். வர்றவன் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு அப்படியே உக்காந்துருவான்.
0: அம்மா, அவரை நீ ரொம்ப கேவலமாக பேசுகிறம்மா.
2: ஆமாடி, வெட்டி பையன்னு சொன்னால் உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதாக்கும்.
0: ரோகிணி அக்கா, அம்மா எப்பவும் இப்படி தான்க்கா, இப்படி பேசி பேசியே அவரை அவமானப்படுத்தி விரட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வர்றதும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சுக்கா.
2: காலை சுத்தின பாம்பை கழட்டி எறிய வேண்டியதான்னு முடிவு பண்ணி நான் தான் இவளை கட்டாயப்படுத்தி டிவோர்ஸ் வாங்க சம்மதிக்க வச்சம்மா.
1: அப்புறம் அவரும் ஒதுங்கிட்டாராம்மா?
2: அவன் எப்படி ஒதுங்குவான், தினம் தினம் ஃபோனில் கெஞ்சுவான், அப்புறம் கொஞ்சுவான்.
0: நிறுத்துமா அக்கா, அவரும் அவமானம் தாங்க முடியாமல் 2 தடவை சூசைடு அட்டம்ப்ட் கூட பண்ணிட்டார். அப்புறம்தான் பாவம் அவர் உயிரோடவாது இருக்கட்டும்னு நானும் வெறுத்து போய் டிவோர்ஸ் வாங்க சம்மதிச்சிட்டேன்.
1: டிவோர்ஸுக்கு பிறகு அவரோட ஏதாவது கான்டாக்ட் இருந்துச்சா?
0: அதெல்லாம் இல்லைக்கா.
2: இல்லைம்மா, இவ பொய் சொல்கிறா. டிவோர்ஸ் ஆன பிறகும் கூட மெசேஜ் பண்ணிக்குவாங்க. அர்த்த ராத்திரியில் கூட அவன் மெசேஜ் பண்ணுவான், இவர் ரிப்ளை பண்ணுவா.
0: ஆமாம், அது உண்மைதான். நாளாக நாளாக அம்மாவோட டார்ச்

0: டார்ச்சர் ஒரு பக்கம், அப்பாவோட கோவம் வேற, தம்பி பொண்டாட்டியோட குத்தல் பேச்சு வேற. இதில் என் விதின்னு எல்லாத்தையும் விட்டுட்டேன், ஆனால் எனக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கு.
1: அதை மாற்ற தான் இப்பவும் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். வயசு இவளுக்கு 35 தான் ஆகுது, இன்னொரு மேரேஜுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், இவ காதலியே வாங்கிக்கிறது இல்லம்மா.
0: என்னம்மா சொல்ற,

0: இல்லம்மா.
1: என்னம்மா சொல்ற, இன்னொரு கல்யாணமா? அது மட்டும் நீயும் நானும் நினைக்கிற மாதிரி நல்லா அமையும்னு என்ன நிச்சயம்?
0: வில்லா இருந்தாலும் வளைக்கிற விதத்துல தாம்மா வளைக்கணும். ஒரேடியா வளைச்சா உடஞ்சு போயிடும். நீங்க விடுங்கம்மா, நான் பேசிக்கிறேன்.
1: பெத்த மனசுமா, பித்தா தவிக்குது இவளுக்கு, இப்ப புரியாதுமா. சரிம்மா, நான் கீழே போய் சமைக்கிறேன், நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும்.
0: சரிம்மா.
1: என்னக்கா, ஆபீஸ்ல இருந்து நேரா பார்க்குக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க?
0: உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அதுக்குதான் அனுஷா. ஆமா, இன்னைக்கு ஏன் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்க? அன்னைக்கு அம்மா பேசினதுல இருந்து நீ இன்னும் மீண்டு வரலையா?
1: அதெல்லாம் பழகி போச்சுக்கா. இன்னைக்கு மீறி பேசுற மாதிரி அன்னைக்கு அம்மா பேச்ச மீற முடியாம இருந்துட்டேனேன்னு நொந்து போறேன்க்கா.
0: ஆமா, உங்க அம்மா உன் வீட்டுக்காரர இவ்வளவு இளக்காரமா பேசியும் கூட அவர் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் அனுஷா, எப்படி?
1: அக்கா, எங்க அம்மா சொல்ற மாதிரி அவர் மோசமானவர் இல்லக்கா. காசு பணம் இல்லையே தவிர என்கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாருக்கா. கல்யாணம் ஆன புதுசுல கூட ஹனிமூனுக்கு மால்தீவ்ஸ் போனதாகட்டும், என் கூட 2 வருஷம் இருந்ததாகட்டும், என்ன கவனிச்சுக்கிட்டதாகட்டும், இப்பவும் என்னால மறக்க முடியாதுக்கா.
0: அப்புறம் ஏன் அனுஷா அவரை விட்ட? வாழ்க்கையில காசு பணம் தான் பெருசா? உன் சம்பாத்தியத்துல வாழ்ந்திருக்க முடியாதா?
1: வாழ்ந்திருக்கலாம் தான்க்கா. ஆனா எங்க அம்மா ஒரு பண பிசாசுக்கா. பணம் பணம்னு என்னையும் அவங்க வலையில விழ வச்சிட்டாங்கக்கா.
0: சரி, இப்ப அவர் எங்கதான் இருக்காரு, ஏதாவது தெரியுமா அனுஷா?
1: 5 வருஷம் ஆச்சு, எங்களுக்குள்ள எந்த கான்டாக்டும் இல்லக்கா. ஆனா அவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு இன்னைக்கு நல்லாவே இருப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குக்கா.
0: சரி, அவரு என்னதான் ப்ராஜெக்ட் பண்ணாரு?
1: கார் டிசைனிங்ல அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டும் திறமையும்க்கா. ஏதோ அவரோட போதாத காலம் தொடர்ந்து தோல்வியாவே போயிடுச்சு. ஆனா நிச்சயமா ஒரு நாள் ஜெயிப்பேங்கிற வெறி எப்பவுமே அவர்கிட்ட இருந்துச்சுக்கா.
0: ஆமா, இத்தனை பேசியாச்சு, அவர் எந்த ஊரு, பேர் என்ன, எதையுமே சொல்லலையே.
1: அவருக்கு கோயம்புத்தூர், அவர் படிச்சதெல்லாம் கோயம்புத்தூர்ல தான்க்கா. அவர் பேரு அருண் விக்னேஷ், அவங்க அப்பா பேரு அருண்ராஜ்.
0: ஏய், என்ன சொன்ன? அருண் விக்னேஷா? ஆமா, என்ன படிச்சாருன்னு சொன்ன?
1: பிஏ ஆட்டோமொபைல்ஸ்க்கா.
0: அனுஷா, அவரோட போட்டோ ஏதாவது மொபைல்ல இருக்கா?
1: இருக்குக்கா, இதோ பாருங்க.
0: ஏய், அருண் விக்னேஷ், அடப்பாவி, நீயா இவளோட ஹஸ்பண்ட்
1: அக்கா? என்ன இப்படி பாத்துக்கிட்டே இருக்கீங்க, இவர உங்களுக்கு தெரியுமாக்கா?
0: ஏ அனுஷா, என் கூட படிச்சவன எனக்கு தெரியாதா? உன்கிட்ட இப்ப நான் ஒன்னு கேக்குறேன், இவனை தேடி பிடிச்சி கூட்டிட்டு வந்தா நீ இவன் கூட சேர்ந்து வாழ்வியா?
1: என்னக்கா இப்படி கேக்குறீங்க, இத்தனை வருஷமா இதுக்காகத்தானே நான் தவமா தவம் இருக்கேன்க்கா.
0: ஓகே அனுஷா, யாருக்கும் தெரியாம நாம நாளைக்கு சென்னை போறோம், ஓகேவா?
1: ஓகேக்கா.
0: மேடம், இது அருண் விக்னேஷ் வீடு தானே?
2: வாங்க வாங்க, கேட்லயே நேம் போர்டு இருக்கே, படிக்கலையா? அருண் விக்னேஷ் எம்டி, அனுஷா ஆட்டோ டிசைன்ஸ், சென்னை. பாத்தீங்க தானே?
1: நான் பார்த்தேன், அக்கா தான் பார்க்கல.
0: மேடம், என் பேர் ரோஹிணி, அருண் விக்னேஷோட காலேஜ் மேட், திருச்சியிலேருந்து வரோம். இவன் என் ஃப்ரெண்ட் அனுஷா.
2: அப்படியா, உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க, காஃபி இல்லை டீ?
0: அருண் விக்னேஷ் இண்டஸ்ட்ரி போயிருந்தோம், அங்கே எல்லாமே சாப்பிட்டாச்சு. அவங்க தான் வீட்டு அட்ரஸ் கொடுத்தாங்க, நேராக இங்கே வந்துட்டோம். ஆமாம், அருண் எங்கே?
2: கொஞ்சம் போறேங்க, நான் யாருன்னு முதல்ல சொல்கிறேன். நான் அருணோட சித்தி, பத்மான்னு பேர். நாங்கள் ஃபேமிலியோட யூஎஸ்ஏல இருந்தோம். விக்னேஷ் அப்பா அம்மா எல்லாம் கிராமத்தில் இருக்காங்க. விக்னேஷ் மட்டும்தான் சே

0: மேல ஃபேக்டரி இண்டஸ்ட்ரின்னு 100 பேர் வச்சுக்கிட்டு தனியா அல்லாடிட்டு கிடக்கான். யாரோ அனுஷாங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆயிடுச்சான். இதெல்லாம் எனக்கு தெரியாது, நாங்கள்லாம் அப்ப யூஎஸ்ஏல இருந்தோம். இப்பதான் 2 வருஷமா நான் தான் விக்னேஷுக்கு எல்லாமா இருந்து பாத்துட்டு இருக்கேன்.
1: மேடம், இப்போ விக்னேஷ் எங்க இருக்காரு?
0: அவசரப்படாதம்மா, சொல்றேன். நான் 2 வருஷமா எவ்வளவோ சொல்லியும் கல்யாணம் பண்ணிக்கல. ஒரு 3 மாசம் முன்னாடி ஒரு விபத்து, வலது காலில் எலும்பு முறிவு, எழுந்திருக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டான்.
2: ஐயோ, அப்புறம் என்னாச்சுமா?
0: அவனோட பர்சனல் செக்ரட்டரி தான் அவனுக்கு எல்லாமுமா இருந்து பாத்துக்கிட்டா. அவளுக்கு இவன் மேல ஒரு அஃபெக்ஷன் இருந்திருக்கும் போல. போன வாரம் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூனுக்காக அவன் முத பொண்டாட்டி கூட போன மாலத்தீவுக்கு இன்னைக்கு காலையில தான் போயிருக்கான். இதோ பாருங்க, இதுதான் அவங்க கல்யாண ஆல்பம்.
1: அனுஷா, ஏன் இப்படி மலைச்சு போய் நிக்கிற? ஹனிமூன்கிறது யாராவது ஒரு சிலருக்குதான் 2வது தடவை வாய்க்கும்.
0: என்ன அனுஷாவா? இவதான்?
1: இல்ல மேடம், இவ அனுஷா இல்ல, மோனிஷா. டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. அப்ப நாங்க வரோம் மேடம்.
2: அக்கா, நான் தப்பு பண்ணிட்டேன்க்கா, பெரிய தப்பு பண்ணிட்டேன்க்கா. யோசிக்காம அவசரப்பட்டு அம்மா பேச்சு கேட்டு என் வாழ்க்கையே நாசமா போக நானே காரணம் ஆயிட்டேன். ரோகிணி அக்கா, நான் செஞ்சது தப்புக்கா, பெரிய தப்புக்கா.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 நாடக போட்டியில் தேர்வான ஹனிமூன் நாடகம். எழுதியவர் முனைவர் மா ஐயா ராஜு அவர்கள். இதில் நடித்தவர்கள் எம் அன்புமணி, எம் ராஜேஸ்வரி, டி கேத்லன் ஃபுளோரா, கே ஷர்மிளா பர்வீன் ஆகியோர். அமைப்பில் உதவி தனலட்சுமி மயில்வாகனன். அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன்.
4: சூரியகாந்தி நிகழ்ச்சியில் இனி
5: வேலை வேண்டும் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் அசோக் ஆனந்தி அவர்கள்.
6: வணக்கம் தம்பி. வணக்கம்.
7: வணக்கம். நீங்க
6: என்ன தம்பி? நீங்க என்ன தெரியலையா?
7: தெரியலீங்களே.
6: என்ன தெரியாதவங்க இந்த ஏரியாவில யாருமே இருக்க முடியாத.
7: அட, என்ன சார் நீங்க, உங்களை தான் தெரியாதுன்னு சொல்றேன்ல, யாருன்னு நீங்களே சொல்ல வேண்டியதானே.
6: தம்பி, கமிஷன் மண்டி தனபால் அப்படின்னு கேள்விப்பட்டது இல்லையா?
7: ஆமா,
6: அந்த தனபால் சாட்சாத் நானே தான்.
7: ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இங்க பாருங்க, ரேஷன்ல அரிசி கோதுமை எல்லாம் போட போறோம், மக்கள்லாம் இப்ப வாங்க வந்துருவாங்க. உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் சீக்கிரமா சொல்லுங்க.
6: நானும் ரேஷன் சாமான் வாங்கத்தான் தம்பி வந்திருக்கேன்.
7: சரி, ரேஷன் கார்டை கொடுங்க.
6: தம்பி, கிலோ கணக்கில் வாங்கணும்னா ரேஷன் கார்டு வேணும், மூட்டை கணக்கில் வாங்க கார்டு எதுக்குப்பா?
7: என்னது மூட்டை கணக்கில்லையா? நீங்க என்ன சொல்றீங்க?
6: உழைக்க தெரிஞ்சுக்கீங்கன்னு சொல்றேன், புரியுதா?
7: புரியலையே.
6: தம்பி, நீங்க இந்த கடைக்கு வேலைக்கு வந்து 1 மாசம் தானே ஆகுது?
7: ஆமா, அதுக்கு என்ன? இப்ப
6: இதுக்கு முன்னால இங்க இருந்தவர் ரொம்ப தங்கமானவர். மாசம் மாசம் எனக்கு தேவையான சக்கரை ரவா எல்லாம் மூட்டை மூட்டையாவே கொடுத்துருவாரு.
7: இங்க பாருங்க சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல.
6: புரியும்படியாவே சொல்றேன் தம்பி. இந்த ரேஷன் சக்கரை ரவா அரிசியை எல்லாம் அப்படி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி மாசம் மாசம் எனக்கு நீங்க 3 மூட்டையோ 4 மூட்டையோ கொடுத்தீங்கன்னா
7: கொடுத்தேன்னா
6: நான் மூட்டைக்கு 200 ரூபாய் எக்ஸ்ட்ராவா தருவேன். 4 மூட்டைக்கு 800 ரூபாய் அதிகமா கிடைக்கும். அதே 5 மூட்டைன்னு வச்சுக்கீங்களேன், 1000 ரூபாய். இது எப்படி இருக்குது?
7: இங்க பாருங்க சார், ரொம்ப அக்கிரமமா இருக்கு. பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் எல்லாம் இப்படி கருப்பு மார்க்கெட்ல விக்கிறதுக்காக கேக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல
6: தம்பி?

0: வெக்கத்தை எல்லாம் பார்த்தா முடியுமா? அது வந்து
1: உங்களோட எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை. நீங்க இங்கிருந்து இப்ப கிளம்பலாம்.
0: தம்பி யோசிங்கப்பா, யோசிங்க தம்பி.
1: சார், நீங்களா போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடட்டுமா?
0: ஓஹோ, யோ, உண்மை எப்படி மடக்கிறதுன்னு எனக்கு தெரியாதா? மடக்கி காட்டுறேன், வர்றேன் வர்றேன்.
2: என்னது, நீங்க சொல்றது உண்மையா சார்?
0: அட ஆமாம்மா, உங்க வீட்டுக்காரருக்கு முன்னால வேலை பார்த்த எல்லாரும் அப்படித்தான் நடந்துகிட்டாங்க. சக்கரை, ரவா, அரிசி, மைதா, இப்படி ஒன்னொன்னையும் மூணு நாலு முட்டை மாசம் மாசம் கொடுப்பாங்க. நானும் மாசம் மாசம் அவங்க சம்சாரத்துக்கிட்ட டான்னு 1st தேதி 1000 ரூபாய் கரன்சியாவே அடிச்சுடுவேன்.
2: அட, நிஜமாவா? என்னால நம்பவே முடியலையே சார்.
0: என்னம்மா நம்ப முடியல? என்னையா?
2: இல்லங்க சார், நீங்க சொல்ற விஷயத்த.
0: இதுக்கெல்லாம் நீங்க புதுசு இல்லையா? நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நானும் தெரியாம தான் கேக்குறேன். மாசம் 2000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வர்றாரு சங்கர், அந்த சம்பளம் உங்க குடும்ப செலவுக்கு போதுமாமா?
2: எப்படிங்க சார் போதும்? 15th தேதிக்கு பிறகு இழுபறிதான். தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கடன் வாங்கி காலம் தள்ள வேண்டிய நிலையில தான் இருக்கும்.
0: சரி, இப்பவே இந்த நிலை என்ன? உங்களுக்குன்னு 2-3 புள்ள குட்டிங்களா ஆயிட்டுச்சுன்னா பிறகு என்னமா செய்வீங்க?
2: அதை நினைக்கவே பயமா இருக்குங்க சார்.
0: அதிர்ஷ்ட தேவத, நம்ம வீட்டு கதவை எப்போதுதான் தட்டும். இப்ப உங்க வீட்டு கதவை அந்த தேவத சார்பா நான் தட்டி இருக்கேன். புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க, சரிதானா?
2: சரி, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க.
0: உங்க கணவரோட மனச மாத்துங்க, நான் சொன்னபடி செய்ய சொல்லுங்க, அவ்வளவுதான்.
2: முயற்சி பண்றேன் சார்.
0: ஒரு பொண்ணு நினைச்சா இந்த உலகத்துல முடியாத காரியம் எதுவுமே இல்லம்மா. இந்தாங்க, இத பிடிங்க முதல்ல.
2: அட, பணமா? அட, 50 ரூபாய் நோட்டு கட்டு, புத்தம் புதுசு. எதுக்குங்க சார் இது?
0: அட்வான்ஸா இத வச்சுக்குங்க. உங்க புருஷன் நடந்துக்கிறத வச்சு அப்பப்ப இது போல கொண்டாந்து தர்றமா?
2: சரி, நீங்க போயிட்டு வாங்க சார். மேல நடக்க வேண்டியத நான் பாத்துக்கறேன்.
0: அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குமா. நான் வரேம்மா.
2: சரி சார்.
1: அனிதா, அனிதா, அனிதா.
2: இங்கதான் இருக்கேன்.
1: என்ன ஆச்சு உனக்கு? ஏன் படுத்திருக்க?
2: ஒரே தலைவலி, எழுந்திருக்க முடியல.
1: ஓஹோ, ஏதாவது மாத்திரை சாப்பிட வேண்டியதானே?
2: ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல்.
1: ஹே, உனக்கு என்ன ஆச்சு?
2: எனக்கு மனசு சரியில்லை. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போக போறேன்.
1: ஏன், எதுக்கு?
2: காரணம் சொல்ல நான் தயாரா இல்ல.
1: அட, புரியும்படியாத்தான் சொல்லி தொலையேன்.
2: நானும் தெரியாமதான் கேக்குறேன். நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது?
1: 4 வருஷம் ஆகுது.
2: இந்த 4 வருஷத்துல எனக்கு ஒரு குண்டுமணி பவுன் வாங்கி கொடுத்திருப்பீங்களா இல்ல ஒரு பட்டுப்படவை தான் வாங்கி தந்ததுண்டா?
1: அது வந்து அனிதா, அது
2: சம்பளம் பத்தலன்னு பல்லவி பாட போறீங்களா? உங்களை போல வேலை பாக்குறவங்க எல்லாம் எப்படி வசதியோட இருக்காங்க, அத பார்த்தாவது உங்களுக்கு புரிய வேணாம்?
1: ஓஹோ, புரிஞ்சிருச்சு. தனபால் இங்க வந்தாரா?
2: ஆமா.
1: ஓஹோ, அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா?
2: அப்படிதான் வச்சுக்கங்களே, அதுல என்ன தப்பு இருக்கு? அவர் சொல்றதுலயும் நியாயம் இருக்கே. நீங்க ஒருத்தர் உத்தமரா இருந்து இந்த உலகத்தை திருத்திட முடியுமா?
1: இங்க பாரு அனிதா, உலகத்தை திருத்துறோமோ இல்லையோ, ஆனா நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல.
2: அந்த மனசாட்சி என் கழுத்துக்கு தங்கச்சங்கிலி வாங்கி போட போகுதா இல்ல வைரத்தோடு தான் செஞ்சு போட போகுதா?
1: என்ன இருந்தாலும் நாம செய்யறது தப்பு இல்லையா?
2: தப்புதான், ஆனா இந்த தப்ப நாம நிரந்தரமா செய்ய போறது இல்லையே.
1: அப்புறம்
2: கொஞ்ச நாளைக்கு நம்ம குடும்ப பொருளாதாரம் ஓரளவு சரியானதும் இந்த தப்ப செய்ய வேண்டாமே.
1: அனிதா, அது வந்து அது வேணுமா? அதெல்லாம்
2: உங்க தயக்கம் எனக்கு புரியுது. நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல எனக்குன்னு நான் ஏதாவது வேணும்னு உங்ககிட்ட கேட்டிருக்கேனா?
1: இல்ல.
2: இந்த ஒரு தடவை மட்டும் நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. அந்த தனபால் கேக்குறத கொடுங்க, மத்தத நான் பாத்துக்கறேன்.
1: அது வந்து அனிதா.
2: சரின்னு சொல்லுங்க.
1: சரி.
2: அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதி. வாங்க சாப்பிடலாம். பால் பாயசம் வச்சிருக்கேன், வாங்க.
1: என்னது பால் பாயசமா? இதுக்கெல்லாம் ஏதுமா பணம்?
2: எல்லாம் அந்த தனபால் கொடுத்தது தான்.
1: ஓ, அதுக்குள்ள அட்வான்ஸ் கூட வாங்கிட்டியா? இது எங்க போய் முடிய போகுதோ? ஆண்டவா.
3: இன்ஸ்பெக்டர் சார், வணக்கம். வணக்கம்.

0: உட்காருங்க. உங்களுக்கு என்ன வேணும்
1: சார்? என் பேரு சண்முகம். உள்ளூர்ல உபயோகிப்பாளர் சங்கத்துல செயலாளரா இருக்கேன்.
0: ஓ,
1: ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் சார்.
0: என்ன கம்ப்ளைண்ட்
1: சார்? நம்ம ஊர் ரேஷன் கடையில
0: சொல்லுங்க
1: நிறைய தவறுகள் நடக்குது சார். மக்களுக்காக அரசாங்கம் தர்ற ரேஷன் பொருட்களை எல்லாம் கள்ள மார்க்கெட்ல வெளியில வித்துக்கிட்டு இருக்காங்க சார்.
0: ஓ அப்படியா மிஸ்டர் சண்முகம், இது உங்களுக்கு நல்லா தெரியுமா?
1: நல்லாவே தெரியும் சார்.
0: அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, உரிய நேரத்துல நிச்சயமா நடவடிக்கை எடுக்கிறோம்.
1: ரொம்ப நன்றி சார்.
0: யோ 402, நாளைக்கு காலையில நாம ரெய்டுக்கு போகணும். நம்ம ஆளுங்க எல்லாரையும் தயாரா இருக்க சொல்லு.
2: தம்பி சங்கர், கடைக்கு பின்னால லாரி நிக்குது. வழக்கம் போல மூட்டையை தூக்க சொல்லலாம்ல?
3: சீக்கிரமா தூக்கி விடுங்க, சீக்கிரம் சீக்கிரம்.
2: ஏய் காளி, சீக்கிரம் தூக்கி லாரில போடுங்கடா.
3: இங்க பாருங்க சார், 3 மூட்டை சக்கரை, 2 மூட்டை ரவா, 2 மூட்டை மைதா, 4 மூட்டை அரிசி. சீக்கிரமா தூக்க சொல்லுங்க.
2: ஒண்ணும் பயப்படாதீங்க தம்பி. சரி டேய், சீக்கிரம் ஆகட்டும், சீக்கிரம்.
0: ஏட்டையா, நீங்க கடையோட பின்வழியா வாங்க. 402, நீங்க இந்த பக்கம் நில்லுங்க. 613, நீ என் கூட வாங்க. அவசரப்படாது, நான் சிக்னல் கொடுத்த உடனே ஒரே நேரத்துல உள்ள வாங்க. ரேஷன் மூட்டை எல்லாம் வெளியில வந்து லாரியில ஏத்தும் போது கையங்களவுமா பிடிச்சிடணும், தெரியுதா?
2: ஐயோ தம்பி, போலீஸ், போலீஸ்,
3: போலீஸா? எங்க எங்க?
2: ஆமா தம்பி, அந்த பக்கத்துல பாருங்க.
0: மிஸ்டர் சங்கர், மிஸ்டர் தனபால், ரேஷன் கடை பொருள் எல்லாம் கள்ள மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறதா உபயோகிப்பாளர் சங்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தது. ரொம்ப நாளாக நாங்கள் இதை கவனிச்சுட்டு தான் வந்தோம். இன்னைக்கு கையங்களவுமா பிடிச்சிட்டோம். உங்க ரெண்டு பேரையும் கைது செய்யறேன்.
3: ஐயோ வேணாம் சார், என்ன விட்டுருங்க சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார், எல்லாம் இவர் தான் சார்.
2: ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சார்.
0: ஐயோ,
2: கட்டுக்கட்டா கரன்சி நோட்டு கொடுத்த கைக்கே இப்ப காப்பு மாட்டிட்டீங்க. கள்ள மார்க்கெட் காரனுக்கெல்லாம் இது சரியான பாடம்.
3: ஐயோ அனிதா, உன் கழுத்துக்கு பவுன் சங்கிலி வேணும்னு என்ன தப்பு செய்ய சொன்ன? நான் செய்த தப்புக்கு பரிசா என் கைக்கு இரும்பு சங்கிலி கிடைச்சிருக்கு பார். இப்ப உனக்கு சந்தோஷம் தானே?
4: இதுவரை வேலை வேண்டும் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் அசோக் ஆனந்தி அவர்கள். நடிப்பு முத்துப்பேட்டை என் ராஜமோகன், எஸ் ஜானகிராமன், விராச்சலை முனிஷ், எஸ் ஜான்சன், சுஜாதா முரளி ஆகியோர்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். சீனாவில் டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நாட்டுப்பற்றை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் பேரணிகள் நடத்தப்படுகின்றன. இதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமானில் உள்ள ஸ்ரீ விஜயபுரத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டில் தொடங்கிய இந்த இயக்கத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் இல்லங்களில் தேசிய கொடி ஏற்றி வருவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு சூரியபாத் திட்டத்தின் கீழ் உலகின் கிழக்கு பகுதியில் உள்ள இந்திய தூதரகத்தில் தொடங்கி மேற்கு பகுதியில் உள்ள அனைத்து தூதரகங்களிலும் தேசிய கொடி ஏற்றி வைக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரியில் இல்லந்தோறும் தேசிய கொடி பேரணியை இன்று தொடங்கி வைக்கிறார். இதனிடையே உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்குவங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்க பேரணி இன்று நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள 20 மாவட்டங்களிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் தொடங்கியுள்ளது. இதனையொட்டி வந்தே மாதரம் பாடல், பேரணி, கண்காட்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொழில்நுட்பம், நம்பகத்தன்மை, காலக்கெடு ஆகியவற்றின் அடிப்படையில் குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை இன்று வழங்கி பேசிய அவர், இந்த குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதுச்சேரி காவல்துறையில் 5000க்கும் குறைவானவர்களே பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார். அப்பகுதியின் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். பல்லாண்டுகளாக பிரான்ஸ் ஆட்சியில் புதுச்சேரி இருந்தபோதிலும் இந்திய கலாச்சாரத்தையும் ஆன்மீக ஆற்றலையும் பேணி காத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் புதுச்சேரியில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு 13,762 கோடி ரூபாயை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல் ஜீவன், ஆயுஷ்மான் பாரத், நேரடி பண பரிமாற்றம் ஆகியவற்றின் மூலம் புதுச்சேரியில் 770,000 பேர் பயனடைந்துள்ளதாக திரு அமித்ஷா கூறினார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இவர்

0: அவர்களின் தைரியமும் தியாகமும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஊக்கசக்தியாக விளங்குவதாக தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தொடங்கிய வெள்ளையனே வெளியேறு நாட்டின் சுதந்திரப் போராட்டத்திற்கு புதிய உத்வேகம் அளித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான சுதந்திரப் போராட்டத்திற்கு இந்த இயக்கம் வலு சேர்த்ததாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடர்பாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் சுதந்திரப் போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் தைரியத்தையும் தேசப்பற்றையும் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என ஐக்கிய ஜனதாதளம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 15 நாட்களாக மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் போராட்டம் நடத்தி வரும் இளைஞர்களுடன் கலந்து ஆலோசித்து பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் திரு ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் அதில் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என இளைஞர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் முதலமைச்சர் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என பிஜேபி கேட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை ஊற்றுவோம்.
0: சீனாவில் டால்பின் புயல் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலால் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஷாங்காயில் உள்ள 2 விமான நிலையங்களில் 1300க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மணிக்கு 162 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் இந்த புயலால் சீனா மற்றும் வடக்கு தைவான் பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஜீசியாங், ஃபியூஜியன் மாகாணங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் அமெரிக்கா இடையே பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் திரு விளாதிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். செர்பியா தலைநகர் பெல்கிரேடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின்படி மாதந்தோறும் அமெரிக்கா தடுப்பு ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்கவுள்ளதாக கூறியுள்ளார். செர்பியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு விளாதிமிர் ஜெலன்ஸ்கி அந்நாட்டு அதிபர் திரு அலெக்சாண்டருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஐரோப்பிய யூனியனில் இணைவது குறித்தும் தடையற்ற வர்த்தகம் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். ஒடிசாவின் சம்பல்பூர், சுந்தர்கர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர் மழையால் பைத்ராணி, சலந்தி ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. பாபரக் மாவட்டத்தின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மழை வெள்ளத்தால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், நைனிடால், ஹரித்வார் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் எச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. கேரளத்தில் வயநாடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் லட்சத்தீவு கடலோரப் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோட்டயம், பந்தனம்திட்டா மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோட்டயத்தில் 129 நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகேயுள்ள பகுதிகளில் பயிர் நிலங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தி வருகின்றன. பயிர்களை காப்பதற்கான காவலில் இருந்த விவசாயி ஒருவர் யானை தாக்கி உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே காமையன்புரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பசுவசெட்டி தனது தோட்டத்தில் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளார். இரவு நேரத்தில் வரும் காட்டு யானையிடமிருந்து பயிர்களை காப்பதற்காக காவலில் இருந்தார். இன்று அதிகாலை தோட்டத்திற்குள் புகுந்த யானையை விரட்ட முயன்றபோது யானை துரத்தி தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தை ஒட்டிய பகுதிகளில் கடந்த 3 மாதங்களில் யானை

0: தாக்கி 4 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஈரோட்டிலிருந்து பிசி மூர்த்தி.
1: விளையாட்டுச் செய்திகள். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அவர் 14-21, 21-14, 21-14 என்ற செட்கணக்கில் சீனாவின் ஹாங் கியாங் ஜியை வென்றார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டி பயிற்சி ஆட்டத்தின் மூன்றாவது நாளான இன்று உணவு இடைவேளை வரை இலங்கை கிரிக்கெட் 11 அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 106 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் இலங்கை கிரிக்கெட் 11 அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மும்பையில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று ஹாங்காங் சீன அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று தொடங்கியது. குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். சீனாவில் டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றிருக்கிறார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: பயனுள்ள தகவல்களோடும் பல்சுவை நிகழ்ச்சிகளோடும் உங்களோடு உறவாடும் இது திருச்சி வானொலி.
3: ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1 இலினி 1 2 3 பாப்கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

உலகத்தை வென்ற காவிய கானங்களை நேர்களின் கடித வரிவிருப்ப கானங்களாக கேட்டு ரசிக்கும் நேரம் இது மதுர கீதம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோவாட்ஸில் நேர்கள் கேட்டு ரசிக்க காத்திருக்கும் மதுரை கீதம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் காஞ்சிபுரம் தாயார்குளம் தெரு, ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், புகழேந்தி ஆகியோர்.

1:07. திருச்சிராப்பள்ளி முதுநிலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுரை கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் விஸ்வநாதன் ரமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலாவுடன் பாடியிருக்கிறார்கள். பெரிய எடுத்து பெண் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லட்சுமி பிரியன், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, யுவஸ்ரீ, சுந்தர், திருமணமேடு, அம்சவள்ளி, குமார், பிருந்தா, ரித்தீஷ் ஆகியோர்.

நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகள் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலாவுடன் பாடியிருக்கும் பாடலை கேட்டு ரசிக்கலாம். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் கொடியாலம் புலிவளம் கேசவன் சுப்புலட்சுமி குமரவேல் ஆகியோர்

1:16. திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் லால்குடி லட்சுமி நாராயணபுரம், துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார் ஆகியோர்.

மதுரை கீதம் நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடல் பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் உலகநாதபுரம் கல்லுக்குழி, முருகேசன், அம்பிகா, காயத்ரி, காமாட்சி ஆகியோர்.

கிருஷ்ணப்பள்ளி முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் செம்மன் சாலை வண்டியூர் ஜே ஜே சக்தி ஜனார்த்தனன் ஆகியோர் விருப்ப பாடலாக ஒலிக்க வருகிறது. இரு மலர்கள் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலாவுடன் பாடியிருக்கும் பாடலை நாமும் கேட்டு ரசிப்போமா?

மணி 30 நிமிடம். அந்த கால இனிமையான தருணங்களை மனதோடு வருடும் மதுர கீதம், திருச்சிராப்பள்ளி முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒழுங்கே இருக்கும் பாடல் அமுதவள்ளி திரைப்படத்தில் இருந்து டி ஆர் மகாலிங்கம் பி சுஷிலாவுடன் பாடியிருக்கும் பாடலை தான் கேட்டு ரசிக்க போறோம். நம்முடன் இந்த பாடலை கேட்டு ரசிக்க காத்திருக்கும் நேர்கள் மேலமாங்கவனம், தேவேந்திரன், உஷாராணி, அஜய், மனோஜ், அண்ணாவளைவு, ராஜா ஆகியோர்.

1:35. மதுரை கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் சங்கமம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் மணப்பாறை காமராஜ் நகர் வீரமணி கமலா, தமிழரசன் சித்ரா, பவித்ரா ஜியா, ஹர்திக் தருல்யா, யாகவி வர்ஷா, ஹேமா, சபரிவாசன், ஹரி, ஹரிணி, லக்ஷா, லக்ஷனா, லிஷாந்த், திலிக், மனைவி சந்திரசேகர், பார்த்திபன், செந்தில் ஆகியோர்.

0: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

மதுரகீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் கருமண்டபம், தெற்கு தெரு, வேலாயுதம், திரவிய மலர், துர்கா தேவி, தன்விக் சந்துரு, ஜெயசுதன், முத்து, விஸ்வா, அருண், கண்ணன், சிவகாமி, குருபிரியா, பிரணீத், நல்லுசாமி, வீரமுத்து, பெரியக்காள் ஆகியோர்.

பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மதுரகீதம். மீண்டும் மதுரகீதம் நாளை பகல் 1 மணிக்கு வலம் வரும். பாடல் ஒலிக்கிறது மாயாபசார் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழக திருக்கோவில் குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அறிமுகப்படுத்திய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் குடியரசுத் தலைவரின் காவலர் வண்ண விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், தொழில்நுட்பம் சார்ந்த விரைவான நீதியை வழங்க இந்த சட்டங்கள் வழிகோலுவதாக கூறினார். காலத்திற்கு பொருந்தாத ஆதிக்க சட்டங்களை களைய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த அமைச்சர், புதிய குற்றவியல் சட்டங்களின் மூலம் பொதுமக்களுக்கான நீதி உறுதி செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். முன்னதாக புதுச்சேரி கோரிமேடு காவல் பயிற்சி பள்ளியில் இவ்விருதை வழங்கி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் அமைச்சர் ஏற்றுக்கொண்டார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்தமான் ஸ்ரீ விஜயபுரத்தில் இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரியில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 15 தேதி நாட்டின் 80th சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் தேசபக்தி, ஒற்றுமை, கலாச்சார பாரம்பரியத்தை நிலைநாட்டும் வகையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றுமாறு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள 200 மேற்பட்ட இந்திய தூதரகங்களிலும் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 84th ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், இந்த இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் துணிச்சல், தியாகம், தேசப்பற்று ஆகியவை இளம் தலைமுறையினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக கூறினார். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் தேசத்தை ஒன்றிணைத்ததாக தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றவர்களின் தியாகத்தை நாடு என்றென்றும் நினைவு கூறுவதாக கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தகம், பாதுகாப்பு, சவாலான தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸுடன் தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர், பிராந்திய மற்றும் சர்வதேச வளர்ச்சி, பரஸ்பர நல்லிணக்கம் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை தற்போது 51 அதிகரித்துள்ளது. இந்த பதவியேற்பு விழாவில் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில் நிலங்கள் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டதாக பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் புனரமைக்கப்பட்ட

0: கிழக்கு கோபுர வாசலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்து பேசிய அவர், தமிழக திருக்கோவில்களின் திருப்பணிகள், கோவில்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி, குளங்களை சீரமைப்பது தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்றார். ஸ்ரீரங்கம் அடிமனை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனை பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே வரும் 1ஆம் தேதி முதல் திருக்கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை அனைவரும் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் மதுரை தூய்மை மாரத்தான் நிகழ்ச்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகத்திற்கான மக்களவைத் தொகுதிகள் குறைய வாய்ப்புள்ளதாக அச்சம் எழுந்துள்ள நிலையில் 39 தொகுதிகளை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். அரசு பேருந்து சேவைகளை பொதுமக்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேருந்து நிலையத்திலிருந்து தவசலிங்கபுரம் கந்தசாமிபுரம் வரை செல்லும் புதிய பேருந்து சேவையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றார். MBBS BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 72,627 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்குகிறது. நாமக்கல்லில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ் செல்வன் இன்று தொடங்கி வைத்தார். 1000 மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த ஓட்டத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு தனது கடமையை செய்து வருவதாக காங்கிரஸ் கட்சியின் திரு கே வி தங்கபாலு தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் 35வது ஜோதி யாத்திரையை தொடங்கி வைத்த அவர் இவ்வாறு கூறினார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் நாளை தொடங்குகிறது. மாநிலத்தில் 1 முதல் 19 வயது வரையிலான 2,06,00,000 குழந்தைகள், வளர் இளம் பருவத்தினர் உட்பட 50,00,000 மேற்பட்ட பெண்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தை திருமணங்களில் ஈடுபடுவோர் மீது சிறை உள்ளிட்ட கடும் தண்டனை விதிக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் எச்சரித்துள்ளார். கும்பகோணம் மகாமக பெருவிழா வரும் 2028 மார்ச் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு பாரம்பரிய குழுவினர் ஆய்வுப் பணிகளை தொடங்கியுள்ளனர். மத்திய தொல்லியல் துறை, இந்து சமய அறநிலையத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 14 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நாளை நடைபெறுகிறது. நீலகிரி கூடலூர் அருகே தனியார் காபி தோட்டத்தில் புலி தாக்கி முதியவர் உயிரிழந்த நிலையில் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காமையன்புரத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 மாதங்களில் மட்டும் யானை தாக்கி இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளதால் போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். குற்றால அருவிகளில் வார விடுமுறையொட்டி இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குற்றாலத்தில் சீசன் களைகட்டி வரும் நிலையில் இன்று வார விடுமுறையை கொண்டாடிய சுற்றுலா பயணிகள் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, 5 அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் மிகுந்து காணப்படுகிறது. பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பம் குடும்பமாக வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: கபினி அணையிலிருந்து காவிரிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணை முழு கொள்ளளவை 8 தருவாயில் உள்ளதால் உபரிநீர் முழுவதும் வெளியேற்றப்படுகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு இன்று வினாடிக்கு 5,500 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.3 அடியாகும். ஒகேனக்கல் காவிரியாற்றில் வினாடிக்கு 5,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலுக்கு ஆடி அமாவாசையொட்டி பக்தர்கள் பூஜை பொருட்கள் கொண்டு செல்ல இன்று ஒருநாள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்தரை புலிகள் காப்பகம் பாவநாசம் வனச்சரகத்திற்குட்பட்ட காரையார் அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு ஆடி அமாவாசை திருவிழா முன்னேற்பாடு பணிகள் காரணமாக பாவநாசம் வனச்சரகத்திற்குட்பட்ட புகழ்பெற்ற அகஸ்தியர் அருவி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கடந்த 7ஆம் தேதி முதல் வருகின்ற 16ஆம் தேதி வரை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு இன்று அவர்கள் பூஜைக்கான பொருட்களை கொண்டு செல்ல தனியார் வாகனங்களுக்கு ஒருநாள் மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.

0: ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 5 கருட சேவை இன்றிரவு நடைபெறுகிறது. அமெரிக்காவில் நடைபெறும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. உயரம் தாண்டுதலில் வசந்தகுமார் மெக்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கான் வெண்கலப்பதக்கத்தையும் கைப்பற்றினார். ஈட்டி எறிதல் போட்டியில் ஆஷிஷ் யாதவ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலியா கைப்பற்றியுள்ளார். கனடாவில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை பிரான்ஸ் இணையை இன்றிரவு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஹர்கர் திரங்கா இயக்கம் இன்று தொடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழக திருக்கோவில் குளங்களை சீரமைப்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியா இன்று 3 பதக்கங்களை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: while Shahnawaz Khan wins a bronze in the long jump today. In men's high jump, 19-year-old Meghwal cleared his personal best of 2.21 meter to win a silver medal. And now, before we end the bulletin, the headlines once again. Har Ghar Tiranga campaign begins with multiple events across the country to celebrate patriotism and national unity. Home Minister Amit Shah says three new criminal laws introduced by government are aimed at providing time-bound justice through technology-driven mechanism. NIA arrests one accused in connection with seizure of huge consignment of illegal explosives in Mallappuram, Kerala. Fresh rains revive floods concerns in Odisha with water level rising in several rivers. Alert issued for very heavy rainfall of Uttarakhand and Chhattisgarh today. In China, more than 1,300 flights cancelled and over 3 lakh people relocated ahead of Typhoon Dolphin. And in badminton, Ashmita Chalia clinches her first BWF World Tour title at the Korea Masters 2026. And with that, we end the Midday News.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 2:15.
2: வேளாண் அரங்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கறவை மாடுகள்ல பால் உற்பத்தியை அதிகரிக்கவும் வருடம் ஒரு கன்று பெறவும் தீவனங்கள் எந்த அளவுக்கு முக்கியம், கால்நடை வளர்க்கிறவங்க தீவன மேலாண்மையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும் பகிர்ந்துக்கிறாங்க கரூர் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் சரவணன் அவர்கள்.
3: விவசாயப் பெருமக்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப கால்நடை வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு சரியான முறையில நம்ம எதிர்பார்க்கற மாதிரியான ஒரு பால் உற்பத்தி இருப்பது அப்படிங்கறது ரொம்ப அவசியமானது. நம்ம ஒரு நல்ல மாடு வச்சிருப்போம், அதோட முழுமையான உற்பத்தி திறனை நம்ம பயன்படுத்துறோமா, அந்த முழுமையான உற்பத்தி திறனுக்கு நம்ம என்னென்ன விஷயம்லாம் செய்யணும், அதுல தீவனத்தோட பங்கு என்ன, தீவனத்துக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், நம்ம பகுதியிலே இருக்கிற நமக்கு கிடைக்கிற தீவனங்கள்ல எதை எதை பயன்படுத்தலாம், அடர் தீவனம் கொடுக்கறது எந்த அளவுக்கு அவசியமானது, இந்த ஒட்டுமொத்தமா நம்ம கொடுக்கற இந்த தீவனங்கள் வந்து நமக்கு எப்படி பாலாக நம்ம நினைக்கிற மாதிரியான உற்பத்தி திறனோட அமையுது அப்படின்ற தகவலை சொல்றதுக்கு நம்ம கூட கரூர்ல இருக்க புழுதேரி வேளாண் அறிவியல் நிலையத்தோட கால்நடை மருத்துவ அறிவியலுக்கான தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் சரவணன் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கம்.
4: வணக்கங்க.
3: பொதுவா பாத்தீங்கன்னா பால் மாடு வளர்க்கிறோம் அப்படின்னாலே ஒரு நல்ல கறவை இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்புதான் நம்ம வளர்க்கிறோம். அதனாலதான் நிறைய நம்ம இந்த கலப்பின மாடுகளுக்கு போறோம், அது HFR இருக்கட்டும் இல்ல ஜெர்சியா இருக்கட்டும், அது வந்து நம்ம வச்சிருக்கிறது வந்து ஒரு சரியான பால் உற்பத்தி நமக்கு இருக்கணும். ஏன்னா பால் அப்படிங்கறது விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வருமானமா இருக்கு. அவங்க என்ன வேணாலும் விவசாயம் பண்ணட்டும், அவங்களுக்கு தினசரி வருமானம் அப்படிங்கறது இந்த பால் தான். பால் கொண்டு போய் சொசைட்டில ஊத்தினோமா ஒரு 10 நாளைக்கு இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அவங்களுக்கான ஒரு வருமானம் வந்து தொடர்ச்சியா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சரியான பால் உற்பத்தி ரொம்ப முக்கியமானது. அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வச்சிருக்க மாட்டோட முழுமையான ஒரு உற்பத்தி திறன் என்ன அப்படிங்கறத நிறைய நேரத்தில் விவசாயிகளுக்கு தெரியாம போயிடுது. மாடு வச்சிருப்பாங்க, அது கறக்குதுங்க, ஒரு 6 லிட்டர் கறக்குதுங்க, 7 லிட்டர் கறக்குதுங்க அப்படின்றதான் இருக்கும். ஆனா அந்த மாட்டோட கெப்பாசிட்டி இன்னும் கூட அதிகமா கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த தீவனம் அப்படிங்கறது இந்த மாடு வளர்க்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அவசியமானது, தீவன உற்பத்தி பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் என்னென்ன தப்பெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க?
4: இப்போ நம்ம கறவை மாடு வளர்ப்புல வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து தீவன மேலாண்மை தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு மாடை வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு 100%-70% வந்து நம்ம தீவனத்துக்கு மட்டும் தான் செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அப்படி செலவு பண்ணும்போது அதுலேருந்து ஒரு வருமானம் நம்ம வந்தால் மட்டும்தான் வந்து நம்ம லாபகரமாக எடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் தீவனத்துக்கு மட்டும் செலவு பண்ணிட்டு உற்பத்தி இல்லாமல் போகும்போது என்னன்னா நீங்கள் அதை கணக்கு போடும்போது அது நஷ்டத்தை தான் கொண்டு போய்விடும். அப்படின்றப்போ நம்ம கிராமப்புறத்துல வந்து பொதுவாக வந்து 2-3 மாடு வச்சிருப்பாங்க ஒரு ஒரு வீட்லயும். பால் உற்பத்தி தான் வந்து அவங்களுக்கு முக்கியமான குறிக்கோளா இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி வளர்ப்பு, இது ரெண்டு தான் வந்து கறவை மாடு வளர்ப்புல இருந்து எடுக்கிறது ஒரு வருமானமா இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா பால் கறக்குது, பொதுவாக வந்து நம்ம சொசைட்டில தான் நிறைய பேர் பால் ஊற்றுவாங்க, இல்ல வந்து வீட்டில் பால் கறந்துட்டு பால்காரங்க எடுத்துட்டு போவாங்க. ஸோ இப்படி நீங்க ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம். இப்போ நீங்க சொசைட்டில பால் ஊத்துறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டிகிரி ஏத்தினப்பதான் உங்களுக்கு வந்து ரேட் வந்து தருவாங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து அந்த டிகிரி அதிகப்படுத்தணும், அதான் நம்மளோட முக்கியமான குறிக்கோளா இருக்கும். அப்ப நம்ம என்னன்னா தீவனம் கொடுத்தா டிகிரி அதிகமாகவும் நீங்க அதை கடைபிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து ஒரு லாபகரமா கிடைக்கும். பொதுவா வந்து இப்போ எல்லா மாட்டுக்கும் போற மாதிரி தீவனம் போட்டீங்கன்னா உங்களுக்கு பால் அதிகரிக்குமே தவிர உங்களுக்கு டிகிரி கூடாது. அப்ப டிகிரி அதிகப்படுத்தணும்னா அது முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து காஞ்ச தீவனம். வரத்தீவனம் எந்த அளவுக்கு நம்ம வந்து கூடுதலா மாட்டுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து டிகிரி பாலில் அதிகரிக்கும். இன்னொன்று பாத்தீங்கன்னா பசுந்தீவனம் நீங்க போடும்போது வந்து பால் உற்பத்தி அதிகமாக தவிர உங்களுக்கு டிகிரி வந்து வராது. அப்படின்னா முக்கியமா அதுக்கு வந்து வரத்தீவனமும் அடர் தீவனம், அடர் தீவனம் கொடுக்கற அளவு முக்கியம். ஏன்னா தீவன விலை வந்து ரொம்ப அதிக விலையில போயிட்டு இருக்கு இப்போ. அதனால வந்து நீங்க அடர் தீவனம் எந்த அளவுக்கு போடணும்னா 1 லிட்டர்

பால் கறக்குதுன்னா அரை கிலோ அடர்த்தி தான் நீங்க வந்து மாட்டுக்கு கொடுக்கணும். அதிகமா கொடுத்துட்டு நீங்க பால் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடோட தன்மை பொறுத்து சில டைம் அதிகமாகும், இல்ல பால் வந்து அதே நிலைமையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் மாடு வந்து காலையில ஒரு 10 லிட்டர் கறக்கும் அப்படின்னா அதுக்கு 5 கிலோ அடர்த்தியோட கண்டிப்பா நீங்க கொடுத்தே ஆகணும். இது போக கூடுதல் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா வசந்தியோட அளவு. ஏன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மேய்ச்சலுக்கு மாட்டை விடுவாங்க. அப்ப மேய்ச்சலுக்கு விடும்போது என்னன்னா அது எவ்வளவு அளவு சாப்பிடுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. சோ நீங்க வந்து இப்போ வீட்டுல வச்சு வசந்தியோட வெட்டி போடுறீங்க அப்படின்னா வந்து ஒரு மாட்டுக்கு வந்து அதிகபட்சம் வந்து நீங்க வந்து ஒரு 15 கிலோ தான் நீங்க போட முடியும். ஒரு நாளைக்கு சராசரியா மாட்டுக்கு வந்து வசந்தியோட 15 கிலோக்கு மேல நீங்க போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வயிறு ஃபுல்லாயிருச்சு, சாப்பிட்டு வந்து இறப்பை ஃபுல்லாயிருச்சுன்னா மத்த அடர்த்தி உணவோ அதோட வரத்தி உணவோ எடுக்கிறது வந்து கம்மி ஆயிடும். அப்ப என்னன்னா உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகும் போது என்னன்னா செரிமான பிரச்சனை உண்டாக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பசுந்தீவனத்துல நிறைய இருக்கு, பல வகையான தீவனம் கொடுத்தீங்கனாலும் அது செரிமான தன்மை குறையும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க

0: இருக்கு. பல வகையான தீவனம் கொடுத்தீங்கனாலும் அது செரிமான தன்மை குறையும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த பசுந்தீவன எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த சாணம் மூலியமா வெளியே வந்துடும். அப்ப வந்து சத்துக்கள் எதுவுமே வந்து உடம்புல சேராது. அப்படின்றப்போ நீங்க தீவனம் கொடுத்துமே அது வந்து பயனில்லாம போயிடும். அப்படின்றப்போ அளவு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வரத்தீவனம். ஏன் அந்த வரத்தீவனம் அவ்வளவு முக்கியம் சொல்றோம் பாத்தீங்கன்னா, அதுதான் வந்து உங்களுக்கு அந்த செரிமானத்தை அதிகப்படுத்தி சத்து உடல்ல போய் உங்களுக்கு வந்து நல்லா சேரும். அப்ப என்ன பண்ணும், நீங்க வரத்தீவனம் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ ஒரு இடத்துல தனிமைப்படுத்தி வச்சு நீங்க சேகரிச்சு கொடுக்கலாம். அப்புறம் அளவு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 கிலோ நீங்க கொடுத்தீங்கனாலே போதும் வரத்தீவனம். அதுல நீங்க என்ன வேணா கொடுக்கலாம். நீங்க சோள தட்டை கொடுக்கலாம், வைக்கோல் கொடுக்கலாம், கடலக்கொடி கொடுக்கலாம். உங்க இடத்துக்கு ஏற்ற போல என்னென்ன கிடைக்குதோ அதை நீங்க கொடுத்தாலே போதுமானது. இதுல கூடுதலா தாது உப்பு கலவை. ஏன்னா இது வந்து நம்ம நிறைய பேர் கிராமத்துல பண்றதில்ல. என் மாடு நல்லாதான் தீனி சாப்பிடறோம், நாங்க வைக்கிறோம், இதுக்கு நாங்க கூடுதலா கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. ஏன்னா நம்ம போற தீவனத்துல வந்து அந்த அளவுக்கு சத்து கிடைக்காது. ஏன்னா நம்ம வந்து நம்ம மண்ணில என்ன இருக்கோ அதுதான் நம்ம புல்லுலையோ இல்ல வைக்கோலையோ நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்ம மண்ணில ஆல்ரெடி வந்து சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த சத்து குறைபாடு தான் அந்த புல்லுலயும் இருக்கும், மாட்டுலயும் வந்து உங்களுக்கு சென்றடையும். அதனால என் தாது உப்பு கலவை வந்து ரொம்ப முக்கியம். நீங்க கறவை மாடுக்கும் போடும்போது ஒரு நாளைக்கு வந்து 30-50 கிராம் நீங்க தினமும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மத்த சத்து குறைபாடு எல்லாம் உங்களுக்கு நீங்கிட்டு பாலு அதிகரிக்கும், கொழுப்பு சத்தும் வந்து உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும்.
1: சரி, இப்போ நீங்க சொன்னதுல ரொம்ப முக்கியமானது கொழுப்பு சத்துக்கு வந்து இந்த வரத்தீவனங்கள் வந்து ரொம்ப அவசியமானது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இருந்தாலும் இந்த பசுந்தீவனங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் என்னென்ன விஷயங்கள்ல ஞாபகத்துல வச்சுக்கணும், என்னென்ன மாதிரியான பசுந்தீவனங்களை கொடுக்கறது ரொம்ப அவசியமானது, ஒரே வகையான பசுந்தீவனமே நிறைய இடத்துல கொடுப்போம், அப்புறம் ரெண்டாவது நீங்க இன்னொன்னு சொன்னீங்க மேய்ச்சலுக்கு சில சமயம் அமைச்சு விடுவோம், அது என்ன சாப்பிட்டு வந்திருக்குன்னு தெரியாதுன்றனாலே நம்மளால சரியான முறையில திட்டமிட்டு கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த பசுந்தீவனங்களே என்னென்ன மாதிரியான ரகங்கள் இருக்கு, அதை நம்ம கொடுக்கறது எந்த அளவுக்கு அவசியமானது, ஒரு நாளைக்கு எவ்வளவு கொடுக்கணும் அதையும் சொல்லுங்க.
0: நீங்க பசுந்தீவனம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 4 வகையா இருக்கு. புல் வகை, ஒன்னு தானிய வகை, இன்னொன்னு செடி வகை, இன்னொன்னு வந்து மர வகை. இது 4 விதமான பசுந்தீவனமும் இருக்கு. நம்ம இடத்துல நீங்க என்ன பயிரிட்டு இருக்கீங்களோ, இப்போ நீங்க பசுந்தீவனம் வந்து நீங்க புல்லு போட்டிருக்கீங்க கோஃபோர் கோஃபைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா தானியம் வந்து தீவன சோளம், இதுலமே தானிய வகத்துல வரும். இன்னொன்னு செடி வகைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலி மசாலா செடி வகையில வரும். இப்ப மர வகைன்னு பாத்தீங்கன்னா அகத்தி, இந்த சூபாபுல், இந்த கிளைசீரியான்னு சொல்லிட்டு இதெல்லாமே மர வகை தீவனமா வரும். உங்க இடத்துல நீங்க என்னென்ன போட்டிருக்கீங்க அப்படின்னா இதை நீங்க கணக்கிட்டு இதெல்லாமே நீங்க கலந்துதான் கொடுக்கணும். நீங்க ஒரே வகையான பசுந்தீவனம் கொடுத்தீங்கனாலும் என்ன பண்ணும், அது சத்து குறைபாடு மாறும். ஏன்னா இப்ப தானிய வகை கொடுத்தீங்கன்னா அதுல வந்து புரத சத்து கூடுதலா இருக்கும், நார்ச்சத்து சிலதுல கூடுதலா இருக்கும். மர வகை கொடுத்தீங்கன்னா அதுல இரும்பு சத்து மத்த சத்துக்கள் தேவையானது எல்லாமே வந்து கூடுதலா இருக்கும். அப்ப என்னன்னா நீங்க அந்த பசுந்தீவனமே நீங்க எல்லாமே கலந்து கொடுத்தா மட்டும்தான் சத்து குறைபாடு நீக்க முடியும். இன்னும் பொதுவா வந்து ஒரு மாட்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, ஒரு 10 சென்ட்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு. கால்நடை பல்கலைக்கழகத்திலேயே வந்து பரிந்துரை பண்ணி நம்ம கிராமத்துல பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 10 சென்ட்ல நீங்க பல பயிர் நீங்க தீவனம் பண்ணீங்கன்னா
1: என்னென்ன ரகங்கள் அந்த பயிர்கள் அவங்களுக்கு அதுக்கான அந்த கரணைகள் எங்க கிடைக்கும் அது பத்தியும்.
0: இப்ப நீங்க அந்த பசுந்தீவனம் போடுறீங்க அப்படின்னா வந்து கம்பு நேப்பர்னு சொல்லுவாங்க, அது வந்து புல் வகையில வரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கோயஃபஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம தீவன சோளம், அது வந்து தானிய வகத்துல வரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தட்டப்பயிர் பயிர் வகையில வரும். கூடுதலா அகத்தி வந்து வரப்போரத்துல நீங்க வந்து நட்டுக்கலாம். இதை நீங்க கொடுக்கும்போது என்னன்னா உங்களுக்கு மத்த சத்து எல்லாமே கலந்து ஒரே இடத்துல கிடைக்கும் போது அந்த மாட்டுக்கு சத்து குறைபாடு நீங்கும், தீவனமும் சமச்சீரா நீங்க கொடுக்கும்போது பால் உற்பத்தி அதிகரிக்கிறது நல்ல வாய்ப்பு இருக்கு.
1: சரிங்க சார், நம்ம இந்த மாதிரியான தீவனங்கள் கொடுக்கும்பொழுது முறையா அந்த தீவனங்கள் வந்து மாட்டுக்கு போகுதா சரியா எடுத்துக்குதா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம அப்படியே போடுறத விட இப்ப இந்த சாப்பிட்டு மாதிரியோ இது மாதிரியோ நம்ம கட் பண்ணி போடுறது அவசியமா? அதை பத்தி
0: இப்போ நம்ம தீவனம் கொடுக்கற முறையில வந்து நம்ம நிறைய நம்ம தப்பு பண்றோம். எப்படின்னா இப்ப தட்டை வெட்டுறோம் அப்படின்னா முழுசே நம்ம மாட்டுக்கு வந்து போட்டுருவோம். அப்ப போடும்போது என்னன்னா அது பாதி சாப்பிடும், மீதி வந்து உங்களுக்கு வேஸ்டா தான் வைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதை எடுத்து நம்ம குப்பையில போடுவோம். அப்ப போடும்போது நம்ம என்னன்னா அங்கேயே வந்து பசுந்தீவன பற்றாக்குறை உண்டாயிடும். அதுக்கு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, நம்ம அந்த தீவன புல் நறுக்கிற மிஷின் நம்ம சாஃப் கட்டர்னு சொல்லுவாங்க, அதை நீங்க வந்து உபயோகப்படுத்திக்கலாம். அது உபயோகப்படுத்தி நீங்க சைஸுக்கு ஏற்ற போல நீங்க வெட்டி மாட்டுக்கு வந்து நீங்க இவ்வளவு அளவுன்னு சொல்லி தினமும் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கிலோ கொடுத்தாலே போதுமானது.
1: சரிங்க சார், இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பசுந்தீவனம் நம்ம கொடுக்கும்போது அது சரியான வயதுல நம்ம வெட்டி இது கொடுக்கறது ரொம்ப அவசியமானது, இல்லைன்னா சில சமயம் அதுல அந்த நஞ்சுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அதுல என்ன விஷயம் நம்ம கவனத்துல வச்சு?
0: பொதுவா நீங்க பசுந்தீவனம் நம்ம கொடுக்கும்போது என்னன்னா, இப்ப முதவாட்டி விதை போட்டு உள்ள அறுக்க போறோம் அப்படின்னா வந்து 60 நாள்ல வந்து டைம் கொடுக்கணும். ஏன்னா அந்த பூ பூக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அறுக்கணும். இப்ப ஏன்னா அந்த பூ பூக்குது அப்படின்னா அதுல வந்து சில டைம் முதிர்ச்சி அடைஞ்சிரும். இன்னொன்னு 60 நாள் கம்மியா அறுத்தீங்கன்னா சில நச்சுத்தன்மெல்லாம் இருக்கும். அப்ப அது உடலுக்கு போகும்போது செரிமான பிரச்சனை உண்டாக்கும். அப்ப வந்து உங்களுக்கு வயிறு உப்பசம் ஆவறது, உங்களுக்கு மாடு வந்து சோர்ந்து படுத்துரும், இதெல்லாமே வந்து பிரச்சனை இருக்கும். அடுத்து 1 மாசம் இடைவேளை நீங்க அறுத்தீங்கன்னா அதுக்கேத்த சத்து எல்லாமே கிடைக்கும், மாடு எல்லாமே விரும்பி சாப்பிடும் உங்களுக்கு.
1: ரெண்டாவது, இதை கட் பண்ணி வச்சிருக்கும் போது சில சமயம் இந்த பூஞ்சானம் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வைக்கும்போது நம்ம ஸ்டோரேஜ் எப்படி வைக்கணும் அதையும் சொல்லுங்க.
0: இப்ப பசுந்தீவனம் அதிகமா இருக்கு, உங்களுக்கு வந்து கூடுதலாவே நீங்க வந்து பயிர் போட்டிருக்கீங்க, மாட்டுக்கு அதிகமா போட்டும் தீவன புல் மீதம் உள்ள இருக்குன்னா நீங்க வந்து ஊர்கா புல் தயாரிக்கலாம். அது வந்து நம்ம சைலேஜ்னு சொல்லுவாங்க. கூடுதலா இருக்கு அப்படின்னா அதை நீங்க சாஃப் கட்டர்ல வந்து தீவனத்தை நறுக்கிட்டு சைலேஜ் நம்ம ஊர்காய் புல் பேக்னே தனியா கிடைக்கும், அதுல வந்து சேகரிச்சு வச்சீங்கன்னா வறட்சி காலம் அதிகமா இருக்கு பசுந்தீவனம் கிடைக்காத போது நீங்க இதை பயன்படுத்தும் போது அந்த பசுந்தீவன குறைபாடு நீங்க நீக்கலாம். மாட்டுக்கான தேவையான சத்துக்களும்

0: ஆமா, பசுந்தீவனம் மட்டும் கொடுத்தா போதுமா? இப்ப அடர் தீவனம் கொடுக்கறது எந்த அளவுக்கு அவசியமானது? அடர் தீவனத்தோட பங்கு அப்படிங்கிறது பால் உற்பத்தியில என்ன? ஒரு மாட்டுக்கு எத்தனை கிலோ நம்ம அடர் தீவனம் கொடுக்கணும்?
1: நம்ம அடர் தீவனம் நம்ம கொடுக்கற அளவு பாத்தீங்கன்னா, ஒரு லிட்டருக்கு அரை கிலோ அடர் தீவனம் நம்ம கொடுக்கணும். இது வந்து பால் உற்பத்திக்கு சொல்றது. அது போக வந்து அடர் தீவனோட முக்கிய பங்கு என்னன்னா, அதுல வந்து உங்களுக்கு தானியம் இருக்கும், புண்ணாக்கு வகைகள் இருக்கும், தவிடு வகைகள் இருக்கும், உங்களுக்கு வந்து தாது உப்பு, இது எல்லாமே கலந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னன்னா, மாடு வந்து அது அன்றாட காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அதோட உடல் உழைப்புக்கு வந்து முக்கியமாக வந்து உங்களுக்கு அந்த எனர்ஜி தேவை. அதுக்காக ஒரு அடர் தீவனோட பங்கு இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அசை போடுறது, மற்ற உடல் உழைப்புக்கு எல்லாமே இதுதான் தேவைப்படும். அப்படின்றப்போ அதோட முக்கிய பங்கு அதிகமா இருக்கும். அது போகதான் வந்து உங்களுக்கு பால் உற்பத்திக்கோ இல்ல வந்து கர்ப்பப்பைக்கு சத்து கொடுக்கறதோ சினையா இருக்கு அப்படின்னா, அதுக்கு சத்து கொடுக்குறது எல்லாமே வந்து இந்த உடல் உழைப்பு போக மீதி தீவனம் மாட்டுக்கு வந்து ரொம்ப கிடைக்கும். அதனால என்ன பண்ணும், அந்த அளவு வந்து குறைஞ்ச அளவுலையும் கொடுக்க கூடாது, அதிகமாவும் கொடுக்க கூடாது. ஏன்னா இப்ப அதிகமா கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், உங்களுக்கு செரிமானம் சரியாகாம உங்களுக்கு சாணம் மூலியமா வந்து அந்த சத்து எல்லாமே வெளியில போயிடும், உடம்புல தங்காம. அதனால என்ன பண்ணும், ஒரு மாடு இவ்வளவு தான் கறக்குது அப்படின்னா அதுக்கேத்த நீங்க அடர் தீவனம் கொடுத்தாலே ரொம்ப போதுமானது.
0: இப்போ இது இல்லாம இந்த நுண்ணுட சத்துக்களும் ரொம்ப அவசியமானது. அதுக்கு வந்து நம்ம சில சமயம் வந்து இந்த தாது உப்பு கட்டி இது மாதிரி எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னீங்க. நுண்ணுட சத்துன்றது எந்த அளவுக்கு இந்த பால் உற்பத்திக்கு அவசியமானது அப்படின்னு சொல்லிடு.
1: இப்ப நம்ம கறவை மாட்டுல பாத்தீங்கன்னா, செரிமானம் ஆகுது அப்படின்னா மொத்தம் நாலு வயிறு இருக்கும். இப்ப அந்த ஒரு ஒரு வயிறுல என்னன்னா, ஒரு நுண்ணுட கலவை நுண் உயிர்கள் இருக்கும். ஏன்னா நம்ம தாது உப்பு நம்ம தனிப்பட்ட முறையில கொடுக்கறோம், அந்த நுண் உயிர்கள் வந்து அந்த மாட்டோட வயிற்றுல இருக்கும். அப்படின்றப்போ அதுக்கு வந்து சத்து கொடுக்கணும். அப்ப என்னன்னா, நம்ம தீவனம் கொடுக்கறதோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தாது உப்பு கலவை இது கொடுக்கறது மேலே என்னன்னா, அதுல உடம்புல வந்து உற்பத்தி ஆகாத சத்தை நம்ம வந்து வெளியில இருந்து கொடுக்கற மாதிரி இருக்கும். இப்ப வந்து நம்ம வெளியில இருந்து கொடுக்கும் போது என்னன்னா, உடம்புல சத்து குறைபாடு நீங்கி உங்களுக்கு பால் உற்பத்திக்கு வந்து அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கு.
0: இப்ப விவசாயிகள் ஒரு நல்ல பால் உற்பத்தியை அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு சரியான மாட்டு தொடர்ச்சியாக எடுப்பதற்கும், நீங்க சொன்ன அப்பல பால் உற்பத்தி மட்டும் இல்ல, வருஷத்துக்கு ஒரு கண் எடுக்கணும்ன்றது ரொம்ப அவசியமானது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தீவனங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு உறுதியா இருக்கும், இதை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ச்சியா செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற.
1: இப்ப நம்ம பொதுவா நம்ம கால்நடை வச்சிருக்கோம் அப்படின்னா, முக்கியமா வந்து நம்ம பால் உற்பத்தி தான் பெரிய பங்கு வகிக்கும். அப்படின்றப்போ நம்ம சீரான பால் உற்பத்தி வரணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பசுந்தீவனம், வரத்தீவனம், வளர் தீவனம் இது எல்லாமே வந்து நீங்க சமச்சீர் முறையில நீங்க கொடுத்தா மட்டும்தான் வந்து பாலா கிடைக்கும். நீங்க இதுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சாலுமே என்னன்னா, அது மாட்டோட உற்பத்தி குறையும். அதனால என்ன பண்ணும், முடிஞ்ச அளவுக்கு இந்த தீவனம் வந்து சமச்சீரா கொடுங்க. கூடுதலா தாது உப்பு கலவை இது வந்து ரொம்ப முக்கியமானது. செரிமான பிரச்சனை அதிகமா வர்றதுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வயிற்றுல பூச்சி அதிகமா இருக்கும். அப்ப அதுக்காக நம்ம வந்து கீரி பூச்சி மாத்திரம் சொல்லுவாங்க, நம்ம டிவாமின்னு சொல்லுவாங்க, குடல் புழு நீக்கும். வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி நீங்க ரெகுலரா கொடுக்கும்போது என்னன்னா, பூச்சிகள்லாம் விலகி கொடுக்கற தீவனம் வந்து முழுமையா வந்து மாட்டுக்கு சென்றடையும். அப்ப என்னன்னா, உங்களுக்கு வந்து உற்பத்தி அதிகமாகவும் உங்களுக்கு மாடு வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு செழிப்பாவே இருக்கும். உங்களுக்கு
0: இது சம்பந்தமா விவசாயிகளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம்?
1: 63 80 44 0 7 0 1
0: இன்னொரு முறை சொல்லிருக்கேன்,
1: 63 80 44 0 7 0 1
0: நன்றிங்க.
1: நன்றி. மாடு மாடு பசுமாடு, மாடு மாடு பசுமாடு.
2: இதுவரை கறவை மாடுகள்ல பால் உற்பத்தியை அதிகரிக்கவும் வருடம் ஒரு கன்று பெறவும் உகந்த தீவனங்கள் என்னென்ன, கால்நடை வளர்க்கிறவங்க கவனிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள்லாம் பகிர்ந்துகிட்டாங்க கரூர் புழுதெறி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் சரவணன்.

0: ஆண்டவர் அழைப்பு மையம்,
1: கிசான் கால் சென்டர்,
0: 1800 1855 1551.
1: வேளாண்மை தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும்
0: தொடுங்கள், 1800 1855 1551.
1: வாரத்தின் எல்லா நாட்களிலும்
0: காலை 6 மணி தொடங்கி இரவு 10 மணி வரை
1: 22 இந்திய மொழிகளில் ஆலோசனைகள்.
0: உழவர் அழைப்பு மையம், கிசான் கால் சென்டர், 1800 1855 1551.
1: தொட்டதும் கிடைக்கும்
0: சட்டண தீர்வு.
2: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர். இன்றைய மலரில் ஹர்கர் திரங்கா, 12வது தேசிய கைத்தறி தினம், வேளாண் நிதிநிலை அறிக்கை, விபி ஜிராம்ஜி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம், தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கால அவகாசம் நீட்டிப்பு, சேதுராப்பட்டி அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் பணிமனை கட்டிட திறப்பு விழா, வெப்ப அலை எல்லினோ, மழைநீர் சேகரிப்பு ஆகியவை இடம்பெறுகின்றன. நாட்டின் 80வது சுதந்திர தினம் வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில், இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடியை ஏற்ற பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களின் இதயங்களில் தேசபக்தி உணர்வை தூண்டுவதோடு தேசிய கொடி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே ஹர்கர் திரங்கா இயக்கத்தின் நோக்கமாகும். இதுகுறித்து திருச்சி தேசிய கல்லூரி ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் வி ஸ்ரீவித்யா பேசுகையில்,
1: நம் நாட்டின் பெருமை, சுதந்திரத்தின் அடையாளம், ஒற்றுமையின் சின்னம் நமது மூவண்ண தேசிய கொடி. அந்த தேசிய கொடியை ஒவ்வொரு இல்லத்திலும் பெருமையுடன் பறக்கவிடும் உயரிய மக்கள் இயக்கம்தான் ஹர்கர் திரங்கா. நமது சுதந்திர போராட்ட வீரர்கள் எண்ணற்ற தியாகங்களை செய்து பெற்றுத்தந்த சுதந்திரத்தின் மகத்துவத்தை இன்றைய தலைமுறையினரும் உணர வேண்டும் என்பதற்காக இந்திய அரசு இந்த இயக்கத்தை முன்னெடுத்து வருகிறது. நம் தேசிய கொடி என்பது வெறும் ஒரு துணி அல்ல, அது ஒரு உணர்வு, ஒரு வரலாறு, ஒரு பொறுப்பு, நம்மை இந்தியர் என்ற பெருமையுடன் தலைநிமிர செய்யும் தேசிய அடையாளம். நமது தேசிய கொடியின் ஆரஞ்சு நிறம் தியாகத்தையும், துணிச்சலையும், வெள்ளை நிறம் அமைதி, உண்மை, நேர்மையின் பாதையை சுட்டிக்காட்டுகிறது. பச்சை நிறம் வளமான இந்தியாவையும் நம்பிக்கையையும் பிரதிபலிக்கிறது. நடுவில் உள்ள அசோக சக்கரம் இடையறாத முன்னேற்றத்தையும் நீதியையும் எடுத்துரைக்கிறது. இந்த ஆண்டு நடைபெறும் ஹர்கர் திரங்கா இயக்கத்தில் ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் இல்லங்களில் தேசிய கொடியை மரியாதையுடன் ஏற்றி தேசப்பற்றை வெளிப்படுத்துவோம். சுதந்திரம் என்பது நாம் அனுபவிக்கும் ஒரு உரிமை மட்டுமல்ல, அதை மதித்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்புமாகும். இந்த பொறுப்பை உணர்த்தும் ஒரு மக்கள் இயக்கமாகவே ஹர்கர் திரங்கா திகழ்கிறது. எனவே இந்த இயக்கத்தில் நாம் அனைவரும் குடும்பத்தோடு இணைந்து பங்கேற்போம். நமது தேசிய கொடியை பெருமையுடன் ஏற்றுவோம். சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நன்றியுடன் நினைவு கூர்வோம்.
0: 12வது தேசிய கைத்தறி தினம் நேற்று முன்தினம் கொண்டாடப்பட்டது. இந்த தினம் குறித்து திருச்சி மாவட்ட கைத்தறித்துறை உதவி இயக்குநர் திரு ரவிக்குமார் பேசுகையில்,
2: 1905 தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தின் நினைவாக இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது. வெளிநாட்டு பொருட்களை தவிர்த்து இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்தப்பட்டது. அந்த இயக்கத்தின் கைத்தறி முக்கிய பங்கு வகித்தது. சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாகவும் பன்னிறைவு இந்தியாவின் சின்னமாகவும் கைத்தறி திகழ்ந்தது. தமிழ்நாடு இந்தியாவின் முக்கிய கைத்தறி மாநிலங்களில் ஒன்றாகும். காஞ்சிபுர பட்டுப்புடவைகள், மதுரை சுங்கடி, பவானி ஜமுக்காலம், சின்னாலப்பட்டி சேலைகள் உள்ளிட்ட பல்வேறு கைத்தறி உற்பத்திகள் உலக புகழ் பெற்றவை. ஒவ்வொரு துணியும் நெசவாளர்களின் திறமை, பொறுமை, அர்ப்பணிப்பு மற்றும் கலைநயத்தை எடுத்துரைக்கிறது. கைத்தறி என்பது ஒரு தொழில் மட்டுமல்ல, லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரமாகும். கிராமப்புற பொருளாதார வளர்ச்சிக்கும், பெண்கள் முன்னேற்றத்திற்கும், பாரம்பரிய தொழில்களை பாதுகாப்பதற்கும், சுற்றுச்சூழலுக்கு உகந்த உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கும் கைத்தறி தொழில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தமிழ்நாடு அரசு கைத்தறி கூட்டுறவு சங்கங்களின் நெசவாளர்கள் நலத்திட்டங்கள், திறன் மேம்பாடு, வடிவமைப்பு மேம்பாடு, சந்தைப்படுத்துதல், உதவி நவீனமயமாக்கல் மற்றும் இணையவழி விற்பனை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கைத்தறி வலுபடுத்த தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. மேலும் திருச்சிராப்பள்ளி சரகத்தில் 21 கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகிறது. இதில் கைத்தறி புடவை மற்றும் கைத்தறி வேட்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. இவற்றில் உறையூர் பருத்தி சேலை, மணமேடு டையண்டை சேலைகள் மற்றும் தாத்தேங்காரப்பேட்டை வேட்டிகள் சிறப்பு வாய்ந்ததாகும். மேலும் உறையூர் காட்டன் சேலைகள் புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது.
0: தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை அறிக்கை கடந்த வியாழக்கிழமை தாக்கல் செய்யப்பட்டது. இதன் முக்கிய அம்சங்கள் குறித்து தஞ்சாவூர் புதுக்குடி விவசாயி திரு ராஜா,
3: வேளாண் பட்ஜெட் வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. தஞ்சை மாவட்டத்தில் தூர் வர்றத பத்தி போட்டிருக்காங்க. மேற்கொண்டு இதை வந்து அதிகப்படுத்தி இன்னும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை சீர் பண்ணணும் எதிர்பார்க்குறோம். மாம்பழத்துக்காண்டி கொள்முதலுக்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன்ட்டுருக்காங்க. விவசாயிகளுடைய பாதிப்பு கம்மியாகுங்கிறத எதிர்பார்க்குறோம். வேலை வாய்ப்பு வந்து 150 நாளாக ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது வரவேற்க வேண்டிய விஷயந்தான். விவசாய நேரங்கள் இல்லாத நேரத்தில் இவங்களை அந்தந்த விவசாயத்துக்கு உபயோகப்படுத்திக்கிற மாதிரி விவசாயியுடைய பங்களிப்பும் அரசாங்கத்துடைய பங்களிப்புலையும் பண்ணோம்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். விவசாயமும் பாதிப்பு இல்லாமல் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மின்சாரம் 3 phase சொல்றத கொடுக்கறேங்கிருக்காங்க. தட்டுப்பாடு இல்லாமல் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். மண்புழு உற்பத்தி பண்றதுக்கெல்லாம் மானியங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. மண் வளத்தை மேம்பாடு படுத்தணும். இந்த மண் வள அட்டை கொடுக்கறதுல பார்த்து நம்ம அதுக்குண்டான குறைபாடுகள் இருக்கு, நிவர்த்தி எது இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல சில இயற்கை உரங்களோ இல்லை செயற்கை உரங்கள்ல

0: மாற்றி கொடுக்குமோ அப்படிங்கிறத நம்ம செய்யலாம். இயற்கை விவசாயத்துக்கு 20,000 ஏக்கருக்கு டெவலப் பண்ணுறதுக்கு 4,000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து போதாது. மக்களுடைய ஆரோக்கியம் நல்லா வரணும் அப்படின்னா இயற்கை விவசாயத்துக்கு மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். நச்சுத்தன்மை எவ்வளோ நம்ம மண்ணில் இருக்குது, பயிரில் இருக்குங்கிறதுக்கு ஒரு மதிப்பீடு சொல்லியிருக்காங்க. என்ன தவறுதல் பண்ணியிருக்கோங்கிறது தெரியப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். சேமிப்பு கூடம் போட்டிருக்காங்க, பெரிய வரவேற்க வேண்டிய விஷயம்.
1: திருவையாறு வாழை விவசாயி திருமதி அழகன்,
2: சிறந்த விவசாயிக்கான பரிசு மாவட்டந்தோறும் வழங்கப்படும் என்பதை மிகவும் வரவேற்கத்தக்கது. வாழைக்கு சூறாவளி காற்றினால் சேதமடையாமல் இருக்க 6.25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதுக்கு மிகவும் பாராட்டத்தக்கது. சத்துணவில் குழந்தைகளுக்கு தினந்தோறும் வாழைப்பழம் கொடுப்பார்கள் என்று 10 வருடமாக நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம். அந்த கோரிக்கை ஏற்கவில்லை. உயிர்ம உரம் கொடுப்பதற்கு ஒவ்வொரு விவசாயிக்கும் ரூபாய் 4,000 கொடுப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. இதனால் ரசாயன பொருள் கலக்காமல் விவசாயம் செய்து பொதுமக்களுக்கு நல்ல தரமான உணவு வழங்கப்படும்.
1: புதுக்கோட்டை மாவட்ட இயற்கை விவசாயி திரு GS தனபதி,
3: வேளாண் இயந்திரங்கள் விவசாயிகளுக்கு வாங்கி கொடுப்பதற்கு ஒரு 277 கோடி ரூபாய், மண்வள பாதுகாப்பு திட்டத்துக்கு 600 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள், பயிர் வகை பெருக்க திட்டம், எண்ணெய் வித்துக்கள் பெருக்க திட்டம் திட்டங்களுக்கு 203 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள், வேளாண் காடுகள் வளர்ப்பதற்கு ஒரு 17.7 கோடி ரூபாய், சூரியசக்தி மின்சார மோட்டார்களுக்கு 2.23 கோடி ரூபாய், உணவு உற்பத்தியாளர் நிறுவனங்கள் புதிதாக துவங்குவதற்கு 12 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள், உயிர்ம வேளாண்மை ஊக்குவிக்கும் விதமாக நம்மாழ்வார் பெயரில் ஈச்சங்கோட்டையிலே ஒரு பட்டய கல்லூரி அமைப்பதற்கு 15 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள், பாசன வாய்க்கால்களை தூர்வாருவது, பண்ணை குட்டைகள் வெட்டுவது திட்டங்கள் எல்லாம் நல்ல சிறப்பான திட்டங்கள், வெங்காயம் போன்ற தோட்டக்கலை பயிர்களுடைய சேமிப்பு கிடங்குகள் கட்டுவதற்கு திட்டம் ஒதுக்கி இருக்கிறார்கள். இருந்தாலும் பல இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்களில் சேமிப்பு கிடங்குகள் இல்லை. வட்டாரத்துக்கு ஒரு சேமிப்பு கிடங்கு என்ற விதத்தில் செயல்படுத்த வேண்டும். தார்பாய்க்காக வேண்டி ஒரு 8 கோடி ரூபாய் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். மழைநீர் சேமிப்பு திட்டம் அது வருத்தமாக இருக்கிறது. பழைய பண்ணை குட்டைகள், பழைய கசிவு நீர் குட்டைகள் எல்லாம் தூர் வருவதற்கு 70 மானியம் விவசாயிகள் பெறலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மிக மிக குறைந்த அளவில் தான் தொகைகள் சொல்லியிருக்கிறார்கள். அம்பேத்கர் வேளாண்மை வளர்ச்சி திட்டத்துக்கு 56 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். நெல்லுக்கு ஊக்கத்தொகை 919 கோடி ரூபாய் பத்தாது. நெல் குவிண்டாலுக்கு 3,500, கரும்பு டன் ஒன்றுக்கு 4,500 ரூபாய் வீதம் விலை வழங்க வேண்டும் என்பதே விவசாயிகளுடைய கோரிக்கை. தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடையில் விநியோகிப்பதற்கான திட்டங்கள் எதுவும் அறிவிக்க

0: ஆலைகள் அமைத்தல், வாழ்வாதாரத்திற்கு அத்தியாவசியமான உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்குதல் மற்றும் வறட்சி நெருக்கடி காலங்களில் பணிகளை மேம்படுத்துதல். நீர்வள பாதுகாப்பின் ஒரு அம்சமாக குளம் குட்டைகள் தூர்வாறுதல், தடுப்பணைகள் கட்டுதல், மழைநீர் சேகரிப்பு போன்ற பணிகளை ஏற்படுத்தவும் இத்திட்டத்தின் கீழ் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று அடிப்படை கிராமப்புற உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் சமுதாய கட்டிடங்கள் கட்டுதல், வடிகால் அமைப்புகளை மேம்படுத்துதல் ஆகிய பணிகள் மேற்கொள்வதற்கு வழிவகை செய்துள்ளது. விவசாயிகளுக்கு பண்ணைக்குட்டை அமைத்தல், மாட்டுத் தொழுவம், பழத்தோட்டங்கள் அமைத்தல் போன்ற பணிகளுக்கும் இத்திட்டத்தின் கீழ் வேலை வாய்ப்பினை உறுதி செய்துள்ளது. கிராமப்புறங்களில் ஒவ்வொரு குடும்பத்திலும் வயது வந்த உறுப்பினர்கள், தன்னார்வமாக உடல் உழைப்பு செய்ய முன்வருபவர்கள் ஆகியோருக்கு இப்பணியினை வழங்குவதற்கு மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அது மட்டுமல்லாமல் வேலை செய்த 15 நாட்களுக்குள் அவருக்கு தேவையான ஊதியத்தை வழங்க வேண்டும். அப்படி தவறும் பட்சத்தில் அவர்கள் இழப்பீடு தர வேண்டும் என்றும் இதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது.
1: தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கால அவகாசம் நீட்டிப்பு குறித்து திருச்சி மாவட்ட திறன் பயிற்சி அலுவலக உதவி இயக்குநர் திருமதி எம் முத்தழகி பேசுகையில்,
2: 2026 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரவும், அரசு உதவி பெறும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் சுயநிதி தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஆகியவற்றில் அரசு ஒதுக்கீடு இடங்களில் சேர்ந்திடவும் நேரடி சேர்க்கை 14/8/2026 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் விண்ணப்பத்திற்கு உதவும் வகையில் மாவட்டம் முழுவதும் அனைத்து அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்கள் மற்றும் மாவட்ட திறன்பயிற்சி அலுவலகங்களில் சேர்க்கை உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தோல்வி, விண்ணப்ப கட்டண தொகையாக ₹50, விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்வதில் ஏதேனும் ஐயம் ஏற்படும் நேர்வில் திருச்சி மாவட்டத்தில் திருவரம்பூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் தொலைபேசி எண் 90 42 41 13 48 என்ற அலைபேசி எண்ணும் தொடர்பு கொள்ளலாம்.
1: திருச்சி சேதுராப்பட்டியில் உள்ள அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் 6,25,00,000 ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தொழில் 4.0 திறன்மிகு மைய பணிமனை கட்டிடத்தை முதலமைச்சர் திரு விஜய் கடந்த செவ்வாய்க்கிழமை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இதுகுறித்து சேதுராப்பட்டி அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் திருமதி விஜய வெங்கடேஸ்வரி,
3: இம்மையத்தில் வளர்ந்து வரும் தொழில்துறைகளின் தேவைகளுக்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பங்களை நேரடியாக பயிற்சி பெறுவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மாணவர்கள் தங்களது பாடத்திட்ட அறிவுடன் தொழில்துறைக்கு தேவையான நடைமுறை திறன்களையும் பெற்றிடும் வகையில் நேரடி செயல்முறை பயிற்சி வழங்கப்பட உள்ளது இம்மையத்தின் முக்கிய நோக்கமாகும். இம்மையத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சிகளில் அரசு மற்றும் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள், பொறியியல் கல்லூரி மாணவர்கள், தொழில்துறை பணியாளர்கள் மற்றும் பணிபுரியும் பொறியாளர்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் தொழில் நிறுவனங்களின் தேவைக்கேற்ப அவர்களது பொறியாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான தனிப்பயனாக்கப்பட்ட பயிற்சி திட்டங்கள் நடத்தும் வசதியும் உள்ளது. தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து தேவைக்கேற்ற பாடத்திட்டம் வடிவமைத்தல், வார நாட்கள் அல்லது வார இறுதி அல்லது மாலை நேர பயிற்சி வகுப்புகள், தொழில்துறை 4.0 உபகரணங்களில் நேரடி செயல்முறை பயிற்சி மற்றும் பயிற்சி நிறைவு சான்றிதழ் போன்ற வசதிகள் வழங்கப்பட உள்ளது.
1: வெப்ப அலை எல்லினோ குறித்து திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் ஜி சதீஷ்குமார்,
4: நார்மலா இருக்கக்கூடிய வெப்பநிலையை விட 2-4 டிகிரி அதிகமாகும் போது அதனால் வரக்கூடிய விளைவுகள் தான் கடல் வெந்நீரோட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதான் எல்நினோ விளைவு. 1982, 1997, 2015 போன்ற பல வருடங்களாகவும் அந்த மாதிரியான சூழ்நிலை இருந்ததுதான். புவி வெப்பமடைதல், வறட்சியும் அதிகமாகலாம், பலத்த மழையும் பெய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பகல் நேரத்துல நார்மலா இருக்கக்கூடிய வெப்பநிலையை விட 40 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கான வெயில நம்ம உணர்ற அளவுக்கு போயிருது. 1-2 டிகிரி போனா நார்மலா எல்நினோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2க்கு மேல போய் 2.5-3 போனா சூப்பர் எல்நினோ அப்படிங்கறத சொல்லிட்டு இருந்தாங்க. முதியோர்கள் அதாவது இணை நோய்களோட இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள். நீர் சத்து குறைபாடு அதிகமாகிறதுனால சர்க்கரையோட வேரியேஷன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதிகமான வறட்சினால கிட்னியோட பாதிப்பு அக்யூட்டா ஏற்பட, அக்யூட் கிட்னி இன்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடியது, பிபியோட வேரியேஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு வெப்பநிலை மாற்றம்னால வறட்சிங்கும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சோடியம், கால்சியம் போன்ற தாது உப்புகளோட வேரியேஷன் நிறைய வர ஆரம்பிக்கும். மூளை பாதிப்பு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ இதை தவிர்ப்பதற்கு நீர் சத்தை கவனமா பாத்துக்கணும். தண்ணி குடிக்கிறது மட்டும் பத்தாது, அதுக்கு பதில் மோர் அருந்தலாம், ORS மாதிரி லிக்விடா குடிச்சுக்கலாம், லெமன் ஜூஸ், சாத்துக்குடி, நெல்லிக்காய் இது மாதிரி ஜூஸ் அருந்திக்கலாம். தாது உப்புகள் பற்றாக்குறையினால வரக்கூடிய எல்லாமே தடைபடுவதற்கு சரியாக இருக்கும்.
1: மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம் குறித்து திருச்சி

0: தண்ணீர் அமைப்பு செயலாளர் பேராசிரியர் இ. சதீஷ்குமார்.
1: மழைநீர் சேகரிப்பு ஒவ்வொரு இல்லந்தோறும் தொடங்க வேண்டும், ஒவ்வொரு தனி மனிதன் தொடங்க வேண்டும். விழிப்புணர்வு தொடர்ந்து நாம் செயல்படுத்த முன்வர வேண்டும். கிராமப்புற கோயில்கள், காட்டு கோயில்கள் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா மழைநீரை சேமிப்பதற்கான குளங்களோ குட்டைகள் இருக்கும், சின்ன ஏரிகள் இருக்கும், நீரை சேமிப்பதற்கான பசுமை தாவரங்களாக இருக்கும். இதை ஒட்டித்தான் நம்முடைய வழிபாட்டு தலங்களும் கட்டமைக்கப்பட்டிருக்கும். எனவே நீர்நிலைகளோடு தான் நாம் தெய்வத்தை வணங்கிய மரபு தமிழர் மரபு. தமிழர்களுடைய வழிபாட்டு முறையிலும் பண்பாட்டு முறையிலும் இயல்பாகவே மழைநீர் சேகரிப்பு தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகிறது. நீர்நிலைகளுக்கான வரத்து வாய்க்கால்கள், போக்கு வாய்க்கால்கள் எல்லாம் நாம் இன்றைக்கு நெகிழி குப்பைகளால் கொட்டி திறந்தவெளி குப்பை தொட்டியாக கழிவுநீர் சாக்கடையாக மாற்றி இருக்கிறோம் என்பது இந்த நூற்றாண்டினுடைய பேரவலம். கோயில் எவ்வளவு தூய்மையாக புனிதமாக போற்றி நாம் பாதுகாக்கிறோமோ பராமரிக்கிறோமோ அதே போல நீர்நிலைகளை பராமரிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து சேர வேண்டும். மழைநீரை சேகரிப்போம், மனித குலத்தை காப்போம்.
0: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்திப்பிரிவு வழங்கிய செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் ஆசிரியர் சாந்தி ரமேஷ், மலர் விளக்கம் வசுந்தரா முரளிதரன்.

0: முத்தண்ணே, என்ன இது? அந்த ஒரு பெட்டியை மட்டும் இவ்வளவு பத்திரமா வச்சிருக்கீங்களே?
1: அதுவா தம்பி, 1980-90களில் வந்த பாடல்களோட கேசட்டு, சிடிஸ், பாட்டு புக்கு, அதுல எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் இருக்குப்பா.
0: அப்படியா? அப்ப உங்களை மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கு தானே இந்த நல்ல செய்தி. நம்ம திருச்சி பண்பலை 102.1 தினமும் இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமையில லிசனர்ஸ் சாய்ஸ்ல 80s 90s பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். போன போடுங்க, பாட்டை கேளுங்க.
1: ஆமா, எந்த நம்பர்ல?
0: திருச்சியோட முன்னிணைப்பு என்னன்னா சுழி 431 246-102-1. அது மட்டும் இல்லாம இன்னொரு நம்பர் 240-102-1.

நேரம் 3:20. ஆகாஷ்வாணி விடுமுறை விருப்பம். உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் தொலைபேசி வழி தெரிவிக்கலாம். உங்களுக்காக சென்னை ஆகாஷ்வாணி ஒலிபரப்ப காத்திருக்கிறது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355, 2986-0037, 2498-7355, 2986-0037.

0: நேரம் 1:05 விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. நேயர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை தொலைபேசி வழி தெரிவிக்கலாம். இப்போது நமது நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். கோவையிலிருந்து ராஜேஸ்வரி.
0: வணக்கம் மேடம், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு நீ சிரித்தா நான் சிரிப்பேன் படத்துல எஸ்பிபி பாடின உன்னை படைத்ததும் அந்த பாட்டு.
0: சரிங்க, அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்ப பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
0: வணக்கம் சார். மனோகரன் சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து கழுகு படத்துல இருந்து ஒரு பூவனத்துல அந்த பாடல்.
0: சரிங்க, அந்த பாடல கேட்கலாம்.

0: நம்ம நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
1: சத்யநாராயணன், பெரம்பூர்ல பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: படம் வந்து கற்பு கரிசி, பாடல் வந்து கனிவோ பாகோ கற்கண்டோ.
0: சரிங்க, MLB PB ஸ்ரீனிவாஸ் அவங்க பாடின பாடல இப்ப கேட்கலாம்.

0: மொழி.
1: காலத்தை வென்று நம் நெஞ்சங்களில் என்றென்றும் நிலைத்திருக்கும் காவிய பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்போது 3:19. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். கோவையிலிருந்து புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். புவனேஸ்வரி மேடம், எப்படி இருக்கீங்க?
2: எனக்கு
1: பாடல கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
1: ஜெகதீசன்.
0: ஜெகதீசன் சார், சொல்லுங்க. உங்களுக்கு
1: ஆனந்தராகம் படத்துல இருந்து ஒரு பாடலோட அந்த பாட்டு வேணும்.
0: ஆனந்தராகமா?
1: ஆனந்தராகம்.
0: சரிங்க சார், அந்த பாடலை கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியிருக்காங்க, கேட்போம்.
1: ஆமாங்க.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலும் உலாவர வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். 2498 7355, 2986 00037, எஸ்டிடி குறியீட்டின் 044 இந்த எண்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களுக்காக சென்னை ஆகாஷ்வாணி அந்த பாடலை ஒலிபரப்பும். நேரம் இப்போது 3:29. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல இருந்து பாபு பேசுறேன் மேடம்.
0: பாபு சாருக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: படம் வந்து இந்திரா படம்.
0: இந்திரா படத்துல பாடல்,
1: பாடல் வந்து அச்சம் அச்சம் மெல்லி
0: அந்த பாடல.
1: இது வந்து அடுத்த சுதந்திரம்.

0: சென்னை ஆகாஷ்வாணியின் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஓம் சக்தி. வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
1: கடலூர் மாவட்டம் சார். மத ஒளிவிளக்கு
0: சொல்லுங்க.
1: புதுசா கட்டிக்கிட்ட ஜோடுதான் நடப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பழங்குடி தினம்.
0: ஓ சரிங்க. சரிங்க. அந்த
1: இன்னைக்கு அந்த அச்சமில்லை பாடல் ரொம்ப அருமையான பாடல் சார்.
0: நல்லா இருந்தா, பிடிச்சிருந்தா உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சிங்க. இந்த நீங்க விருப்ப, உங்களுக்கு விருப்பமான பாடலை எல்லாருமே கேட்டு ரசிக்கலாம்.

0: ஒளிவிளக்கு திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடிய அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். இப்போது நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுற நிலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிற, ரொம்ப சந்தோஷம் உங்க கூட முதல் முறையா பேசுறேன் மேம்.
0: ஆமாங்க, சரிங்க. உங்களுக்கு பிடிச்ச
1: பாடலாம் நான் நிறைய கேட்டிருக்கிறேன். எஸ்பெஷலி இந்த 2:30 to 3 ஸ்லாட் நீங்க வர சாங்ஸ் எடுப்பீங்கல்ல, ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய ஒரு கிரேட் ஃபேன் அப்படின்னு சொல்லுவேன். சின்ன பிள்ளைல இருந்து உங்க குரல கேட்டுட்டு இருக்கிறேன் மேம். எனக்கே நம்ப முடியல உங்க கூட பேசணுங்கிறது என்னுடைய ட்ரீம். இன்னைக்குதான் எங்க அம்மா கிட்ட இருந்தேன்.
0: சரிங்க, நன்றி.
1: செவரல் இயர்ஸ் உங்க குரல ரேடியோல கேட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பி மேம்.
0: சரி, நன்றிங்க, நன்றிங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: இன்னைக்கு வந்து மேம் ஏ ரஹ்மான் சாரோட இசையில ரோஜா அப்படிங்கிற திரைப்படம் மேம். அதுல இருந்து காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே என்ற சாங் இருக்கிறீங்க,
0: அந்த பாடலை கேட்கலாங்க. எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம்.

நேயர்கள் அனைவரும் அற்புதமான பாடல்களாக கேட்டு தேர்ந்தெடுத்து நமக்கு தெரிவித்து நமது வானொலி ஒலிபரப்பாக அந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்காங்க. அட்டகாசமா போயிட்டு இருக்கு நமது நிகழ்ச்சி. நேரம் 3:45. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.

0: மேடம்
1: சொல்லுங்க சார். பேரு, எங்க இருந்து பேசுறீங்க?
0: மகேந்திரன் மேம். மகேந்திரன்.
1: மகேந்திரன். மகேந்திரன் சாருக்கு விருப்பமான பாடல்
0: ஒரு
1: பொய்யாவது சொல். ஓகே, ஜோடி திரைப்படத்தில்.
0: சென்னை வானொலியில கேட்டு மேடம், வானொலியில வந்து மறக்க முடியாது. இப்ப எல்லாம் வந்து ஒன்லி எஃப்எம் மட்டும்தான் இருக்கு.
1: ஆமாங்க, மத்தியலை. நம்ம ஆகாஷ்வாணிக்கு சிறப்பே வந்து மத்தியலைங்க. மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ்ல இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாயிட்டு இருக்கு.
0: அதுதான் நான் கேட்டுட்டு இருக்கேன்.
1: ஓ, ரொம்ப சந்தோஷம். ஓ, ரொம்ப சந்தோஷம். உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க சார். எல்லா நிகழ்ச்சிகளும் இருக்கு. காலையில எனைத்தானும் நல்லவை கேட்கல இருந்து மருத்துவர்களோட ஆலோசனைகள் இருக்கு, வழிபாட்டு பாடல்கள் இருக்கு. உங்களுக்கு தேவையான அத்தனை குறிப்புகளும், நமது வாழ்வியலுக்கு தேவையான அத்தனை நிகழ்ச்சிகளும், அத்தனை கருத்துக்களும் நமது சென்னை வானொலி ஒலிபரப்புகிட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க சார். உங்க நண்பர்களையும் கேட்க சொல்லுங்க.
0: நன்றி மேடம்.
1: இப்ப ஜோடி திரைப்படத்துல இருந்து ஸ்ரீனிவாஸ் பாடி அந்த பாடலை கேட்கலாம்.

0: ஜோடி திரைப்படத்தில் ஸ்ரீனிவாஸ் சுஜாதா பாடிய அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம். கோவையிலிருந்து ராஜேஷ்.
0: ராஜேஷ் சார், தங்களுக்கு பிடித்தமான பாடல் சொல்லுங்க. ரொம்ப தனித்துவமான பாடல்கள், எப்பயும் கேட்டறியாத பாடல்கள், அரிய பாடல்கள்.
1: ஒரு தாழ்மையான விண்ணப்பம், ஒரு நாள் வைக்கிறத விடுமுறை விருப்பமா இருக்கிறத மொத்தமாவே உங்கள் விருப்பமா மாத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: சரிங்க சரிங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: காற்றுக்கு என்ன வேணுங்கிற படத்திலிருந்து எஸ் சி அனிதா துணைக்குறளோட பாடின பாட்டு வேணும்.
0: சரிங்க, அந்த பாடல கேட்கலாம்.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம் அனிதா குரல்களில் ஒலி உலா வந்த அந்த அற்புதமான பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் 3:56 ஆயிட்டிருக்கு. நமது நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், தூத்துக்குடியில இருந்து வடிவேல் பேசுறேன் மேடம்.
0: வடிவேல் சார் சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க. சிவகாசில இருந்து சொல்லுங்க.
1: கோடாம்பாக ஏரி
0: அந்த பாடலா? ஆமா, திப்பு சோபா சேகர் பாடியிருக்காங்க, அந்த பாடலை கேட்கலாம்.

விடுபெற விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் விருப்பம் தெரிவித்த அவர்களின் விருப்ப பாடல்கள் அனைத்து அற்புதமாக இருந்தன. அடுத்த வாரமும் தொடர்ந்து முயற்சி செய்யலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498735529860003 எஸ்டிடி குறியீட்டு எண் 044. மீண்டும் அடுத்த வாரம் இதே தொடக்க நேரத்தில் சந்திப்போம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி.

0: நேயர்கள் இப்பொழுது ஆர் கிரியேஷன்ஸ் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம் கேட்கலாம். எழுதியவர் ரம்யா அவர்கள், இயக்கம் கே வி நாராயணன் அவர்கள்.
1: வந்தே மாதரம், வந்தே மாதரம். 1906 பாரதிக்கு வயது 24. சென்னையில் சுதேசமித்திரன் என்ற நாளிதழில் உதவி ஆசிரியராக வேலை பார்த்து வந்த பாரதி அதிலிருந்து விலகி இந்தியா என்ற புரட்சிகரமான வாரப்பத்திரிகையில் பொறுப்பாசிரியராக பதவியேற்ற காலம். அவருடைய தீவிரமான நாட்டு விடுதலை பிரசங்கங்களாலும் சமூக புரட்சி கருத்துக்களாலும் பாடல்களாலும் அப்பத்திரிகை நாடெங்கும் பெரும் பரபரப்பை உண்டாக்கியது. அக்காலத்தில் தேசிய பணியில் ஈடுபட்டிருந்த தீவிர புரட்சியாளர்கள் பலர் பாரதியின் உற்ற நண்பர்களாயினர். எங்கும் வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்ற கோஷம் எழுந்தது. விடுதலை வேட்கை முழங்கியது, முழங்கியது, முழங்கியது. எங்கும் சுதந்திர நாதம். இதோ சென்னப்பட்டினத்தில் பாரதியாரை அவரது இல்லத்தில் சந்திப்போமா?
2: என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம்.
3: எலை போட்டிருக்கேன், சாப்பிட வாங்க.
2: சாப்பாடா? வேண்டாம் செல்லம்மா, வேண்டாம், எனக்கு பசி இல்லை.
3: நிஜமா தான் சொல்றீங்களா? உங்களுக்கு பசிக்கிறதே இல்லையா?
2: ஆமாம் செல்லம்மா, என்னுடைய வயிற்று பசியை பற்றி நான் கவலைப்படுவதே இல்லை. ஆனால் ஒரே ஒரு பசி மட்டும் என்னை எப்பொழுதும் வாட்டிக்கொண்டே இருக்கிறது.
3: அது என்ன பசி?
2: சுதந்திர பசி.
3: சுதந்திர பசியா?
2: ஆமாம், சுதந்திர பசிதான். அதை போக்க முடியுமா உன்னால்?
3: அது என்னவோ எனக்கு தெரியாது, என்னால உங்க வயிற்று பசியத்தான் போக்க முடியும்.
2: ஆமாம் ஆமாம், நிச்சயம் நீ என் வயிற்று பசியை எப்படியும் போக்கி விடுவாய், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த சுதந்திர பசி தனியே ஏதாவது மருந்து இருந்தாலும் கொடு, ஆனந்தமாக ஆனந்தமாக சாப்பிட்டு விடுகிறேன்.
3: அதுக்குதான் எப்போ பாடிக்கிட்டே இருக்கீங்களே, பாட்டு தான் நம்ம மனக்கவலைக்கெல்லாம் அருமருந்துன்னு சொல்லுவீங்களே.
2: ஆமாம், ஆனால் அதற்காக மட்டும் நான் பாடவில்லை செல்லம்மா. நாட்டு பற்றி மக்கள் மனதிலே ஊட்ட வேண்டியது என் போன்ற கவிஞர்களது கடமை. என் பாட்டை கேட்டு இந்த நாட்டு மக்கள் விழிப்புற வேண்டும், நம் தாயகத்தை மீட்க வேண்டும். அதற்காக ஓயாது ஒழியாது நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். என் பாட்டு தரத்தாலே இந்த வையகத்தை பாலித்தர வேண்டும்.
3: ஆமா, அதுலயும் குறிப்பா இந்த என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்ங்கிற பாடலை பாடும்போது பசி தாகம் ஏன் இந்த உலகத்தையே மறந்துடுறீங்களே.
2: சரியாக சொன்னாய் செல்லம்மா, சரியாக சொன்னாய். எனக்கு இந்த பாட்டின் மீது அளவு கடந்த பிரியம், அளவு கடந்த பிரியம். சுதந்திரத்தின் பெருமையை விளக்கி கூறும் இந்த பாட்டை நம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் வரையில் பாடுவேன். ஒருவேளை நான் சாவதற்குள் சுதந்திரம் கிடைக்காவிட்டால் சாகும் பொழுதும் இந்த பாட்டை பாடிக்கொண்டுதான் இருக்கிறேன். அன்னை பராசக்தி அருள்பாலி அம்மா, அருள்பாலி.
3: போதும் போதும், ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி அபசகுணமாவே பேசுறீங்க. உங்களை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்க இந்த பேதைய மறந்துடுறீங்களே.
2: நெருப்பென்றால் உடனே வாய் சுட்டு விடுமா என்ன? ஆயினும் உன் மனம் நோகுமி, தவறுதான் செல்லம்மா. ஏதோ உணர்ச்சி வசத்தை சொல்லிவிட்டேன், அதை அதை மறந்துவிடு. ஆ செல்லம்மா, இதோ பார்த்தாயா இந்த வார இந்தியா பத்திரிகையை? எனது அருமை நண்பர் தூத்துக்குடி வாவு சிதம்பரம் பிள்ளை வெள்ளைக்கார கப்பல் கம்பெனிக்கு எதிராக கப்பல் கம்பெனி ஆரம்பித்து கப்பல் விட போகிறார் என்று சொன்னேன் அல்லவா? சொன்னபடியே பம்பாயிலிருந்து கப்பல் ஒன்றை வாங்கி கப்பலுடன் புறப்பட்டு தூத்துக்குடி வருகிறாராம். கப்பலின் படமும் போட்டு தலைப்பும் பெரிதாக எழுதியிருக்கிறேன் பா. வந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தின் மானங்காக்கும் கப்பல், தேசபக்தர் சிதம்பரனாரின் அரும்பெரும் முயற்சி வெற்றி, தூத்துக்குடி துறைமுகம் எங்கும் விழா கோலம். எப்படி பார்த்தாயா? இந்த விழாவிலே கலந்து கொள்ள நாளை நானும் தூத்துக்குடி செல்கிறேன். வெள்ளை பரங்கியர்கள் இந்த நாட்டை விட்டு ஓடும் நாள் இனி அதிக தூரத்தில் இல்லை செல்லம், அதிக தூரத்தில் இல்லை.

0: வணக்கம் மாமா.
1: வணக்கம் பாரதி.
2: யார்? பிள்ளையும் சிவாவுமா? வாருங்கள் வாவு சிதம்பரம் பிள்ளை வாழ். வாருங்கள் தீரர் சுப்பிரமணிய சிவா. இருவரும் என் இல்லம் தேடி வந்ததை மிகவும் மகிழ்ச்சி. இப்படி அமருங்கள், சௌக்கியம்தானே? சூரியனும் சந்திரனும் இந்த சிறிய நட்சத்திரத்தை தேடி வந்திருப்பதை காண எனக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது தெரியுமா? செல்லமா, செல்லம், இங்கே வா. இங்கே யார் வந்திருக்கிறார்கள் என்று பார். செல்லம், இவர்கள் யார் என்று தெரியுமா? இவர்தான் தூத்துக்குடி வாவு சிதம்பரம் பிள்ளை. இவருடைய சுதேசி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப விழாவிற்கு நான் தூத்துக்குடி சென்று வந்தது உனக்கு ஞாபகம் இருக்கிறது அல்லவா?
3: ஓ,
2: இவர் என்னை விட வயதில் மூத்தவர். ஆனாலும் இவர் என்னை மாமா என்றுதான் அன்போடு அழைப்பார். நான் இவரை மாப்பிள்ளை என்று செல்லமாக கூப்பிடுவேன். எங்களுக்குள் அவ்வளவு அந்யோன்யம். அது மட்டுமில்லை செல்லம், நான் பிறந்த ஊரான எட்டயபுரத்துக்கு பக்கத்து ஊரான ஒட்டப்புடாரம் தான் இவர் பிறந்த ஊர்.
3: அப்படியா?
2: ஆமாமாமாம். நல்ல வருமானம் வந்து கொண்டிருந்த வக்கீல் தொழிலை விட்டுவிட்டு நம் நாட்டு விடுதலைக்காக பாடுபட முன்வந்தார். இந்திய விடுதலை போராட்டத்திற்காக தன் உடல் பொருள் ஆவி அனைத்தும் ஈந்திட வந்திருக்கும் தியாகசீலர், வெள்ளையர்களை எதிர்த்து சுதேசி கப்பல் ஓட்டிய மாபெரும் தீரர், தென்னாட்டு திலகர் என போற்றப்படுபவர், கப்பல் ஓட்டிய தமிழன், தேசபக்தர் சிதம்பரனார் என்றால் இந்த நாடே நன்கறியும்.
3: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா. இவர் யார் தெரியுமா? பத்தலகுண்டு சுப்பிரமணிய சிவா, நாட்டு விடுதலைக்காக பாடுபடும் சூரர். இவர் தேச விடுதலையை பற்றி பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தால் இவர் வாயிலிருந்து வெறும் வார்த்தைகள் மட்டும் வராது, நெருப்பு துண்டங்களாக வந்து விழும். ஜனங்கள் துடித்து எழுவார்கள், அவ்வளவு வீராவிசமாக பேசுவார்.
3: வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
2: செல்லம்மா, சுருக்கமாக சொன்னால் இவர்கள் இருவரும் இரட்டை குழல் துப்பாக்கி போன்றவர்கள். வெள்ளை அரசாங்கம் என்று அஞ்சி நடுங்குவதே இவர்கள் இருவரையும் கண்டுதான். என்னுடைய நாட்டு விடுதலை போராட்டத்துக்கும் இவர்கள்தான் தூண்டுகோல். இவர்கள் இருவருமே எனது இரண்டு கண்கள். செல்லம், வாராத மாமணி போல் வந்திருக்கும் இவர்களுக்கு இன்று மாபெரும் விருந்து படைக்க வேண்டும். நாங்கள் பேசப் போகிறோம், எங்கள் பேச்சு ஒரு விருந்தாகத்தான் இருக்கும். ஆனால் அதைவிட சுவையாக இருக்க வேண்டும் இன்று நீ படைக்கப் போகும் விருந்து.
3: ஆகட்டும், நிச்சயமாக.
0: என்ன மாமா, நீங்கள் சுதேசி மித்திரனிலிருந்து விலகி இந்தியா பத்திரிகையின் ஆசிரியர் ஆனதும் அந்த பத்திரிகையை பற்றி நாடெங்கும் பரபரப்பாக பேசப்படுகிறது.
2: எல்லாம் நீங்கள் இருவரும் எனக்கு கொடுத்த உற்சாகம்தான். அது சரி மாப்பிள்ளை, சுதேசி கப்பல் கம்பெனி இப்போது எப்படி நடக்கிறது?
0: அவ்வளவு நன்றாக இல்லை என்றே சொல்லலாம். வெள்ளையர்களின் ஆதிக்கத்திற்கு முன் மிகவும் சிரமப்பட்டுத்தான் நடத்த வேண்டியுள்ளது. சுதேசி கப்பலை ஆதரிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணமும் உத்வேகமும் இன்னமும் கூட நம் மக்களுக்கு பரிபூரணமாக ஏற்படவில்லையே எனும்பொழுது மனதிற்கு சற்று வேதனையைத்தான் தருகிறது.
2: ஆமாம் ஆமாம், இந்த மக்கள் ஒன்றுபட்டு உணரும் நாள் என்றுதான் வருவோம். கவலை வேண்டாம், நாம் ஒன்றுபட்டு செயல்பட்டால் இந்த வெள்ளி ஆதிக்கும் நிச்சயம் மறையும். நம்முடைய வந்தே மாதரம் கோஷங்கள் ஒருங்கிணைந்து விண்ணை எட்டும் பொழுது சுதந்திர சூரியன் உதிப்பான். வெள்ளையர்கள் நம் மண்ணை விட்டு மிரண்டு ஓடப்போவது உறுதி. வந்தே மாதரம்,
4: வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
2: இந்த கடற்கரை காற்று எவ்வளவு இதமாக இருக்கிறது! இதேபோல் சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்க வேண்டும். ஆம் ஆம், ஆடை குலைவற்று நிற்கிறாள், அவள் ஆவென்றழுது துடிக்கிறாள், ஆவென்றழுது துடிக்கிறாள்.
5: பாரதியாரே, தங்களை நாங்கள் எங்கெல்லாம் தேடிக்கொண்டு வருகிறோம்?
2: யார்? சக்கரை செட்டியாரா? வாருங்கள் வாருங்கள் ஜெயராம் நாயுடு அவர்களே, வாருங்கள் ரகுநாதராவ் அவர்களே, வாருங்கள் நண்பர்களே, வாருங்கள். அதோ வாருங்கள் அந்த நீல மேகத்தை, அது நம் பாரத அன்னை விலங்குகளால் பிணைக்கப்பட்டு நிற்கும் உருவம் போலவும், அதை சுற்றியுள்ள செவ்வானம் அவளை சுற்றி எரிந்து கொண்டிருக்கும் தீப்பிழம்பு போலவும் தெரியவில்லை. பிணைக்கப்பட்ட விலங்குகளை அகற்ற முடியாமலும் தீயின் ஜுவாலைகளில் நின்றும் தப்ப முடியாமலும் அங்குமிங்கும் ஓடுவதை பார்த்தீர்களா? பார்த்தீர்களா?
6: பாரதியாரே, உங்களுக்கு எப்பொழுதும் இதே சிந்தனைதானா? நாட்டு விடுதலைக்கு அப்புறம் வழி தேடிக் கொள்ளலாம், முதலில் உங்கள் விடுதலைக்கு வழி தேடிக் கொள்ளுங்கள்.
2: என்ன ரகுநாதரே, எனக்கு இப்பொழுது என்ன வந்துவிட்டது என்று இப்படி பதைபதைக்கு

0: தீர்கள்.
1: ஆமாம் ஐயா, உங்களுக்கு ஆபத்துதான். வெள்ளை அரசாங்கம் உங்கள் மீது வாரண்ட் பிறப்பித்து விட்டார்கள். அவர்கள் எந்த நேரமும் தங்களை கைது செய்து விடலாம்.
0: தாராளமாக பிடித்துக் கொண்டு போகட்டுமே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே.
2: நான் யார் தெரியுமா? பாரத மாதாவின் புதல்வன், பராசக்தியின் பக்தன். அவர்களால் என்னை என்ன செய்துவிட முடியும்?
1: பாரதி ஐயா, வீண் பிடிவாதம் வேண்டாம். நாங்கள் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். தாங்கள் கொஞ்ச நாட்கள் போலீசாரின் கண்களில் படாமல் சென்னையை விட்டு நீங்கி தலைமறைவாக இருக்க வேண்டும்.
0: அதற்காக அந்நியனுக்கு அடிமைப்பட்டு சேவம் செய்து கொண்டு அடங்கி கிடக்க சொல்கிறீர்களா?
3: அப்படி இல்லை பாரதியாரே. இப்படி நாட்டு விடுதலை வேட்கை கொண்ட தலைவர்கள் எல்லாம் ஒருவருக்கு பின் ஒருவராக சிறைப்பட்டு விட்டால் அப்புறம் இந்த நாட்டு மக்களை தட்டி எழுப்புவது யார்? அவர்கள் மனதில் இன்னும் வேகமாக நாட்டு பற்றை உண்டு பண்ணி இந்த நாட்டை விடுதலை பெற செய்ய உன் போன்ற தலைவர்கள் சிலர் வெளியில் இருந்தே செயலாற்ற வேண்டியிருக்கிறது.
4: பாரதியாரி, தாங்கள் புதுச்சேரிக்கு சென்று சிறிது காலம் இருங்கள். புதுச்சேரி பிரெஞ்சுக்காரர்கள் கவர்மெண்ட், வெள்ளைக்காரர்கள் அங்கு வந்து தங்களை ஒன்றும் செய்ய முடியாது.
3: இதை பிடியுங்கள். இந்த கடிதத்தை இவ்விலாசத்தில் உள்ள சிட்டி குப்புசாமி ஐயங்காரிடம் கொண்டு போய் கொடுங்கள். அவர் எனக்கு மிகவும் வேண்டியவர். தங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் அவர் செய்வார்.
0: ஓ, அப்படியா? பார்க்கலாம். இருட்டிவிட்டது, வாருங்கள், முதலில் வீட்டிற்கு போகலாம்.
1: இல்லை ஐயா, இல்லை. தாங்கள் உடனே புறப்பட்டாக வேண்டும். வீட்டிற்கு சென்றால் ஆபத்து. உங்கள் வீட்டை சுற்றிலும் போலீஸ்காரர்கள் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
4: கவலைப்படாதீர்கள் பாரதியாரே, உங்கள் துணைவியாரையும் குழந்தை தங்கமாலையும் நாங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறோம். கூடிய சீக்கிரம் உங்கள் இருப்பிடத்திற்கே அவர்களை தகுந்த துணியுடன் அனுப்பி வைக்கிறோம்.
3: பாரதி, இப்பொழுதே சைதாப்பட்டையில் ரயில் ஏறினால் காலையில் புதுச்சேரி போய் சேர்ந்து விடலாம். இரவு நேரமாதலால் ரயிலில் உங்களை ஒருவரும் அவ்வளவாக கண்டு கொள்ள முடியாது. எதற்கும் தாங்கள் ஜாக்கிரதையாக சற்று மறைந்தே செல்லுங்கள்.
0: தாங்கள் யார்? என்னை எப்படி தங்களுக்கு தெரியும்?
5: என் பேர் குவளை கிருஷ்ணமாச்சாரியார், குவளைக்கண்ணன் சொல்லுவா. நீங்க சென்னையிலிருந்து இந்த புதுச்சேரிக்கு வந்து சிட்டி குப்புசாமி நகரத்துல தங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டு உங்களை காணலாம்னு வந்தேன். ஆனா உங்களுக்கு எந்த விதமான ஒத்தாசையும் செஞ்சு தரப்படாதுன்னு இந்த பிரெஞ்சு போலீஸ்காரா சிட்டி குப்புசாமி ஐயங்கார கடுமையா கண்டிச்சத கேட்ட நீங்க அவருக்கு நம்மளால எந்த கெடுதலும் வந்துடப்படாதுன்னு நீங்களாவே வாக்கிலிருந்து வெளியே வந்துட்டேடா. அதை தெரிஞ்சுட்டு தான் நான் உங்களை தேடிட்டு வரேன்.
0: அப்படியா? அது சரி. நான் தான் பாரதி என்று தங்களுக்கு எப்படி தெரியும்?
5: உங்களோட உடை, முறுக்கின வீச, நிமிந்த நட, இதையெல்லாம் வச்சு நீங்க தான் பாரதியில சுலபமா கண்டுபிடிச்சுட்டேன்.
0: ஓ, நான் உன்னை மாறுவேடத்தில் வந்த போலீசோ என்று சந்தேகப்பட்டேன். ஆனால் நீ என் சீடன் என்பதை அறிந்ததில் மிகவும் சந்தோஷம். துரோணாச்சாரியிடம் ஏகலைவன் கொண்டிருந்த பக்தி போன்றது உன்னுடையது. உணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பா கிழமை தரும் என்ற வள்ளுவர் மொழிக்கிணங்க நீ என் மேல் அளவற்ற அன்பு கொண்டிருக்கிறாய். கண்ணா, இன்று முதல் நான் உன் குரு, நீ என் சீடன். அது மட்டுமல்ல, நாம் இருவரும் சகோதரர்கள், நெருங்கிய நண்பர்கள். என்ன, சரிதானே?
5: ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி.
0: கண்ணா, உன் தொழில் என்னவென்று சொல்லவில்லையே.
5: நான் இங்க ஒரு பெருமாள் கோயில அர்ச்சகரா பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன். அது சரி, நீங்க இப்ப எங்க போயிட்டு இருக்க? தயவு செஞ்சு என்னோட வாங்க, நான் உங்களுக்கு வேண்டிய ஒத்தாசை செஞ்சு தரேன்.
0: வேண்டாம் கண்ணா, வேண்டாம். அதனால் உனக்கு மிகுந்த துன்பம் வந்து சேரும். என்னிடம் அன்பு கொண்ட ஒரே காரணத்திற்காக நீ ஏன் கஷ்டப்பட வேண்டும்? வேண்டாம் கண்ணா, வேண்டாம். என் வழியை நான் பார்த்துக் கொள்கிறேன்.
5: எதுக்கும் மனசு கிளேசப்படாதீங்கோனா, வாங்கோனா போலாம்.
0: கண்ணா, கண்ணா, உன் அன்பை நான் என்ன

0: வென்று புகழ்வேன். திசை தெரியாமல் செல்லும் கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் போல நீ வந்தாய். அந்த கண்ணபிராணியே உன் உருவிலே எனக்கு சேவகம் செய்ய வந்தான் போலும். எல்லாம் நம்மையாளும் ஈசன் செயல். சரி வா போகலாம்.
1: காந்திமதி, அடியா காந்திமதி, குடிக்க தண்ணி கொண்டாடி. அப்பப்பா என்ன வெயில், என்ன வெயில். இதுல இந்த தொப்பி வேற, தொப்பியை கட்டின அருவி மாதிரி கொட்டுது பாரு.
2: இந்த மச்சான் தண்ணி என்ன, ஒரே அலுப்பா வந்திருக்க.
1: ஆமா, போலீஸ்காரன் உத்தியோகம் அப்படித்தானே. ஆமா அடி, அலுப்பு தான். கேவலம் ஒத்த ஆளு. இந்த வெள்ளக்கார அரசாங்கத்தை என்ன பாடுபடுத்துறாரு.
2: பொழுது விடுஞ்சா அந்த பாரதியார துரத்துறதே உன் வேலையா போச்சு மச்சான். நான் ஒன்னு சொல்லுதேன் கேளு. பேசாம இந்த ஒன்னே முக்கால நான் உத்தியோகத்துக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு.
1: அது என்ன அப்படி சொல்லுது? அறக்காசானாலும் அரசாங்க உத்தியோகம் முடி, அதிகார வர்க்கம் முடி.
2: உன் அதிகாரம் தான் தூள் பறக்குதே பாக்குறேனே.
1: என் அதிகாரத்துக்கு என்னடி குறைச்சல? ஹெட் கான்ஸ்டபிள் ஏகாமரம்னா கொக்கான்னு.
2: நீ கொக்கு கணக்கா ஒத்த கால நின்னு தவம் பண்ணாலும் அந்த பாரதியார ஒன்னு செஞ்சுக்க முடியாதுன்னு.
1: முடியாதா? ஏண்டி முடியாது? அவரை சீக்கிரம் அந்த புதுச்சேரியை விட்டு ஓட வைக்கணும் இல்லையா பாரு.
2: அவர் ஓடுறாரோ இல்லையோ, நீ தானோ அவர் பின்னால ஓடிட்டு இருக்க. மெட்ராஸ்ல இருந்து அவரை துரத்திக்கிட்டு இந்த புதுச்சேரிக்கே வந்து குடியேறிட்ட. ஆனா அவரை கொஞ்சமும் அசைக்க முடியலையே.
1: என்னாடி பண்றது? மெட்ராஸ்லயே அவர் அரெஸ்ட் பண்ற பொறுப்பு வெள்ளக்கார சர்க்காரு எங்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க. நானும் வாரண்டோட ஜவான்களோட அவர் வீட்டுக்கு முன்னால ரெண்டு நாளா பழியோ பழின்னு கிடந்தேன். மனுஷன் எப்படியோ டபாய்ச்சுக்கிட்டு இங்க ஓடி வந்துட்டாருல.
2: அவரோட சாமர்த்தியம்.
1: விட்டுருவோமா இல்ல விட்டுருவோமா? என்ன, அவரை எப்படியும் அரெஸ்ட் பண்ணி கொண்டாட பொறுப்பு என்னோடதுன்னு சொல்லி என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காங்க.
2: இது பிரெஞ்சுக்காரங்க தேசம். உன் பாச்சா இங்க ஒன்னும்
1: பலிக்காதுன்னு. பாரதியார் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகலாம். என் வேலையா போயிரும்.
2: பெரிய வேலை, பிச்சாத்து வேலை மச்சான். நான் ஒன்னு சொல்லுதேன் கேளு. பேசாம இந்த ஒன்னே முக்கால நான் உத்தியோகத்துக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு.
1: போடுதடி, கூட சீக்கிரம் முழுக்கு போடுதடி. உத்தியோகத்துக்கு இல்ல, உனக்கு.
3: அண்ணா, அண்ணா.
0: யார்? குவளை கண்ணனா? வா கண்ணா, வா. நலந்தானே?
3: சௌக்கியம் தானா? ஆமா, நீங்க என்னென்ன முத்தியால்பேட்டைக்கு போயிட்டு வரதா தானே சொல்லிட்டு போனேன். இத்தனை நாள் எங்க போயிருந்தேன், இங்க எப்ப வந்தேன்?
0: சற்று முன்புதான் வந்தேன் கண்ணா. நீ கடிதம் கொடுத்தபடி முத்தியாலுப்பேட்டைக்கு சென்று கிருஷ்ணசாமி செட்டியாரை போய் பார்த்தேன். அடேயப்பா, அவர் எனக்கு அமோக உபச்சாரம் செய்து விட்டார் போயேன். அவருடைய தயவால் புதுச்சேரியை சுற்றி உள்ள பல ஊர்களை சுற்றி பார்த்தேன். மக்களின் பழக்க வழக்கங்களையும் தெரிந்து கொண்டு வந்தேன். அது சரி, இங்கே ஏதாவது விசேஷம் உண்டா?
3: எவ்வளவோ விசேஷம் இருக்குன்னா, அதையெல்லாம் கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
0: ஆஹா, அப்படி என்ன விசேஷம் கண்ணா?
3: கடையத்திலிருந்து மன்னி செல்லம்மா, குழந்தைகள் தங்கலா தங்கம்மா எல்லாம் வந்திருக்கானா?
0: என்ன, செல்லம்மாலும் குழந்தைகளும் வந்திருக்கிறார்களா? எப்படி வந்தார்கள்? எங்கே இருக்கிறார்கள்?
3: உங்க மச்சினர் அப்பாத்திரம் தான் அழைச்சிட்டு வந்தார். ஈஸ்வரன் தர்மராஜா கோயில் தெருல ஒரு வீட்டை வாடகைக்கு அமர்த்தி கொடுத்தேன். அப்பாத்திரம் அவசரமா ஊருக்கு போக வேண்டியிருந்தனால என்ன பாத்துக்க சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டார்.
0: அப்படியா?
3: ஆமாண்ணா. அப்புறம் கொஞ்ச நாள்ல சென்னையிலிருந்து இந்தியா பத்திரிகையோட அதிபர் மண்டையம் சீனிவாசாச்சாரியார் அவளும் குடும்பத்தோட இங்கேயே வந்து வீடு அமர்த்திட்டு தங்கிட்டானா?
0: என்ன, மண்டையம் அண்ணா ஸ்ரீ சீனிவாசாச்சாரியார் அவர்களும் இங்கே வந்து விட்டார்களா?
3: அது மட்டும் இல்லண்ணா, அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரா புரட்சி வீரர் சீமான் வாவே சுப்பிரமணியர், வங்கத்து புரட்சி திலகம் அரவிந்த் கோஷ வாளும் கூட இங்கேயே வந்து குடியேறிட்டானா?
0: என்ன சொல்கிறாய் கண்ணா, ஆச்சரியமாக இருக்கிறது.
3: ஆமாண்ணா, அவள்லாம் ஒவ்வொரு நாளும் உங்களோட வரவத்தானா எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கா. அதோ அதோ அவளே வந்துட்டானா?
0: வாருங்கள் வாருங்கள், மண்டியம் ஸ்ரீ சீனிவாச்சாரியார் அண்ணா அவர்களே வாருங்கள். தமிழகத்தின் வீரக்கனல்

0: ஆவி சுப்பிரமணிய ஐயர் அவர்களே வாருங்கள். ரங்கத்தின் புரட்சி திலகம் அரவிந்த் கோஷ் அவர்களே வாருங்கள். ஆஹா ஆஹா, உங்கள் மூவரையும் ஒன்று சேர்ந்து பார்க்க எனக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது தெரியுமா?
1: என்ன பாரதி, புதுவை வாசம் எப்படி? நீர் இல்லாத சென்னையில எனக்கு இருக்கவே பிடிக்கல ஐயா. குடும்பத்தோட புறப்பட்டு நானும் இங்கேயே வந்துட்டேன்.
0: மிகவும் சந்தோஷம் அண்ணா, மிகவும் சந்தோஷம். என்ன ரவீந்தர் அவர்களே, தாங்கள் அலிப்பூர் சிறையில் இருந்து மீண்டு வந்த பிறகு தங்களை பற்றி எந்த விதமான தகவலும் தெரியவில்லையே. தாங்கள் நடத்தி வந்த பத்திரிகைகள் எல்லாம் என்னவாயிற்று?
2: சிறையில் இருந்து நான் வெளிவந்த பிறகு நான் நடத்தி வந்த கர்மயோகி, தர்மா முதலிய பத்திரிகைகளை என்னால் நடத்த முடியாமல் போயிற்று.

0: ஐயா, குடும்பத்தோட புறப்பட்டு நானும் இங்கேயே வந்துட்டேன்.
1: மிகவும் சந்தோஷம் அண்ணா, மிகவும் சந்தோஷம். என்ன ரவீந்தர் அவர்களே, தாங்கள் அலிப்பூர் சிறையிலிருந்து மீண்டு வந்த பிறகு தங்களை பற்றி எந்த விதமான தகவலும் தெரியவில்லையே. தாங்கள் நடத்தி வந்த பத்திரிகைகள் எல்லாம் என்னவாயிற்று?
2: சிறையிலிருந்து நான் வெளிவந்த பிறகு நான் நடத்தி வந்த கர்மயோகி, தர்மா முதலிய பத்திரிகைகளை என்னால் நடத்த முடியாமல் போயிற்று. அரசாங்கத்தின் கெடுபிடிகள் அதிகமாகிவிட்டன. நீர் இங்கே இருப்பதாக அறிந்தேன். எப்படி எப்படியெல்லாமோ கஷ்டப்பட்டு இங்கு வந்து சேர்ந்தேன். உம்முடைய ஒத்துழைப்புடன் கர்மயோகியை இங்கிருந்து வெளியிடலாம் என்று எண்ணுகிறேன்.
1: ஓ, தாராளமாக செய்வோம், அற்புதமாக வெளியிடுவோம்.
0: பாரதி, நான் மட்டும் தனியா வரலப்பா. பத்திரிகை வெளியிட வேண்டிய அச்சுப்பொறி முதலில் சகலவிதமான சாமான்களையும் நானே எடுத்துட்டு வந்திருக்கேன். சென்னையில தடைப்பட்டு போன நம்மளோட இந்தியா பத்திரிகைய நம்ம இங்கே ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம்.
1: கேட்கையின் மனதிற்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது தெரியுமா? என் கைகளுக்கு புது தம்பி ஏற்பட்டு விட்டது. காட்டாற்று வெள்ளத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை போல பொங்கி வரும் நமது சுதந்திர வெள்ளத்தை அணை போட்டு தடுக்க யாராலும் முடியாது. ஆங்கில அரசாங்கம் நமக்கு அணை போட்டால் பிரெஞ்சு அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அதை உடைத்தறிவோம். இங்கிருந்து நமது குரல் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒலிக்கட்டும். பாரதம் எங்கும் முழங்கட்டும். மக்கள் விழித்து பொங்கி எழட்டும். வெள்ளை செந்தலை பரங்கியர்கள் பின்னங்கால்கள் பிடரியில் பட ஓங்கார கூச்சலிட்டு ஓடட்டும். நம் பாரத மாதாவின் விலங்குகள் அறுவடட்டும். அவள் ஆனந்தமாக சுதந்திரத்தை அனுபவித்து சிரிக்கட்டும். சிரிக்கட்டும், சிரிக்கட்டும, சிரிக்கட்டும்.
3: சபாஷ் பாரதி, சபாஷ். இந்த வெள்ளைக்காரர்கள் மட்டும் உமக்கு எதிரே நின்று உமது இத்தகைய ஆவேசமான வீரமொழிகளை கேட்க நேர்ந்தால் எங்களுக்கு வேண்டாம் ஐயா. இந்த பாரத நாடு இதோ பிடியும் என்று தூக்கி கொடுத்து விட்டு ஓடி போய் விடுவார்கள்.
1: ஐயரே, தாங்கள் மட்டும் என்ன சாமானியப்பட்டவர்களா? லண்டனில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்திய விடுதலை புரட்சி இயக்கத்தில் ஈடுபட்டு வெள்ளையர்கள் தந்த பாரிஸ்டர் பட்டத்தையே வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டவர் அல்லவா தாங்கள்?
2: தங்களை பிடிக்க வந்த வெள்ளையர்களிடம் பிடிபடாமல் மாறு வேடத்தில் கப்பலில் ஏறி பின் கடலில் குதித்து நீந்தி தப்பித்தும் வந்தவர் அல்லவா இவர்? புரட்சி இயக்கத்தில் ஈடுபட்டு செயலாற்றுவதற்கு ஏற்ற உடற்கட்டும் உறுதியும் செயல்திறனும் உடையவர் அல்லவா இந்த வாவேசி?
1: ஆனால் என் உடம்பில் அதற்கேற்ற பலம் இல்லையே. இதோ இந்த வெள்ளை துணியை இங்கே ஏன் நான் அணிந்திருக்கிறேன் தெரியுமா? குழிவிடுந்து ஒடுங்கி கிடக்கும் என் நெஞ்சு கூட்டை பார்க்க எனக்கே சகிக்கவில்லை ஐயரே, எனக்கே சகிக்கவில்லை.
3: கவலைப்படாதீரும் பாரதியாரே. ஆயிரம் பலசாலிகள் செய்யக்கூடிய காரியத்தை உமது ஒரே கவிதை செய்து விடுவே.
1: நீங்கள் எல்லோரும் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள். உங்களை சரியானபடி உபசரிக்க கூட தற்சமயம் வழியில்லாதவனாக இருக்கிறேன்.
0: அதெல்லாம் அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் பாரதி. முதலில் உங்க வீட்டுக்கு போவோம். செல்லம்மா உன்னை காண துடிச்சின்றிருக்காவோ? உமக்கும் அப்படித்தான் இருக்கும், ஆனா வெளியில சொல்வீரா? கண்ணா, மூளை கண்ணா, இங்க இருக்கும் சாமான்களை எல்லாம் ஒரு தள்ளு வண்டியில வச்சு அங்க கொண்டு வந்துரு. நாங்க முன்னாடி போயிட்டே இருக்கோம்.
4: ஆட்டோண்ணா.
5: வணக்கம் ஐயா.
1: யார்? கனக சுப்பிரத்தினம்மா. வா வா, இப்படி உட்கார். ஏதாவது விசேஷம் உண்டா?
5: இந்த நாட்டில் சமூகத்தில் பெண்களின் அடிமைத்தனத்தை போக்கவும் அவர்கள் சம உரிமை பெறவும் அவர்களின் நிலை உயரவும் ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கிறீர்கள். கைம்பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி கூட என்னிடம் கூறியிருக்கிறீர்கள்.
1: ஆமாம் சுப்பு, நேற்றைக்கு கூட இங்கு ஒரு துஷ்டி வீட்டிற்கு சென்றிருந்தேன். நல்ல வாலிப வயதில் அந்த குடும்பத் தலைவன் இறந்து விட்டான். அவனுடைய மனைவியும் மிகவும் இளம் வயது. இனி காலமெல்லாம் அவள் கைம்பன் கோலத்திலேயே வாழ வேண்டும். இந்த சமுதாயத்தின் சட்ட திட்டங்களை நினைத்து பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது, மிகவும் வேதனையாக இருக்கிறது.
5: அதனால்தான் கைம்பெண்கள் மறுமணத்தை வலியுறுத்தி நான் ஒரு பாடல் புனைந்துள்ளேன். அதை தங்களிடம் காட்ட வேண்டும் என்று கொண்டு வந்தேன். தலைவி தன் வாயிலாக வருந்துவதாகவே எழுதியிருக்கிறேன்.
1: அப்படி

0: மிகவும் சந்தோஷம். எனக்கும் கூட அதை பற்றி பாடல் எழுத ஆர்வம் இருந்தது. நேரம் வாய்க்கவில்லை. நல்லவேளை நீ எழுதி இருக்கிறாய். எங்கே, அதை கொடு.
1: இந்தாருங்கள்.
0: என்னை மணந்தார் இறந்தார் என் குற்றமல்ல. இறந்தவுடன் மங்கள நான் நல்லாடைகள் புனைமலர் குங்குமம் அணிகள் போனதுண்டு. பஷ் பஷ், மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ. பாடாத தேனீக்கள் உளவாத தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டு. அற்புதம், அற்புதம், மிகவும் அற்புதமான கவிதை. பாடாத தேனீக்கள் உளவாத தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டு. அபாரம் சுப்பு, அபாரம். ஆமாம், இவ்வளவு திறமையை இத்தனை நாட்கள் எங்கே ஒளித்து வைத்திருந்தாய்?
1: எல்லாம் தங்கள் ஆசீர்வாதம் தான் ஐயா. ஒரு சிறு விண்ணப்பம்.
0: என்ன?
1: நான் என்றும் தங்கள் சிஷியன்தான், தங்கள் தாசன்தான். எனவே பாரதிதாசன் என்ற புனைப்பெயரில் நான் கவிதைகள் எழுத விரும்புகிறேன். தங்களின் அனுமதி வேண்டும்.
0: ஓ, தாராளமாக எழுது. 100,000 பாடல்கள் எழுது. அன்னை பராசக்தி அருள் புரிவாள். உன்னுடைய புரட்சிகரமான பாடல்களால் நம் சமுதாயத்திலே மண்டி கிடக்கும் மூட கருத்துக்களும் மூட பழக்க வழக்கங்களும் கண்மூடி போக வேண்டும். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு.
1: மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. வணக்கம் அம்மா.
2: வாங்க, வீட்டுல எல்லாரும் நலந்தானே?
1: ஆமாம் அம்மா.
0: செல்லம், நம் கனக சுப்புரத்தினம் எவ்வளவு அருமையாக கவிதைகள் எழுதுகிறார் தெரியுமா? இனிமேல் பாரதிதாசன் என்ற புனைப்பெயரில் நிறைய கவிதைகள் எழுதப் போகிறார் பார்.
2: நீங்க ஒருத்தர் எழுதது போதாதா? அவராவது குடும்பத்தை கவனித்துக் கொண்டு சௌக்கியமா இருக்கட்டுமே. அவரையும் ஏன் இப்படி கெடுக்கிறீங்க?
0: பார்த்தாயா சுப்பு, செல்லம்மாள் கூறுவதை. கவிஞர்கள் எல்லோரும் குடும்பத்தின் விரோதிகளாம். செல்லமா, என்ன விஷயமாக வந்தாய்?
2: சாப்பிட வரீங்களா? இலை போடட்டுமா?
0: அப்படியா, இன்னைக்கு என்ன கறி வைத்திருக்கிறாய்?
2: உங்களுக்கு பிடித்த கறி வகைகள் தான் வச்சிருக்கேன், தவிர பால் பாயசமும் வச்சிருக்கேன்.
0: பால் பாயாசமா? பேஷ் பேஷ், 2 இலைகள் போடு. சுப்புரத்தினமும் இல்லை இல்லை, பாரதிதாசனும் என்னோடு சாப்பிடட்டும்.
2: ஆகட்டும். இத பாருங்க, இந்த பாலை சாப்பிட்டுட்டு அப்புறம் எழுதுங்க.
0: செல்லம்மா, இந்த பாட்டை பார்த்தாயா? பராசக்தியிடம் ஒரு வரம் கேட்கிறேன். மனதில் உறுதி வேண்டும். ஆம், மனதில் உறுதி வேண்டும். வாக்கினிலே இனிமை வேண்டும். நினைவு நல்லது வேண்டும். நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும்.
2: அத்தோட நம்ம வயிறு நிறைய வேண்டும்னு கொஞ்சம் சேர்த்துக்கங்க.
0: என்ன சதா சோற்று பிரச்சனை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறாய்? அரிசிக்கும் உப்பு புளிக்குமே கவிஞன் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் அவனால் எப்படி கவிதைகள் எழுத முடியும்? எல்லோரும் வீட்டை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தால் அப்புறம் இந்த நாட்டை பற்றி கவலைப்படுவதுதான் யார்?
2: தாராளமா நீங்க நாட்டை பற்றி கவலைப்படுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. அத்தோட வீட்டை பத்திய கொஞ்சமாவது கவலைப்படணும் இல்லையா?
0: செல்லம், எனக்கு ஏதாவது சன்மானம் வந்தாலும் பொருள்கள் கிடைத்தாலும் அதை அப்படியே உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன். வேறு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்?
2: யாரு இல்லைன்னு சொன்னாங்க. அத்தி புத்தா போல நீங்க எப்பவாவது கொண்டு வர பணம் அவ்வப்போது வீட்டு செலவுகளுக்கு உதவுது. ஆனா நிரந்தரமா ஒரு வருமானம் இல்லாம நாம எத்தனை நாளைக்கு தான் இப்படி காலம் தள்ளுறது?
0: கவலைப்படாதே, கவலைப்படாதே, அன்னை பராசக்தி இருக்கிறாள். அவள் கூடிய சீக்கிரமே நம் கவலைகளை தீர்ப்பாள்.
2: அடுத்த வேளை சாப்பாட்டுக்கும் பராசக்தி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நான் அக்கம் பக்க வீடுகள்ல கெஞ்சி கூத்தாடி கொஞ்சம் அரிசி வாங்கி வச்சிருந்தா சமயங்கள்ல நீங்க அதையும் காக்கைகளுக்கும் குருவிகளுக்கும் போட்டுட்டு அவைகள் திங்கறத வேடிக்கை பாக்குறீங்க, பாட்டும் படிக்கிறீங்க.
0: பாவம், வாயில்லாத ஜீவன்கள், அவைகளுக்கு நம்மை விட்டால் யார் கதி? உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை செல்லம்மா.
2: நம்ம குழந்தைகளை பட்டினி போட்டுட்டு மற்ற ஜீவராசிகளுக்கு இறக்கம் காட்ட எனக்கு தெரியாது.
0: செல்லம்மா, நீ என்னிடம் ஒம்புக்கு வருகிறாய், இதில் வீணாக குழந்தைகள் பெயரை ஏன் இழுக்கிறாய்?
2: நம்ம குழந்தைகளுக்கு நகரட்டு போடணும்னு நான் கேட்கல, நல்ல துணிமணிகள் வேணும்னு கூட கேட்கல. பெத்த தோஷத்துக்காக அவங்களுக்கு வயிறார சோறு போட வேண்டியது நம்ம கடமை இல்லையா?

0: அப்படியானால் அப்படியானால் எனக்கு மட்டும் குழந்தைகள் மேல் பாசம் இல்லை என்றா சொல்கிறாய்?
1: நான் அப்படி சொல்லல. வெளியில வச்சு யாராவது உங்களுக்கு சன்மானமோ பொருளோ கொடுத்தா அதெல்லாம் வீட்டுக்கு வந்து சேருதுல. வழியிலேயே ஏழைகளுக்கோ இல்லது கஷ்டப்படுறவங்களுக்கோ அத அப்படியே கொடுத்துடுறீங்க. பிச்சைக்காரங்களோ குடுகுடு பாண்டியோ பாம்பாட்டியோ வந்தா இருக்கிற ஒன்று ரெண்டு நல்ல துணிமணிகளை கூட அவங்களுக்கு போட்டு விட்டுடுறீங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா சொல்லாம இருக்கவும் முடியல. இப்படியே போயிட்டு இருந்தா நமக்கு விடிவு காலம் தான் எப்போ?
0: இதோ பார், நீ இப்படி தொந்தரவு பண்ணினால் நான் பேசாமல் தலையில் துணியை போட்டுக் கொண்டு எங்காவது போய்விடுவேன்.
1: நீங்க இந்த பக்கம் போனா நானும் அந்த பக்கம் போயிடுறேன். இந்த கஷ்டம் எதுக்கு? குழந்தைங்க எப்படியாவது போகட்டும்.
0: என்ன சொன்னாய், என்ன சொன்னாய்? என் குழந்தைகள் எப்படியாவது போகட்டும் என்றா சொல்கிறாய்? அவைகளை காப்பாற்ற எனக்கு திறமை இல்லை என்றா சொல்கிறாய்? செல்லம், செல்லம், நீ யாரிடம் பேசுகிறாய் என்பதை மறந்து விட்டாயா?
1: உங்களை போல என்னால சதா பராசக்திய வர கேட்க முடியாது. உங்களை தான் கேப்பேன். எனக்கு கோபம் எதுக்கு? நான் என்ன தப்பு செஞ்சேன்?
0: சரி சரி, வருத்தப்படாது. தப்பிதம் என் பேரிலேயே இருக்கட்டும். என் சுபாவம் உனக்கு தெரியாதா? நம் சண்டையில் வீணாக குழந்தைகள் பேரை ஏன் இழுக்கிறாய்? அவை ஒரு பாவமும் அறியாதவை. நமக்கு தங்க கிளிகள் போல இரண்டே குழந்தைகள். அவைகளுக்கு தங்கத்தால் கவசம் பண்ணி போடலாம். நாம் கொடுத்து வைக்கவில்லை, ஆயினும் நம்மால் முடிந்ததை செய்வோம். சரி சரி, இனிமேல் அவர்களை நல்லபடியாக கவனித்துக் கொள்வது என் பொறுப்பு. என்ன, இப்போது சந்தோஷம் தானே?

0: என்னடா கொலை கண்ணா, என்ன விஷயம்?
1: அண்ணா, பாரதியார காணுமாண்ணா.
0: என்னது?
1: ஆமாண்ணா,
0: பாரதியார காணவில்லையா? என்னடா சொல்றே கண்ணா?
1: ஆமாண்ணா, அவர் இந்த ஊர்லயே இல்லையாண்ணா. அவர் ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டாரண்ணா. மன்னி செல்லம்மா ரெண்டு நாளும் அழுதுட்டே இருக்காளாண்ணா. நேற்கு இப்பதான் விஷயம் தெரிஞ்சது. உடனே உங்களை ரெண்டா ஓடி வரேன்.
0: அப்படியா? இரு, முதல்ல பாரதியார் வீட்டுக்கு போய் பாப்போம், என்னன்னு விசாரிப்போம். அவர் எங்க இருக்காருன்னு தேடி பாப்போம். அவர் திருப்பி வர வரைக்கும் செல்லம்மாவையும் குழந்தையும் இங்க வந்து இருக்க சொல்லலாம்.
1: அதான் நல்லது.
0: இரு இரு, கொஞ்சம் இரு, இந்த புறப்பட்டு நான் வரேன்.
2: நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெடு. இவர் எங்கு போனார், என்ன ஆனார்னு ஒண்ணுமே தெரியலையே. நான் ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு தவியா தவிக்கிறேன். பராசக்தி, நீதான் எங்களுக்கு நல்ல வழி காட்டணும்.
1: எல்லாம் கேள்விப்பட்டோம். இதோ மண்டை அண்ணா வந்திருக்கா. பாரதி அண்ணா வர்ற வரைக்கும் நீங்களும் குழந்தைகளும் அவ ஆத்துல இருக்கலாம். பயம் இல்லாம இருக்கும்னா?
2: எனக்கு இங்க இருக்கிறதுல ஒரு பயமும் இல்ல. ஆனா அவரை பத்தி நினைச்சா தான் கவலையா இருக்கு. புதுச்சேரி விட்டு வெளியே வந்தா அவரை போலீஸ்கார பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு பயமா இருக்கு.
0: ஒன்னும் பயம் இல்லம்மா. சொல்றா கண்ணா, பாரதிக்கு புதுச்சேரி அலுத்து போச்சு. ஊர் சுத்தணும்ன்ற எண்ணம் வந்துருச்சு. நம்ம கிட்ட சொன்னா போக விட மாட்டோம். அதனால சொல்லாம போயிட்டான். கூடிய சீக்கிரமே திருப்பி வந்துருவாருமா. கூலை கண்ணா, அவங்களுக்கு இங்க தனியா இருக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கும். பாரதி வர வரைக்கும் அவளை குழந்தைகளை கூட்டிட்டு நம்ம வீட்டுல வந்து இருக்க சொல்லு.
2: இல்ல இல்ல, இங்க எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. ஆனா இந்த வீட்டுல சாமான்கள் போட்டது போட்டபடி விட்டுட்டு அங்க வந்து இருக்க முடியாது. அவரை நினைச்சா தான் துக்கமா இருக்கு. போலீஸ்காரங்க அவரை பிடிச்சு அந்தமான் தீவுக்கும் எங்கேயோ அனுப்பிட்டா என்ன செய்யறது?
1: வீணா பயப்படுறேன். அவர் சீக்கிரமே திருப்பி வந்துருவார் பாருங்களே.
2: அதுக்கு இல்ல கண்ணா, அவரால அடக்கமா இருக்க முடியாது. சத்தம் போட்டு பாடாமலும் பேசாமலும் இருக்க முடியாது. எதையாவது பார்த்து திடீர்னு பாட ஆரம்பிச்சுட்டா ஆபத்து வந்துருமே.
0: நீங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த தடவை பாரதி அப்படி எல்லாம் செஞ்சிட மாட்டார்.

0: நாலு ஊர்களை சுத்தி பார்த்துட்டு வந்துருவார். கண்ணா, இந்த 20 ரூபாய அவள்கிட்ட குடு, கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்கிட்டு.
1: வேண்டாம் கண்ணா, அவசியம் இல்ல.
2: பிரியத்தோட தர்றத வேண்டான்னு சொல்லாத ஏழ்மணி, அவசர செலவுக்கு ஆகுமோ இல்லையோ.
0: நாங்க போயிட்டு வரோம், சாயங்காலம் ஆகுது. அந்த குழந்தைகளை அழைச்சிண்டு நம்ம வீட்டுக்கு வந்து போக சொல், மனத்துக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்.
1: ஆகட்டும், அப்படியே வரே.
2: சரி மணி, நாங்க போயிட்டு வரோம் மணி.
3: பாரதி, எங்கே ஐயா நீ போனாய்? எங்கு தேடியும் நீ உன்னை கிடைக்கவில்லையே. என்ன செய்வது? யாரை உதவிக்கு கேட்பது? ஓ அரவிந்த கோஷ் அவர்களே, பாவேஸ்வரர்களே, வாருங்கள், உங்களைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன்.
4: அப்படியா? ஆமா, பாரதியாரை பற்றி ஏதாவது தகவல் கிடைத்ததா?
3: இல்லை, புதுச்சேரி எல்லைக்குள்ளேயே அவர் இல்லை போல் இருக்கிறது. அவரை எல்லோருக்கும் தெரியும். போலீசார் கண்களில் படாமல் எப்படித்தான் தெரிகிறாரோ, எங்கேதான் இருக்கிறாரோ? விசித்திரமான மனிதர் ஐயா அவர்.
5: ஆனால் ஒன்று, பாரதி கெட்டிக்காரர், அவரை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. சீக்கிரம் வந்து விடுவார் என்றே நான் நினைக்கிறேன்.
3: நானும் கூட அப்படித்தான் நினைத்தேன். செல்லம்மாளுக்கு கூட தைரியம் கூறினேன். ஆனால் இவ்வளவு நாட்களாகியும் அவர் திரும்பி வராததை நினைக்கும் பொழுது எனக்கு மனது ரொம்ப கஷ்டப்படுகிறது.
5: அது பாருங்கள், அங்கே யார் வருகிறார்கள் என்று? குவளைக்கண்ணனோடு வருவது நம் பாரதியார் மாதிரி இல்லை.
4: ஆமாம், நடையை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது.
5: ஆமாம்,
4: ஆனால் தோற்றம் வேறு மாதிரி உள்ளதே.
6: வணக்கம் அண்ணா. என்ன ஐயரே, அரவிந்தரே, என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? எல்லோரும் நலம்தானே?
3: யார், பாரதியாரா? இதென்ன இப்படி மாறிவிட்டீர்? அடையாளமே தெரியவில்லையே. நீ செய்தது நியாயமே இல்லை. சொல்லாமல் கொல்லாமல் எங்கே போய்விட்டீர்? பாவம் செல்லம்மாளும் குழந்தைகளும் புழுப்பால் துடித்து போய்விட்டனர்.
6: என்னென்ன செய்வது, உங்கள் பலத்தின் பேரில் தான் போனேன். முதலிலேயே சொன்னால் என்னை போக விட்டிருப்பார்களா அவர்கள்?
4: பாரதி, நீர் எங்கேதான் போனீர்?
6: எங்கே போனீனா? தஞ்சாவூர், கும்பகோணம், மாயவரம், சீர்காழி, சிதம்பரம், காரைக்கால், நாகூர், வேளாங்கண்ணி, திருநள்ளாறு என்று பல ஊர்களுக்கும் சென்று வந்தேன்.
5: என்ன சொல்லுகிறாய் பாரதி?
6: ஒரு முறை சென்னைக்கு கூட சென்றேன். என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா? அது மட்டுமில்லை, திடீரென்று ஒரு நாள் நான் பிறந்த ஊரான எட்டயபுரத்திற்கு சென்றேன். என் வீட்டை சுற்றி போலீஸ்காரர்கள் பாரா கொடுத்துக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு டிமிக்கு கொடுத்து விட்டு நள்ளிரவில் வீட்டை தட்டி எல்லோரையும் எழுப்பி அவர்களை ஆச்சரியத்தில் மூழ்கடித்து விட்டேன். அவர்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் தங்காமல் இரவோடு இரவாக புறப்பட்டு வந்து விட்டேன்.
5: பாரதி, இருந்தாலும் உமக்கு துணிச்சல் ஜாஸ்தி தான் ஐயா.
4: உண்மைதான். ஆமா, இத்தனை நாட்களில் ஏதாவது புதுப்பாடல் எழுதினீரா?
6: புதுப்பாடல் தானே, ஓ எழுதியிருக்கிறேன். பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு என்று புதுப்பாட்டு எழுதியிருக்கிறேன்.
3: சரி, எப்படியோ பாரதி பத்திரமாக திரும்பி வந்த விசேஷத்தை கொண்டாட இன்று வடை பாயசத்துடன் உங்களுக்கு விருந்து வைக்கப் போகிறேன். குவளைக்கண்ணா, நம் வீட்டிற்கு போய் வேண்டிய ஏற்பாடுகளை செய்து விட்டு வா.
7: இந்த போலீஸ் சூப்பரண்டா வர சொன்ன, இன்னும் காணுமே.
8: எஸ் சார், நீங்க வர சொன்னதா தகவல் வந்தது.
7: வா மேன், இந்திய சுதேசிங்களை பத்தி உன் கண்காணிப்பு எவ்வளவு தூரத்துல இருக்கு மேன்?
8: அவங்க நடவடிக்கைகளை அப்பப்ப நம்ம சிஐடிகள் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க.
7: நோ நோ நோ, அது போதாது. அவங்கள இந்த பிரெஞ்சு பிரதேசத்தை விட்டு சீக்கிரமா விரட்டணும். பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மள குறை சொல்லிட்டு இருக்கு மேன்.
8: அவங்கள வலுக்கட்டாயமா நம்மால ஒன்னும் செய்ய முடியலையே. பிரெஞ்சு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அவங்க நடந்துக்கிறாங்க. அதோட இங்க இருக்கிற ஜனங்களோட ஆதரவும் அவங்களுக்கு அதிகமாகிட்டே வருது.
7: கரெக்ட். சமீபத்தில் நாம கொண்டு வந்த குடியிருப்பு சட்டத்தினால கூட அவங்களை வெளியேற்ற முடியல, அப்படித்தானே?
8: ஆமா சார், இந்த சட்டத்தால நிச்சயமா அவங்க வெளியேறிடுவான்னு தான் நினைச்சோம், நடக்கலையே.
7: ஒய் ஏமேன்,
8: அந்த சுதேசிகள் குழுவில் கவிஞர் பாரதியார் தான் முக்கியமானவர். அவரு இங்க இருக்கிற 5 மேஜிஸ்ட்ரேட்டுங்க அத்தாட்சியை வாங்கி இந்திய சுதேசிகள் எல்லாரையும் பிரெஞ்சு குடிமக்களா பதிவு செஞ்சிட்டார்.
7: நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த பாரதியாரை பத்தி. அவர் பல வகை

0: இல்ல வசீகரமா பேசி ஜனங்களை அவர் பக்கம் இழுத்துட்டு இருக்கார் இல்லையா?
1: எஸ் சார்.
0: பிரிட்டிஷ் அரசாங்கம் அளவே இல்லாத கோபத்துல இருக்காங்க.
1: இந்த பாரதி, பாவேஷ் ஐயரு, அரவிந்த கோஷ், இந்த மூணு பேரையும் தனித்தனியா பிரிச்சு புதுவையை விட்டு விரட்டிடுங்க சார்.
0: குட், ஐ வில் சீட் இட்.
2: யாரு? கோளைசாமியா? நமஸ்காரம் சாமி. எங்க இவ்வளவு அவசரமா போறீங்க?
3: வாரம் பெரியவரே, பாரதியார் என்ன அவசரமா வர சொன்னாராம், அதனாலதான் போயிட்டு இருக்கேன்.
2: பாரதி சாமி எப்படி இருக்காங்க? சௌக்கியமா இருக்காங்களா?
3: சௌக்கியம்தான்.
2: ஆமா சாமி, இப்பெல்லாம் நம்ம பாரதி சாமியும் அவங்களோட சேர்ந்த மத்த சுதேசி சாமிகள் யாரையும் ஜாஸ்தி பார்க்க முடியலையே. ஏன் சாமி?
3: அதை ஏன் கேக்குறாரு பெரியவரே? அரசாங்கத்தோட தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியா போச்சு, இந்தியா பத்திரிகை நின்னு போச்சு. அதோட ஆசிரியர் மண்டையன் சீனிவாசாச்சாரியாரும் குடும்பத்தோட திரும்பவும் சென்னைக்கே போயிட்டார். அநேக சுதேசி நண்பாளும் போயிட்டா. பாரதியாரும் தன்னோட மனைவி மக்களை எல்லாம் திருநெல்வேலி பக்கத்துல உள்ள கடையத்துல போய் இருக்கும்படி அனுப்பி வச்சிட்டார். வாவேசு ஐயர், அரவிந்தர், பாரதி, இவா மூணு பேர் மட்டும்தான் இப்ப இங்க இருக்கா. இவாளுக்கும் இப்ப போலீஸ் தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி. பாரதியாருக்கும் புதுச்சேரி வாசம் சலிச்சு போச்சு.
2: அப்படியா சமாசாரம்? நல்லவங்களுக்கு தான் எவ்வளவு துன்பம் வருது, அவங்களுக்கும் ஒரு நல்ல காலம் வராமலா போகும்?
3: வரும், வரும், நிச்சயம் வரும். நான் வரட்டுமா பெரியவரே? பாரதியார் காத்துன்னு இருப்பார்.
2: சரி, போயிட்டு வாங்க சாமி. சாமி, பாரதி சாமிய நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க.
3: ஆட்டோ, ஆட்டோ, சொல்றேன், சொல்றேன்.
4: யார் நீங்கள்? என் வழியை மதித்துக் கொண்டு ஏன் இருக்கிறீர்கள்? விலகி நில்லுங்கள். நான் யார் தெரியுமா?
5: தெரியும், தெரியும். நீங்க தான் புரட்சி கவிஞர் பாரதியார்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுமே. புதுச்சேரியில இருந்து நாங்க உங்களை தொடர்ந்துகிட்டு தான் வரோம். ஆனா இங்க கடலூர்ல தான் உங்களை தனிமேல மடக முடிஞ்சது.
4: ஏன்?
5: வேற என்ன, உங்களை கைது செய்யணும்னு உத்தரவு.
4: அரசியல் கைதிகளுக்கெல்லாம் விடுதலை என்று உங்கள் சர்க்கார் அறிவித்திருக்கிறதே, தெரியாதா?
5: உண்மைதான், உண்மைதான். ஆனா அது பொதுவான அரசியல் கைதிகளுக்கு. நீங்க தீவிரமான அரசியல்வாதி, உங்க மேல உள்ள வாரண்ட் இன்னும் நீக்கப்படல. தயவு செஞ்சு சண்டை போடாம கத்தாம எங்களோட போலீஸ் கொட்டடிக்கு வந்துடுறீங்க.
4: ஓஹோ, இதுவும் உங்கள் அரசியல் பித்தலாட்டங்களில் ஒன்று.
5: வாயன்னா வரதை விட்டுட்டு சும்மா ஒன்னு பேசிட்டு நிக்கிறீங்க. முதல்ல கிளம்புங்க.
4: நில், பாரத மாதாவின் புதல்வன், பராசக்தியின் பக்தன், கவியரசன் பாரதிக்கு மாற்றான் விளங்கிடுவதா? சேச்சே, அவமானம், அவமானம். நானே வருகிறேன், என்னதான் நடக்கும் பார்த்து விடுகிறேன். தலையை சீவி விடுவார்களோ? எங்கே போக வேண்டும்? வாருங்கள். எனக்கு ஜபர்தஸ்தாக இரண்டு புறமும் தடிபிடித்துக் கொண்டு வாருங்கள். நான் கவியரசன், மரியாதையாக அழைத்து செல்லுங்கள்.
6: ஐயோ, என்னயா இந்த ஆளு, தொட்டா சுடும் போல இருக்குதே, இந்த
4: கட்சிக்கு. நான் ஒழுங்காக உங்களுடன் வர வேண்டுமானால் நான் சொன்னபடி இரண்டு பக்கமும் தடிபிடித்துக் கொண்டு வாருங்கள். அப்படித்தான்.
5: எங்களுக்கு வேற வழியே கிடையாது. இல்ல, எங்க பொழப்பு போட்டு மாசம் சம்பளம் வேணுமே.
6: வாயா போலாம்.
4: என்னை சிறையில் அடைத்து விட்டால் என் வீரமும் தீரமும் உடைந்து போய்விடும் என்று எண்ணிவிட்டார்களோ? பாரதியை புரியாதவர்கள் இவர்கள். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. சிறையில் அடைத்து வாட்டிவிட்ட போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே.
7: பராசக்தி, பராசக்தி, அவள் பார்த்துக் கொள்வாள்.
4: கோளைக்கண்ணா, நீயும் சன்னிக்கே குடிவந்து விட்டது எனக்கு எவ்வளவு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது தெரியுமா?
3: அண்ணா, புதுவையில நீங்க இருந்த அந்த 10 வருஷம் எவ்வளவு இன்பமா கழிஞ்சது தெரியுமா? கண்ணன் இல்லாத கோகுலம்.

0: போலையும் ராமன் இல்லாத அயோத்தி போலையும் நீங்க இல்லாத அந்த புதுச்சேரி நகரம் எனக்கு நரகமா காட்சி அளித்திருத்துனா. எனவே இங்கேயே ஒரு கோயில்ல என்னோட பூஜை தொழிலே வச்சுண்டு நான் இங்கேயே குடி வந்துட்டேனா. இனி உங்களை விட்டு எந்த சந்தர்ப்பத்திலும் பிரியவே மாட்டேனா, பிரியவே மாட்டேன்.
1: சபாஷ் கண்ணா, மிகவும் அருமையாக பேசுகிறாயே.
0: எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான். வீட்டுக்கு போயிருந்தேண்ணா, மண்ணி மட்டும்தான் இருந்தா. குழந்தைகள் தங்கம்மாவும் சகுந்தலாவும் வரலையா?
1: என் குழந்தைகள் தங்கம்மாளுக்கு கடையத்தில் வைத்து திருமணமாகி விட்டது.
0: அப்படியா?
1: மாப்பிள்ளை பையன் சொந்தம்தான், வேலை பார்க்கிறான், நல்ல பையன். தங்கம்மாள் இப்போது புக்ககத்தில் சௌக்கியமாக இருக்கிறாள். என்னுடைய ஒன்றுவிட்ட தம்பி விசுவநாதன் காசியில் இருக்கிறான். அவன் கடையத்திற்கு வந்திருந்தான். போகும்பொழுது சகுந்தலாவையும் உடன் காசிக்கே அழைத்து சென்று விட்டான். சகுந்தலாவை அவன் பொறுப்பில் வைத்துக் கொள்ளப் போகிறானாம்.
0: அப்படியா? கடவுள் அவளுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாருனா? அது சரி, நீங்க இப்போ ஆபீஸ விட்டு ஆத்துக்குத்தானே போயிட்டு இருக்க?
1: ஆமாம்.
0: ஆமா, பஸ்ல போகாம ஏன் நடந்தே போயிட்டு இருக்க?
1: பஸ்ஸில் தானே. ஓ, போகலாமே, ஆனால் காசு இல்லையே அப்பா.
0: என்ன?
1: காலையில் வரும்போது டிபனுக்கும் பஸ்ஸுக்குமாக செல்லம்மாள் ஏதோ சில்லறை கொடுத்து அனுப்பினார். ஆனால் அது எப்படியோ செலவாகிவிட்டது.
0: ஓ, வீட்டை விட்டு கிளம்பின உடனே தெருவில் யாராவது ஐயா சாமின்னு வந்து நின்றுப்பா, உடனே கையில உள்ளது அப்படியே போட்டுட்டு நடந்தே போயிருப்பேள்.
1: ஆண்டவன் கொடுத்த கால்கள் இருக்கையில் நடப்பதற்கு என்னப்பா?
0: அதுக்கு சொல்லலன்னா நான் உங்களுக்கு புத்திமதி சொல்றதா நினைச்சுக்கப்படாது. இப்படியே நீங்க வர்றதையெல்லாம் செலவழிச்சுட்டா பின்னாடி குடும்பத்தோட நிலைமைய பத்தியும் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமண்ணா.
1: குடும்பம் தானே. என் அன்னை பராசக்தி இருக்கிறாள், அவள் பார்த்துக் கொள்வாள். அது சரி, நாளை இங்கு நமது தேசப்பிதா காந்திஜி வருகிறாராம், அவரை பார்க்க நான் செல்கிறேன். நீயும் வருகிறாயா?
0: அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சா, அதுவும் உங்க மூலம் எனக்கு கிடைச்சா, அது நான் பிறர்க்கரிய பாக்கியம் பெற்றவனா வேணாம்.
1: சபாஷ், அப்படியானால் நாளை காலை நீ என் வீட்டிற்கு வந்து விடு. அங்கிருந்து இருவரும் காந்தியடிகளை பார்க்க செல்வோம்.
0: சரிண்ணா, அப்படியே வந்துடுறேன்ண்ணா.
1: தேசப்பிதாவுக்கு என் பணிவான வணக்கங்கள்.
2: வாருங்கள் வாருங்கள். தாங்கள்?
1: என் பெயர் சுப்பிரமணிய பாரதி.
2: சுப்பிரமணிய பாரதி? ஓ, தாங்கள் தானா அது? தங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமாம், இவர்
1: பெயர் கோளைக்கண்ணன், ஒரு கோயில் அர்ச்சகர், எனது நெருங்கிய சிநேகிதன்.
2: ஓ, அப்படியா? மிகவும் சந்தோஷம்.
1: தங்களை பார்க்க வெறும் கையுடன் வந்துவிட்டேனே என்று நினைக்கும் போது மிகவும் வேதனையாக இருக்கிறது.
2: ஏன் அப்படி சொல்கிறீர்கள்?
1: இல்லை, விடுதலை என்னும் பரிசுடன் தங்களை காண வேண்டும் என்று நினைத்தேன், அது முடியாமல் போய்விட்டதே என்றுதான் வருத்தப்படுகிறேன்.
2: ஆஹா ஆஹா, பாரதி, நான் கேள்விப்பட்டபடியே தாங்கள் விடுதலையை பற்றியே சிந்தித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. ஆயினும் தங்களிடம் சற்று வேகம் தென்படுகிறதே.
1: நம் பாரத மாதா சங்கிலியால் பிழைக்கப்பட்டிருக்கும் போது என்னால் எப்படி வேகப்படாமல் இருக்க முடியும் அடிகளே?
2: எந்த நேரத்திலும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும், அப்போதுதான் நாம் எண்ணுவது கைகூடும்.
1: என்னால் ஒருபோதும் உங்களைப் போல் பொறுமையை கடைபிடிக்க முடியாது அண்ணலே.
2: பாரதி அவர்களே, தாங்கள் பெண்ணின் பெருமையை பற்றி பாடியிருக்கிறீர்கள் அல்லவா? நம் பாரத அன்னையும் ஒரு பெண்தானே. பெண் என்பவள் பொறுமையின் பிறப்பிடம்.
1: ஆயினும் இன்று ஒரு பெண் தன்னந்தனியே எந்தவித பயமுமின்றி நடுநிசையில் வெளியே செல்ல முடிகிறதோ அன்றுதான் நம் நாட்டிற்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் என்று தாங்களே கூறியிருக்கிறீர்களே. அதையேதான் நான் பெண் விடுதலை பற்றியும் அவளுக்கு வேண்டிய நெஞ்சுரம் பற்றியும் ரவுத்தரம் பற்றியும் கூறியிருக்கிறேன். அடிகளே, நாளை கடற்கரையில் சுயராஜ்ய கூட்டம் நடைபெறுகிறது, தாங்கள் வந்து சிறப்புரையாற்ற வேண்டும்.
2: பாரதி, நான் இன்று ஊருக்கு புறப்படுகிறேன், அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக வருகிறேன். கூட்டத்தை சற்று தள்ளி வையுங்களேன்.
1: தாங்கள் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, நாளை கட்டாயம் சுயராஜ்ய கூட்டம் நடைபெறும்.
2: ஓ, குவளைக்கண்ணனாரே, உங்கள் பாரதியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள், அவர் இந்த நாட்டின் சொத்து.
0: ஆகட்டும் அண்ணலே, இந்த அடியேனுக்கு ஆசி கூறுங்க.
2: ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம் ராம்.
1: அப்பொழுது நாங்கள் வருகிறோம் அண்ணலே.
2: சென்று வாருங்கள்.

0: கொலைக்கண்ணனே, கொலைக்கண்ணனே, பாரதியாரை கோவில் யானை இழுத்து கீழே போட்டு விட்டது.
1: என்ன, நிஜமாவா?
0: ஆமாம், வழக்கம் போல பாரதியார் யானைக்கு அருகில் சென்று தேங்காய் பழம் கொடுத்தார். இன்று யானைக்கு மதம் பிடித்திருக்கும் போல இருக்கிறது. என்றும் இல்லாதபடி அது பாரதியாரை துதுக்கியால் தூக்கி கீழே போட்டு விட்டது. யானையின் கால்களுக்கு இடையில் பாரதியார் மயங்கி கிடக்கிறார். யானை பாகனையும் காணவில்லை. யாரும் யாரும் யானைக்கு அருகில் செல்ல
1: பயப்படுகிறார்கள். உடனே ஓடி வந்து உங்களை காப்பாற்றுறேன்.
0: ஜெயராமன் ஐயா சார், உங்களைத்தான் தேடிக்கொண்டு வருகிறோம்.
2: பாரதியாருக்கு தற்போது உடல்நலம் மிகவும் சரியில்லையாம். படுத்த படுக்கையாக இருக்கிறாராம். தங்களுக்கு தான் தெரியுமே.
3: நாட்டுக்கு உடைத்த அந்த நல்லவருக்கு தான் எத்தனை எத்தனை சோதனைகள்.
0: இல்லாவிட்டால் வழக்கம் போல் தனக்கு ஆசையுடன் தேங்காய் பழம் பிரசாதம் கொடுக்க வந்த பாரதியாரை அந்த பார்த்த சாரதி கோயில் யானை அன்று மட்டும் ஏன் துதுக்கியால் தூக்கி அடிக்க வேண்டும்?
2: நல்ல வேலை, நம் குவளைக்கண்ணன் மட்டும் அன்று தைரியமாக அவரை காப்பாற்றிராவிட்டால் பாரதியாரை இன்று நாம் உயிரோடு பார்த்திருக்கவே முடியாது.
0: குவளைக்கண்ணனுக்குத்தான் பாரதியாரிடம் என்ன பக்தி, என்ன விசுவாசம். பாரதி ஒரு மகான். அவருக்கு 39 வயதுதான் ஆகிறது. இந்த வயதில் அவருக்கு இப்படி ஒரு தீராத வியாதி வந்திருக்க வேண்டாம். சதா பராசக்தி பராசக்தி என்று துதி பாடிக்கொண்டே இருப்பார். அந்த பராசக்தியோ அவரை இப்படி வேதனைப்படும்படி செய்துவிட்டாளே.
2: இனி சென்னை கடற்கரை அவருடைய வீராவேசமான பாடல்களையும் பேச்சையும் கேட்க முடியாமல் வெறிச்சோடி கிடக்கும். நாட்டுப்பற்றை முழங்கி வந்த பத்திரிகைகள் முடங்கி கிடக்கும். தேசப்பற்றை வளர்த்து வந்த நெஞ்சங்கள் துண்டுகோல் இல்லாமல் துவண்டு கிடக்கும். தமிழ் இலக்கிய உலகமே இருண்டு விட்டது போல் ஆகிவிடும்.
0: 1000 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இத்தகைய கவிஞர்கள் பிறப்பதுண்டு என்று சொல்வார்கள். பாரதியார் காலத்தில் நாமும் வாழ்ந்திருந்தோம் என்று சொல்லிக் கொள்வதே நமக்கு பெருமை அல்லவா?
3: ஆமாம் ஆமாம், வாருங்கள் வாருங்கள், அத்தகைய கவிஞர் பெருமானின் உடல்நலம் விசாரித்து ஆறுதல் சொல்வோம்.

0: என்னுடைய கடைசி காலத்தில் என்னுடைய அருமை நண்பர்களாகிய உங்களை எல்லாம் அருகிலே பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா
1: அண்ணா? கடைசி காலம் கடைசி காலம்னு சொல்லாதேண்ணா, எங்க நெஞ்சே வெடிச்சுடு போல இருக்குண்ணா. நீங்க சீக்கிரமே தேறி எழுதிடுவேண்ணா, தேறி எழுதிடுவேன்.
2: விடுதலைக்கு வித்திட்ட வீர திலகமே, சுதந்திர எழுச்சியின் சுடர் விளக்கே, மனித குலத்தின் மாமணியே, பாரதியாரே, மறுபடியும் மறுபடியும் மரணத்தை பற்றியே பேசுகிறீர்களே, எங்கள் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது தெரியுமா?
0: என் சாவை பற்றி நான் கவலைப்படவில்லை நண்பர்களே, என் கடமைகளை நான் ஆற்றிவிட்டேன். ஆயினும் இப்பொழுது எனக்குள்ள ஒரே குறை என்னவென்றால், என்னுடைய அருமை நண்பர் தூத்துக்குடி பாபு சிதம்பரம் பிள்ளையை கடைசியாக ஒருமுறை பார்க்காமல் போகிறேனே என்றுதான் என்னுடைய சாவை பற்றி அவருக்கு எழுதும் பொழுது கடைசி வரை அவர் நினைவாகவே இருந்தேன் என்று எழுதுவீர்களா?
3: ஆகட்டும் பாரதியாரே.

0: தாங்கள் மனம் தளரலாகாது. தாங்கள் தேறி எழுந்து இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்திருந்து இந்த நாட்டுக்கு தொண்டு செய்ய போகிறீர்கள், தொண்டு செய்ய போகிறீர்கள், இது உறுதி.
1: எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் இல்லாவிட்டாலும் நம் நாட்டு மக்கள் மகான் காந்தியடிகளின் வழியில் நின்று செயல்பட்டு கூடிய சீக்கிரமே நம் தாய் நாட்டை மீட்பர். நான் என்றைக்கோ எழுதி வைத்துவிட்ட சுதந்திர பள்ளுவை பாடி கழிப்பர். இந்த நாடு சுதந்திரம் அடைவதை பார்க்காமல் என் ஜீவன் ஓய்ந்தாலும் என் நெஞ்சு மட்டும் வேகாது வேகாது. யாரது என் செல்லம்மாளா அழுவது? அழாதே செல்லம், வள்ளுவருக்கு வாசுகி அமைந்தது போல எனக்கு நீ அமைந்தாய். காலமெல்லாம் உன்னை ஓடாக தேய்த்துக் கொண்டு எனக்கு தொண்டு செய்தாய். ஆனால் நான் உனக்கு ஒரு நல்ல துணிமணி நகை நட்டு என்று ஏதாவது எப்போதாவது வாங்கி கொடுத்ததுண்டா? இல்லையே, கடைசி வரை என்னால் உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளவே முடியவில்லை. கடைசியில் உன்னை அனாதையாக இந்த உலகத்திலே விட்டு செல்வதற்காக என்னை மன்னித்து விடு செல்லம்மா, என்னை மன்னித்து விடு. பாரதி என்றைக்காவது அழுதிருக்கிறானா? எங்கே உன் கண்களை துடைத்துக் கொண்டு அந்த பாட்டை பாடு, அந்த பாட்டை பாடு என்று தணியும் இந்த சுதந்திர தாகம். பாடு செல்லம்மா, பாடு பாடு.
2: என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று என்று மடியும் எங்கள் அடிமையின்
3: வந்தே மாதரம்.
4: பாரதி,
5: பாரதி,
6: பாரதியா, நாம் ஆர்க்கும் குடியெல்லாம் நம்மனை அஞ்சோம்னு அந்த யமனையே எழுத்து பேசினேடா, உங்களுக்கானா இந்த கதி? பாரதி அண்ணா, அண்ணா, அண்ணா, பராசக்தி,
7: பராசக்தி,
4: பராசக்தி,
7: பராசக்தி,
4: பராசக்தி, பராசக்தி.
8: நேயர்கள், இதுவரை RR கிரியேஷன்ஸ் மகாகவி பாரதி மேடை நாடகத்தின் வானொலி வடிவம் கேட்டீர்கள். எழுதியவர் ரம்யா அவர்கள், இயக்கம் KV நாராயணன் அவர்கள், இசை எம் கந்தசாமி, அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்,
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். நாட்டின் வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் இடையேயான சமநிலை காக்கப்பட வேண்டுமென்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அந்தமான் நிக்கோபார் தலைநகர் ஸ்ரீ விஜயபுரத்தில் இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஹர்கர் திரங்கா இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய அவர், இயற்கை எழிலும் பசுமை சூழலும் நிறைந்த இத்தீவுகள் இந்தியாவின் பன்முகத்தன்மை மற்றும் ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக கூறினார். வெள்ளையினே வெளியேறு இயக்கத்தின் 84வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த இயக்கம் நாட்டின் விடுதலை போராட்டத்திற்கு புதிய வலிமையையும் உறுதியையும் அளித்தது என்றும், விடுதலைப் போராட்ட வீரர்களின் துணிச்சல், தியாகம், தேசப்பற்று ஆகியவை அடுத்த தலைமுறையினருக்கு என்றென்றும் உத்வேகம் அளிக்கும் என்றும் கூறியுள்ளார். தமிழக தொழில்துறை வரும் 2036ஆம் ஆண்டு 1.5 டிரில்லியன் என்ற இலக்கை அடைய சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை முக்கிய பங்களிப்பை வழங்கும் என்று இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார்.

தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் விளாத்திபுரம் கந்தசாமிபுரம் பேருந்து சேவையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள், மானியம், வேலைவாய்ப்பு உள்ளிட்டவை குறித்து மக்களிடையே தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். MBBS BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 72,627 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 13 தேதி தொடங்குகிறது. தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்கு தேவைப்படும் நிலம் கையகப்படுத்தும் பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய்க்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், தமிழகத்தின் புதிய ரயில்வே திட்டங்களுக்கு 4,612 ஹெக்டேர் நிலம் தேவைப்படும் நிலையில் அதில் 26% மட்டுமே இதுவரை கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனடாவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை பிரான்ஸ் இணையை இன்றிரவு எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

பேரை பார்த்துருப்போம். அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ தடைகள் வந்தாலும் எப்படியாவது மேலே போய்கிட்டே இருப்பாங்க. அதே நேரம் சில பேருக்கு ஒரு கட்டத்தில் என்னதான் முயற்சி பண்ணாலும் என்னால் இதுக்கு மேலே போக முடியலையே அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும்ல. அந்த மாதிரி நேரத்தில் நாம் ஒன்று வந்து பண்ணலாம். என்ன தெரியுமா, நம்ம வழியை தேடுறதை விட்டுட்டு யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம வழியாக மாறி போயிடலாம். அதாவது என்ன அப்படின்னா, நம்மள மாதிரி இருக்க யாரோ ஒருத்தருக்கு போய் ஒரு நல்ல வார்த்தை சொல்லலாம், சின்னதா நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி செய்யலாம். நாம யாரையாவது கொஞ்சம் உயர்த்தும் போது நம்மளோட வாழ்க்கையும் கொஞ்சம் உயர்ந்துகிட்டே போகும். இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்க, நீங்களே உணர்வீங்க. இணைஞ்சிருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. இது ஆரவாரம்.

6 மணி 10 நிமிஷம் கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல இது ஆரவாரம். தமிழகத்துல அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள்ல ஐடிஐ நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் August 14 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல இருக்கிற 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் 277 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள்ல மாணவர்கள் சேர்க்கை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொழிற்பயிற்சி நிலையங்கள்ல சேரக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 750 கல்வி உதவித்தொகையாகவும், அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவி தொகையா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பத்தின மேலும் தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 94 990 55 642 அல்லது 94 990 55 612 அப்படின்ற இந்த எண்கள்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம். எண்கள் மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக சொல்றேன், 94 990 55 642 அல்லது 94

0: நம்ம உடலுக்கு ஏத்த உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட ஆரம்பிச்சனாலே நோய்கள் நம்மள நெருங்காதாங்க. கண்ணில பாக்குற உணவுகள்லாம் சாப்பிடாம நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துற உணவுகள் என்னன்னு தேடி சாப்பிடலாங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.
1: எண்டோமெட்ரோசிஸ் என்பது கருப்பையில் உட்புறத்தில் வளர வேண்டிய திசுக்கள் கருப்பைக்கு வெளியே வளரக்கூடிய ஒரு நிலையாகும். இது கடுமையான வலி மற்றும் பல உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதற்கு காரணங்களாக ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகரிப்பு, நோய் எதிர்ப்பு அமைப்பின் செயல்பாடுகளில் மாற்றங்கள் போன்றவை அடங்கும். இந்த நிலையில் நார்ச்சத்துக்கள் நிறைந்த காய்கறிகள், ஒமேகா 3 நிறைந்த மீன்கள், மெக்னீசியம் மற்றும் ஜிங்க் உள்ள உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். சிகப்பு இறைச்சி, அதிக கொழுப்புக்கள் அடங்கிய பால் பொருட்கள் மற்றும் அதிக கெஃபைன் தவிர்க்க வேண்டும். சரியான உணவு முறை உடலில் உள்ள அதிகப்படியான ஈஸ்ட்ரோஜனை கட்டுப்படுத்தவும் அலர்ச்சியை குறைக்கவும் உதவுகிறது. ஃபேட்டி லிவர், மதுபானம் அருந்தாதவர்களில் கல்லீரலில் கொழுப்பு சேரும் நிலையே ஃபேட்டி லிவர் எனப்படுகிறது. உடல் பருமன், இன்சுலினின் எதிர்ப்பு தன்மை மற்றும் அதிக சர்க்கரை உணவுகள் இதற்கு முக்கிய காரணிகளாகும். ஆலிவ் ஆயில், நட்ஸ், சீட்ஸ், ஹோல் கிரைன்ஸ் போன்ற உணவுகளை அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். குளிர்பானங்கள், சர்க்கரை உணவுகள், டிரான்ஸ்ஃபேட், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும். இதன் மூலமாக கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும். காலையில் எழுந்தவுடன் சீரக தண்ணீரை குடிப்பதினாலே கல்லீரலில் சேர்க்கப்பட்ட கொழுப்புகளை குறைப்பதற்கு நமக்கு உதவுகிறது. தைராய்டு ஹார்மோன் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ சுரப்பதனால் பல உடல் நல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இது ஹைப்போ தைராய்டிசம் அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம் என வகைப்படுத்தப்படுகிறது. செலினியம், ஜிங்க், அயன் மற்றும் அயோடின் கொண்ட சமநிலை உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் அதிக அளவு அயோடின் சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்ள கூடாது. சரியான உணவு முறை தைராய்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. விட்டமின் டி குறைபாடு என்பது உலகம் முழுவதும் அதிகமாக காணப்படுகிறது. போதுமான சூரிய ஒளியை நமது உடலுக்கு கிடைக்காதது முக்கிய காரணமாகும். மீன், முட்டை, மஞ்சள் கரு, காளான் மற்றும் விட்டமின் டி சேர்க்கப்பட்ட பால் வகைகளை உணவில் சேர்த்து கொள்ளலாம். தினமும் காலையில் சூரிய ஒளியில் சில மணி நேரம் செலவிட வேண்டும். பெருங்குடலில் நீண்ட கால அலர்ச்சி ஏற்படுவதனால் நமது உடலில் செரிமானத்தன்மை பாதித்து உணவுகள் இருக்கும் சத்துக்கள் போதுமான அளவு நமது உடலில் உறிஞ்சாததற்கு இந்த பெருங்குடல் அலர்ச்சி ஒரு காரணமாகிறது. இந்த நிலையில் மென்மையான நார்ச்சத்து உணவுகள், லீன் புரோட்டீன் மற்றும் ஒமேகா 3 நிறைந்த உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். காரமான உணவுகள், அதிக எண்ணெய் உணவுகள் மற்றும் மதுபானங்களை தவிர்க்க வேண்டும். பெண்களில் இரும்பு சத்து, B12, கால்சியம் மற்றும் அயோடின் குறைபாடுகள் அதிகம் காணப்படுகிறது. இதற்கு காரணங்கள் மாதவிடாய், கர்ப்பம், பாலூட்டுதல் மற்றும் போதிய உணவின்மை ஆகும். பச்சை கீரைகள், பருப்பு வகைகள், மீன், முட்டை, விட்டமின் சி நிறைந்த உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். உணவுடன் சேர்த்து தேநீர் மற்றும் காஃபி குடிப்பதை தவிர்க்க வேண்டும்.
0: ஆரோக்கிய வாழ்விற்கு ஏத்த உணவுகள்லாம் என்னென்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.

தொடர்பு கொள்ளலாம். msmeonline.tn.gov.in அப்படின்றது இணையதளம், இதுல நீங்க பதிவு செய்யலாம். ஆனா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா 0432222 17 94 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து நீங்க தெரிஞ்சுக்கலாம்.

ஆரவாரம் கேட்டிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள் ல. புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிய தொழில் தொடங்க விரும்புகிற இளைஞர்களுக்கு ரூபாய் 10 லட்சத்திலிருந்து 5 கோடி வரைக்கும் கடன் வழங்கப்படுது. திட்ட மதிப்பீட்டில் 25%, அதிகபட்சமா ரூபாய் 75 லட்சம் வரைக்கும் தமிழக அரசு மானியமா வழங்குறாங்க. ஆர்வம் இருக்கிறவங்க MSME.online.tn.gov.in அப்படின்ற இந்த இணையதளத்தில் நீங்க பதிவு செய்துக்கலாம். இது பத்தின மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 0432 22 17 94 அப்படின்ற இந்த எண்ணில்

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல மாநில செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணையலாம் ஆரவாரத்தோடு.
1: சீக்கிரம் ஆகட்டும் பிளீஸ், சீக்கிரம்.
2: வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன?
1: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க் போகணும்.
2: ஆமாப்பா, வயசாயிட்டாலே கூட ஒரு ரன்னர் தேவைப்படுது.
1: ஆனா பேங்க்கு வேண்டாம்.
3: ஆமா, RBI என்ன சொல்லுதுன்னா சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை. 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மாற்றுத் திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல.
1: சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை, RBI சொல்லுது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி அறிவுறுத்தியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. இலவச மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு அதனை உடனடியாக வழங்க தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெல்லனா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த இயக்கத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சர்க்கரை உற்பத்தி குறித்து மத்திய உணவு அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது நடப்பு பருவத்தில் சர்க்கரை கையிருப்பு குறித்தும் அதன் சீரான விநியோகம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று திரு பிரல்லாத் ஜோஷி இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இது தொடர்பாக மாவட்டந்தோறும் முகாம் நடத்த அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக சிறு குறு தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் திரு மதன் ராஜா தெரிவித்தார். வேளாண் மின் இணைப்புக்காக தட்கல் முறையில் விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 8 மாதங்களுக்கும் மேலாக மின் இணைப்புக்காக இவர்கள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 1,500 கோடி ரூபாயை வசூலித்துள்ள மின்வாரியம் மின் இணைப்பை வழங்க மறுப்பது அநீதியாகும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய தவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்ய தவேக அரசு மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். கொள்முதல் செய்யப்பட்ட நெல் முறைப்படி கிடங்குகளுக்கும் அரவை ஆலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுவதையும் தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை IIT இயக்குநர் திரு காமகோட்டி கூறியுள்ளார். சேலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விக்சித் பாரத் 2047 அப்படிங்கிற ஒரு பெரிய கனவை நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த இலக்கு நம்ம ரீச் பண்ணறதுக்கு குறிப்பாக கிராமத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு ஹையர் எஜுகேஷன் டெக்னாலஜி பத்தி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்காக IIT மெட்ராஸ், IITM ஃபார் ஆல், அனைவருக்கும் IITM அப்படின்னு பல எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம். Tier 2 சிட்டிஸ்ல குறிப்பா சேலத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இவங்க செய்யும் பெரிய தொண்டு அந்த விக்சித் பாரத் 2047 இலக்கு இருக்கு. கிராமத்தில் இருக்கும் குழந்தைகள் பலருக்கு வாழ்க்கையில் பண வசதி அவ்வளவாக இல்லாத குழந்தைகளுக்கு இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப பிரமாதமான எஜுகேஷன் கொடுக்கறாங்க.
0: சர்வதேச பழங்குடியினர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நாளையொட்டி உதகையில் நடைபெற்ற விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் பண்டைய பழங்குடியின மக்களான தோடர், கோத்தர், இருளர், காட்டுநாயக்கர், பணியர், ஆளுக்குறும்பர், முள்ளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் ஆகிய பழங்குடியின மக்கள் வசித்து வரும் நிலையில் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வனத்துறை மற்றும் பழங்குடியின மக்கள் ஆகியோர் இணைந்து பூர்வீக குடிமக்களின் சர்வதேச தின விழாவினை கொண்டாடினர். இந்த விழாவில் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி அனைவரையும் கவரும் விதத்தில் இருந்தது. மேலும் தோடர் எம்ப்ராய்டரி ஆடைகள், கைவினைப் பொருட்கள், மண்பாண்டங்கள், உலோக வீட்டு அலங்கார பொருட்கள், மலைத்தேன், பழங்குடியினர் ஓவியங்கள், பழங்குடியினர் விளைவிக்கும் சிறுதானியங்கள், இசைக்குருவிகள் அடங்கிய கண்காட்சி நடைபெற்றது. மேலும் பழங்குடியினரின் வாழ்வியலை விளக்கும் விதமாக இடம்பெற்றிருந்த புகைப்பட கண்காட்சியினை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: பாரம்பரிய நெல் திருவிழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் இன்று நடைபெற்றது. பெண் விவசாயிகள் இணைந்து இந்த திருவிழாவை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியில் உள்ள பெண் விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்து முன்னோர்களின் உணவினை காக்கும் வகையில் பாரம்பரிய நெல் திருவிழா 2026 நடத்தினர். இதில் 200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் விதைகள், இயற்கை விவசாயம் மூலமாக விளைந்த கிழங்கு வகைகள், தானியங்கள், கனிகள், அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஊறுகாய், தின்பண்டங்கள் போன்றவை காட்சிக்கு வைக்கப்பட்டது. பெண் விவசாயிகள் இணைந்து கும்மி பாட்டு பாடி நடனமாடிய படி வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.

0: இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான இயற்கை விவசாயிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் அருகே உள்ள சமூக நீதி விடுதியில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே ரேஷன் அரிசியை கடத்திச் சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆறுபாதி பகுதியில் தென்னிந்திய அளவிலான கராத்தே, சிலம்பம் மற்றும் யோகாசன போட்டிகள் நடைபெற்றன. வேளாங்கண்ணி திருவிழாவையொட்டி மும்பை பாந்த்ராவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு வரும் 27ஆம் தேதியும் அடுத்த மாதம் 2ஆம் தேதியும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வரும் 30ஆம் தேதியும் அடுத்த மாதம் 4ஆம் தேதியும் இயக்கப்படுகிறது. குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பைக்கான ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானின் சைட்டானாவில் நடைபெற்ற இப்போட்டியில் சிறி பண்டாக்கா வெள்ளிப்பதக்கத்தையும் சம்வித் வெங்கடேஷ் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 20 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷெஜல் சஞ்சையும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சாக்கெட் குமாரும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் பூஜா ராணியும் தங்கப்பதக்கம் வென்றனர். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலா எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-3, 11-9 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் கால் போலிங், ஆண்ட்ரே இலாகின் இணையை வென்றது. அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அறிவுறுத்தியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. இலவச மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு அதனை உடனடியாக வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: எதுக்கு குட்டியோட ஃபீஸுக்கு காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
3: RBI சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க. பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
5: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
7: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
8: என் பேர் அஸ்வின் பிரபா. ஆப்பிள் மாவட்டம் திருக்கோவிலூர் பக்கத்துல இருக்க வடக்கமலை கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு இல்ல வேற வெள்ள வெளிய அறுவடை பண்ண முடியாம.
9: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
10: கிளையில் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
9: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
5: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி தொடர்வது சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசிப்பவர் சுமித்ரா ரத்தினம்.
1: முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தவேக அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கையை இம்மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமையன்று சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தாக்கல் செய்தார். திருமணமாகும் பெண்களுக்கு அண்ணன் சீராக 1 பவுன் தங்க நாணயம் மற்றும் பட்டுச்சேலை வழங்கப்படும் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு ஹெல்மெட்டுடன் நவீன சைக்கிள் வழங்கப்படும், அரசு ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீட்டுத் தொகை உயர்த்தப்படும் என்பதும், சென்னைக்கு புதிதாக 1000 ஏசி மின்சார பேருந்துகள் வாங்கப்படும் என்பதும், 30,000 பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையில்லா ஆடுகள் வழங்க 110 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க அம்சங்களாகும். தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் அனைவருக்கும் சகோதரராக கருதும் முதலமைச்சர் அந்த குடும்பத்தில் ஒருவராக தன்னை கருதி அரசின் சார்பில் 8 கிராம் தங்க நாணயமும் 1 பட்டுச்சேலையும் அண்ணன் சீராக வழங்க உள்ளதாகவும், இதற்காக 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அரசு ஊழியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாயிலிருந்து 750,000 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது என்றும், குறிப்பிட்ட நோய்களுக்கான காப்பீட்டுத் தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும், அரசு ஊழியர்களுக்கான திரள் நிதி உதவித்தொகை 15 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் நிதியமைச்சர் கூறினார். இந்த காப்பீட்டுத் திட்டத்தை செயல்படுத்த 838 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், அரசு ஊழியர்களுக்கான ஒய்வூதியம் மற்றும் ஏனைய ஓய்வு கால நன்மைகளுக்கான 47,240 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு குளிர்சாதன வசதி

கொண்ட 1000 புதிய மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என்றும், அரசு டெண்டர்களில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படும் என்றும், பதிவு செய்துள்ள ஒப்பந்ததாரர்கள் தகுதி இருந்தால் மற்ற துறைகளின் டெண்டர்களிலும் பங்கேற்க முடியும் என்றும், சிறு தொழில் செய்பவர்களும் அரசு டெண்டர்களில் முதல் முறையாக பங்கேற்க ஏதுவாக விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். நதிநீர் இணைப்பு திட்டங்களுக்காக 200 கோடி ரூபாயும், 5 புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள் அமைக்க 90 கோடி ரூபாயும் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தலைக்கவசம் மற்றும் தண்ணீர் பாட்டில் வைக்கும் வசதியுடன் கூடிய நவீன மிதிவண்டிகள் வழங்க 277 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து பேசிய போது, தொடக்கத்திலேயே அமைச்சர் திரு மரிய வில்சன் அரசின் நிதிநிலைமை சரியாக இல்லை என்றும், நிலைமை சீரடைந்தவுடன் தேர்தல் வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்பதை பெருந்தன்மையோடு ஒப்புக்கொண்டது பாராட்டத்தக்கது. 6ஆம் தேதி வியாழன் அன்று அமைச்சர் திரு வினோத் பச்சை துண்டு அணிந்தபடி வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். விவசாயிகளின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் திமுக உறுப்பினர்கள் அனைவரும் அன்றைய தினம் கருப்பு சட்டை அணிவதாக கூறி சட்டப்பேரவைக்கு வந்திருந்தனர். 58,374 கோடி ரூபாயில் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட இது 12,713 கோடி ரூபாய் அதிகமாகும். அனைத்து விவசாயிகளும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்படுவார்கள் என்றும், இதனை செயல்படுத்த 648,55,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த திட்டத்தில் 15,00,000 விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும், 36,00,000 ஏக்கர் சாகுபடி பரப்பு காப்பீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு வினோத் கூறினார். 2,10,00,000 ரூபாய் செலவில் பனை பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறிய அமைச்சர், தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் பனை ஆராய்ச்சி மையத்தில் குட்டை பனைமரம் விரைவில் காய்ப்புக்கு வரும் என்றும், இந்த ஆராய்ச்சி துரிதப்படுத்தப்பட்டு விவசாயிகள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்றும் கூறினார். பனை பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள் அமைத்தல், பனை விதைகள், பனகன்றுகள், பனைப்பொருள் வளர்ச்சி வாரியத்தால் பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியும் அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் உள்ள சாக்கோட்டையில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் பெயரில் வேளாண்மை டிப்ளமோ படிப்பு கல்லூரி அமைக்க 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். 57,000 டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கிடங்குகள் சுமார் 23 குழியில் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் பெயரில் மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு, அதிக மகசூல் பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கும் திட்டத்தில் 30 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்க 67,50,000 ரூபாய் மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக திரு வினோத் தெரிவித்தார். இதேபோல இயற்கை வேளாண்மை முறையில் சாகுபடி செய்யும் விவசாயிகளை சிறப்பிக்கும் வகையில் 5 விவசாயிகளுக்கு பாராட்டு பத்திரத்துடன் 2,00,000 ரூபாய் நம்மாழ்வார் பெயரில் விருது வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். தென்னை விவசாயிகளின் நீண்டநாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தென்னை பதப்படுத்தும் கழகம் வேளாண் வணிக வரித்துறையால் 22,30,00,000 ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும், நடப்பாண்டில் இதற்காக 5,30,00,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரில் 51 ஏக்கர் பரப்பளவில் 7 கோடி ரூபாய் செலவில் நாற்றுப்பண்ணை அமைக்க பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் பேசும்போது தொடக்கத்திலும் முடிவிலும் முதலமைச்சரை புகழ்ந்து பேசிய போது திமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் குறுக்கிட்டு பட்ஜெட்டில் உள்ளதை மட்டும் அமைச்சர் படிக்கும்படி கேட்டுக் கொண்டார். அமைச்சரின் உரையில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய கருத்துகள் இருந்தால் மட்டும் அவற்றை நீக்குவதாக பேரவைத் தலைவர் கூறினார். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பேரவையில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சுருளிவேல் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பிரபல திரைப்பட இயக்குநர் மற்றும் நடிகர் கே பாக்யராஜ், பிரபல கவிஞர் மற்றும் எழுத்தாளர் புவியரசு, பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி, பிரபல எழுத்தாளர் பூமணி ஆகியோர் மறைவு குறித்தும் இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழகத்திற்கு நியாயமான வரி பகிர்வை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இதற்கான அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசினார். மத்திய அரசு நிதி பகிர்வு தொடர்பான ஏற்பாடுகளை மேற்கொள்ளும் போதே தமிழ்நாட்டின் நியாயமான நிதி நலன்கள் பாதுகாக்கப்படுவதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், மத்திய அரசுக்கு செலுத்தப்படும் வரிகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி பகிர்வினை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார்.
மாநிலங்களின் பொருளாதார பங்களிப்பு நிதி முயற்சி நல்லாட்சி திறன் மற்றும் வளர்ச்சி தேவைகளை உரிய முறையில்

0: அங்கீகரிக்கும் வகையில் மத்திய வரிகளின் பகிர்வினை வெளிப்படையான மற்றும் சமமான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் மனிதவள மேம்பாட்டில் மாநிலங்கள் அடைந்துள்ள சாதனைகள் காரணமாக மத்திய வரிகளின் பகிர்வுக்கான அளவுகோல் எந்த மாநிலத்தையும் பாதிக்காத வண்ணம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் நிதி பகிர்வு தொடர்பான ஏற்பாடுகளை செய்யும்போது தமிழகத்தின் நியாயமான நிதி நலன்கள் பாதுகாக்கப்படுவதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் திரு மரிய வில்சன் கூறினார். காவிரி நதிநீர் மற்றும் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதை தடுக்கும் பிரச்சினையிலும் தமிழ்நாடு அரசு தனது உரிமையை எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெள்ளிக்கிழமை சட்டப்பேரவையில் திட்டவட்டமாக அறிவித்தார். இதுதொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டுவந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் முயற்சியை இந்த அரசு அமைந்த பிறகு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது என்று கூறினார். அணை கட்டுவதை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு இதுவரை எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதுதொடர்பாக கர்நாடகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி ஒற்றுமையாக இருப்பதை சுட்டிக்காட்டியதைப் போல தமிழ்நாட்டிலும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை உணர்த்த அனைத்துக் கட்சி கூட்டத்தை எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக கூட்ட வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்டு பதிலளித்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், காவிரி பிரச்சினை நமக்கு உயிர் ஆதாரம், உணர்வு ரீதியான ஒன்று, அதை வைத்து அரசியல் செய்யும் எண்ணம் துளிகூட தவேக அரசுக்கு இல்லை என்றும் அதற்கான அவசியமும் இல்லை என்றும் கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு நேர்முக கடிதமாக பிரதமருக்கு அனுப்பியுள்ளோம். அதோடு நின்றுவிடாமல் மேகதாது திட்டத்திற்கு எந்தவித சட்டப்பூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாது என்று பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் அவர் கூறினார். காவிரி நதிநீர் பங்கீட்டிலும் மேகதாது அணை கட்டும் முயற்சிகளை தடுப்பதிலும் தமிழ்நாட்டின் உரிமைகளை தமது அரசு கொஞ்சம் கூட விட்டுத்தரவே தராது, அதுதான் நம்முடைய அரசின் நிலைப்பாடு என்று முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். தொடர்ந்து இந்த தீர்மானத்தின் மீது அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோரும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதித்து முடிவை பிரதமர் நேரில் சந்தித்து பேசி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினர். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், மாநிலத்தின் உரிமையை எந்த வகையிலும் அரசு விட்டுக் கொடுக்காது என்று உறுதிபட கூறியதோடு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் கூறினார். கடந்த காலங்களில் மேட்டூர் அணை ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் கூட திறக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சூழ்நிலைக்கேற்ப மேட்டூர் அணை பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் என்றார். பின்னர் நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் பட்ஜெட் மீது விவாதம் தொடங்கி நடைபெற்றது. நாளை திங்களன்று விவாதம் தொடரும். கடந்த வாரம் 3 நாட்கள் மட்டுமே அவை நடைபெற்றது.
1: சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் கேட்டோம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசித்தவர் சுமித்ரா ரத்தினம். நேரம் 7:10. ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி கார்த்திகேயன்.
2: ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் டாக்டர் வள்ளலார் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மா சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் பல்வேறு அரசு துறைகளின் மூலம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடர்பான அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் நத்தம் மற்றும் பசுமன் கிராமங்களில் புதிதாக கட்டிமுடிக்கப்பட்ட மண்டல சமநிலை நீர்த்தேக்க தொட்டிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மூலம் நாராயணபுரம் ஊராட்சியில் மேல்நிலை நீட்டி வீட்டு குடிநீர் இணைப்புகள், அங்கன்வாடி மையம் மற்றும் பள்ளி உள்ளிட்ட பணிகள், பள்ளி கல்வித்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், அங்கன்வாடி மையங்களில் செயல்பாடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நியாய விலைக் கடைகள், வேளாண்மைத்துறை வல்லந்தை கிராமத்தில் நிலக்கடலை விதைப்பண்ணை மற்றும் தெளிப்பான் பாசன அமைப்பு, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் தோழி விடுதி கட்டுமான பணி உள்ளிட்ட பணிகளை ஆய்வு செய்தார். ஆய்வின் போது கண்டறியப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யவும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் நிலுவையில் உள்ள பணிகளை விரைந்து முடித்திட வேண்டுமென கூட்டத்தில் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் வருவாய்த்துறை, மாவட்ட தொழில் மையம், தாட்கோ, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, குழந்தைகள் நலத்துறை, விளையாட்டுத்துறை, தமிழ்நாடு வடிகால் வாரியம், தோட்டக்கலைத்துறை, பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, பொது சுகாதாரத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நகராட்சி, பேரூராட்சி துறைகள் உள்ளிட்ட அனைத்து துறைகள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து

0: ஆய்வு செய்ததுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாவட்ட வன உயிரின காப்பாளர் அகில் தம்பி, மாவட்ட வருவாய் அலுவலர் சங்கரநாராயணன், கூடுதல் ஆட்சியர் திவ்யான்ஷி நிகாம் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குழந்தைகள் நலத்துறை சார்பில் உலக தாய்ப்பால் வார விழா ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை நடைபெற்றது. கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பேறுகால பின்கவனிப்பில் உள்ள தாய்மார்களுக்கு குழந்தை பிறந்தது முதல் 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுப்பதன் அவசியம் மற்றும் பயன்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள் மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் அமுதாராணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய குழந்தைகள் நலச்சங்கம் ராமநாதபுரம் கிளையின் தலைவர் டாக்டர் மலையரசு உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் குழந்தைகள் நலத்துறை மருத்துவர்கள், பிற துறை மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள், செவிலியர் பயிற்சி கல்லூரி முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்தியாவில் இரத்த சோகையை தடுக்கும் பொருட்டு தேசிய குடற்புழு நீக்க நாள் பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் வருடந்தோறும் 2 முறை நடைபெறுகின்றது. இவ்வாண்டில் நாளை தேசிய குடற்புழு நீக்க முகாம் நடைபெற உள்ளது. 1 வயது முதல் 19 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும், இனப்பெருக்க வயதுள்ள 20-30 வயதுள்ள பெண்களுக்கும் அல்பண்டசோல் மாத்திரை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குடற்புழு நீக்க மாத்திரை அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுப்பதன் மூலம் குடலில் உள்ள புழு தொற்றுகள் நீக்குவதுடன் மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்கப்படுகின்றது. இதன் மூலம் இரத்த சோகை குறைபாடு ஏற்படாமல் தடுக்கப்படுகின்றது. மேலும் குடற்புழு தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி, சோர்வு மற்றும் படிப்பில் ஆர்வமின்மை ஆகியவை ஏற்படாமல் தடுக்கப்படுகின்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 3,39,916 பள்ளி மாணவர்கள், பள்ளி செல்லா குழந்தைகள் மற்றும் அங்கன்வாடி குழந்தைகளுக்கும், 20 முதல் 30 வயது உள்ள 58,631 பெண்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. அனைத்து பள்ளி கல்லூரிகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் அனைத்து அங்கன்வாடிகளிலும் நாளை கொடுக்கப்பட உள்ளது. விடுபட்ட குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு வரும் 17ஆம் தேதி குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படும். பொதுமக்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளுக்கு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். உணவுத்துறை அமைச்சர் அவர்களால் 4 தேதி வரை நியாய விலைக்கடைகளில் EKYC மேற்கொள்ளாத அனைத்து குடும்ப அட்டை பயனாளிகளுக்கு கடந்த 2ஆம் தேதி அன்று அனைத்து நியாய விலைக்கடைகளிலும் விற்பனை முனைய இயந்திரம் மூலமாக விரல் ரேகை கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலம் EKYC மேற்கொள்ள சிறப்பு முகாம் நடத்த அறிவுரைகள் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது.
1: மாவட்ட செய்திகள் கேட்டோம். நேரம் 7:15. தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் வீரர்களின் அனுபவங்களை பிரதமர் கேட்டறிந்தார். கிளாஸ்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எந்தவொரு நடவடிக்கையையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுத்துக்காட்டாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது என்று அவர் தெரிவித்தார். உடல் நலனை சீராக பராமரிப்பதற்கு இளையோர் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். தேசிய

0: தொலைத்தொடர்பு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படுவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தேசிய தேர்வு முகமையை வலுப்படுத்தும் நடவடிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் இதுவரை 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் ஹனோலில் நடைபெற்ற இந்த இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்திற்கு மக்களின் ஆதரவு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். போதைப்பொருள் ஒழிப்புக்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் இளையோர் கூடுதலாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,25,00,000 கூடுதலான விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதில் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1 கோடிக்கும் மேற்பட்ட ஒதுக்கீடுகள் பெண்களின் பெயர்களில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இன்று போபால் விமான நிலையத்திலிருந்து புதிய விமான சேவைகளை சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இணைந்து தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடந்த 3 ஆண்டுகளுக்குள் தாட்டியா, சாட்னா மற்றும் ரேவாவில் புதிய விமான நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கான ஒப்புதல்களை மத்திய அரசு விரைவாக வழங்கியதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேடு தொடர்பாக போராட்டம் மேற்கொண்டு வரும் மாணவர்கள் தங்களது பிரச்சினைகளுக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக் கொண்டுள்ளார். ராஞ்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாணவர்களின் நலனில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரனுக்கு அக்கறை உள்ளதாக கூறினார். முதலமைச்சர் அளிக்கும் உறுதிமொழிகள் மீது மாணவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக் கொண்டார். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அமைச்சர்களிடையேயான பேச்சுக்கள் ராஞ்சியில் இன்று மாலை நடைபெற்றன. இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில அமைச்சர் திரு சுதிவ்யா குமார், தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரிப்பதற்கென சிறப்பு நீதிமன்றம் ஏற்படுத்தப்படும் என்றார். இது தொடர்பான வழக்குகளில் 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தேர்வு முறைகேடு தொடர்பான நிதி பரிமாற்றம் குறித்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு பரிந்துரைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இருப்பினும் தங்களது கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்றும் போராட்டம் தொடரும் என்றும் மாணவ பிரதிநிதிகள் தெரிவித்தனர். நாட்டின் வளர்ச்சியில் பழங்குடியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சர்வதேச பழங்குடியினர் தினத்தையொட்டி இன்று விஜயவாடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உரிய வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் பழங்குடியினர் எந்தவொரு உயரத்தையும் எட்டுவார்கள் என்றும் அவர் கூறினார். இதற்கு எடுத்துக்காட்டாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு திகழ்வதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பட்னா, கொல்கத்தா, மும்பை மற்றும் பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமனத்திற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு காமேஸ்வர் ராவ் பட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ரவீந்திரா குகே கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு மகேஷ் சந்திர திரிபாதி மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதி திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா அதன் தலைமை நீதிபதியாகவும் நியமிப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருந்தபோது சிறையில் இருந்தவர்களுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்தே அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அவசர நிலையின் போது ஜனநாயகத்தை காப்பதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எதிர்கொண்ட துயரங்கள் அளவிட

முடியாது என்று குறிப்பிட்டார். பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தொடர்பான வழக்குகளின் விசாரணை குறித்த காலத்திற்குள் நிறைவடைய வேண்டியதன் அவசியத்தை தேசிய மகளிர் ஆணைய தலைவர் திருமதி விஜயா ரஹாத்கர் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் இது தொடர்பான மண்டல மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பெண்களுக்கு எதிரான கொடுங்குற்றங்களில் ஈடுபடுவோர் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் திருமதி விஜயா ரஹாத்கர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். தார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் கண்டெய்னர் லாரி கார் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். மேற்கு இம்பால் மற்றும் பிஷ்ணுபூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர்.

0: கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். நேபாளத்தில் 8 கட்சிகள் இணைந்து புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன. JSP, JP, AJP, NUPN, PLP, NSSP, BSPN மற்றும் KRM கட்சிகள் இணைந்து இக்கூட்டணியை உருவாக்கியுள்ளன. இதற்கு முற்போக்கு கூட்டணி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். பெலகோராட் நகரை குறிவைத்து யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா கூறியுள்ளது. இதற்கு பதிலடியாக யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கை லெபன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 357 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்புக்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையிலும் இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்திருந்த நிலையிலும் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் யூரோப் ஸ்பாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் சிண்ட்ரெல்லா தாஸும் இரண்டாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் ஹர்மித் தேசாயும் வெற்றி பெற்றனர். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் இறுதி தகுதிச்சுற்று ஆட்டத்திற்கு இந்தியாவின் சித்தார்த் ராவத், கரண் சிங், சசிகுமார் முகுந்த் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா தென்கொரியா இடையேயான காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டம் சியோலில் அடுத்த மாதம் 18 மற்றும் 19 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடினார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடவில்லை என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது உழவர்களுக்கான அறிவிப்புகள். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப்படுகிறது. உறுப்பினராக இல்லாத விவசாயிகள் 10 ரூபாய் நுழைவு கட்டணம் மற்றும் 100 ரூபாய் பங்கு தொகை செலுத்தி உறுப்பினராக சேர்ந்து நேரடியாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ EKCC முறையில் பயிர்க்கடன் பெற்றுக் கொள்ளலாம். ஒரு விவசாயிக்கு ரூபாய் 1,60,000 வரை பிணையமின்றியும் ரூபாய் 3,00,000 வரை நகை அல்லது நில அடமானத்தின் பேரிலும் கடன் பெறலாம். உரிய காலத்திற்குள் கடனை திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு வட்டி சலுகையும் வழங்கப்படுகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 2026-27 ஆண்டு காரிஃப் பருவ நெல் பயிர் காப்பீடு செய்வதற்கான கால அவகாசம் August 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மாவட்டத்தில் 10,000 ஏக்கர் பரப்பளவில் பயிர் காப்பீடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 786 வீதம் பிரீமியம் செலுத்தி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் பொது சேவை மையங்கள் மூலம் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். கடைசி நாளுக்காக காத்திருக்காமல் முன்கூட்டியே பயிர் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு விவசாயிகள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். திருச்சி மாவட்டம் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் நஞ்சில்லா உணவிற்காக வீட்டு காய்கறி தோட்டம் மற்றும் மாடித்தோட்டம் அமைத்தல் குறித்த ஒருநாள் கட்டணப் பயிற்சி August 11 தேதி நடைபெறுகிறது. பயிற்சியில் வீட்டுத் தோட்டம் அமைத்தல், காய்கறிகளை இயற்கை முறையில் உற்பத்தி செய்தல் மற்றும் மாடித்தோட்டம் அமைக்கும் முறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சி கட்டணம் ₹590. ஆர்வமுள்ளவர்கள் 0431 29 69

0: இரண்டு 854 என்ற எண்ணிலோ அல்லது 88 38 12 67 30 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம். தஞ்சாவூர் மாவட்டத்திற்கான வேளாண் அறிவுரை. வரும் நாட்களில் லேசான மழை பெய்யும் என்பதால் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரி பண்ணை குட்டையுடன் முறையாக இணைத்து மழை நீரை சேமிக்க வேண்டும். தற்போது நிலவும் வானிலையை பயன்படுத்தி அறுவடை நிலையில் இருக்கும் கோடை நெற்பயிரை அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்த நெல் விதைகளை நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 13% கீழ் இருக்குமாறு சேமித்து வைத்து பூச்சிகள் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும். கறவை மாடுகளின் மடிவீக்க நோயை கட்டுப்படுத்த பொட்டாசியம் பெர்மாக்னேட் கரைசலை கொண்டு மடியை கறப்பதற்கு முன்பும் பின்பும் சுத்தம் செய்ய வேண்டும். இவ்வாறு ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய இயக்குநர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். கரும்பு பயிரில் மணிசத்து பற்றாக்குறையானது பரவலாக தென்படுகின்றது. சத்து பற்றாக்குறையின் அறிகுறியாக இலைகள் நிறம் பசுமை கலந்த நீல நிறமாகவும் இலை குறுகியும் காணப்படும். கரும்பு தண்டின் நீளம் விட்ட அளவும் குறைந்து காணப்படும். வளர்முனை வேகமாக சாய்கிறது. தூர்விடுதல் குறைகிறது. வேரின் வளர்ச்சியும் தடை செய்யப்படுகிறது. இதனை நிவர்த்தி செய்ய ஒரு ஹெக்டேருக்கு 1 டன் ராக் ஃபாஸ்பேட் உரத்தினை இடலாம். மேலும் 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் என்ற அளவில் டை அமோனியம் பாஸ்பேட் உரத்தினை கலந்து 15 நாள் இடைவேளையில் இலை மேல் தெளிக்க வேண்டும். உரம் வைத்தல் மருந்து தெளிக்கும் வேலைகளை மழை இல்லாத நாட்களில் மேற்கொள்ள வேண்டும். கொய்யாப்பழ பயிரில் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு தென்படுகின்றது. நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டினால் இலைகள் சிறுத்து கணுக்களிடையே இடைவெளி குறைந்து செடிகள் குத்துச்செடிகள் போல தோற்றமளிக்கும். மேலும் இலைகள் வெளிர் நிறமாகி ஓரங்கள் கருகியது போன்ற தோற்றமளிக்கும். அதனை நிவர்த்தி செய்ய 10 லிட்டர் தண்ணீரில் துத்தநாக சல்பேட், மக்னீசியம் சல்பேட் மற்றும் மாங்கனீஸ் சல்பேட் ஆகியவை.
1: நேரம் 7:30.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது

0: உழவர் உலகம்
1: பெருகிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: நிகழ்ச்சியில் இன்று நாட்டு மாடு வளர்ப்பும் நகர சந்தையும் அரியலூர் இலுப்பையூர் எஸ் காசிநாதன் அவர்களுடன் நேர்முகம்.
2: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சந்திக்க இருப்பது வந்து நம்ம திருச்சி பக்கத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு ஊர் அரியலூர். அரியலூர் எல்லாத்துக்கும் தெரியும். அரியலூர் நகரத்துக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விவசாயி, ஒரு கால்நடை பண்ணையாளர், ஒரு தொழில் முனைவோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காசிநாதன் அவங்கள தான் சந்திக்க இருக்கிறோம். அரியலூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர், அது ரொம்ப தூரம்லாம் சொல்ல முடியாது. அரியலூர் நகரத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இலுப்பையூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருந்துட்டு, குறிப்பாக இந்த நாட்டு மாடு ஒரு 2009-10 அப்புறம் நிறைய இந்த நாட்டு மாடு சார்ந்த நிறைய ஈர்ப்பு வந்தது. நிறைய இளைஞர்கள் அதில் வந்து பயணப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா என்னன்னா, அதை தாண்டி இப்போ ஒரு 15-20 வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது அதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அது நம்ம லாபகரமா செய்ய முடியுதா? எந்த ஒரு தொழிலா வேணாலும் இருக்கலாம், ஆர்வத்துல நம்ம வந்துடலாம், ஆனா செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். தொடர்ச்சியா செய்யறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அதே மாதிரியான ஒரு நாட்டு மாட்டு ஒரு பண்ணையை வச்சுக்கிட்டு அந்த பண்ணையில இருந்து நிறைய மதிப்பு கூட்டு பொருள், பால் இதெல்லாம் உற்பத்தி பண்ணி நகரத்துக்கு வந்து கொடுக்கறாரு. அரியலூர் நகரத்துல வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரோட அனுபவத்தை தான் இன்னைக்கு நம்ம கேட்கிறோம். வணக்கம் காசி.
3: வணக்கம் சார்.
2: இப்ப நீங்களும் அதே மாதிரி தானா, அந்த 2009 அப்புறம் A1 A2 நிறைய பேர் சொல்லி நிறைய நாட்டு மாடு பண்ணை வைக்கலாம், அதுல வந்து நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்லாம் நிறைய பேசினாங்க. அப்புறம் நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க. நீங்களும் அப்படிதான் ஆரம்பிச்சீங்களா?
3: அப்படி இல்ல சார், நம்ம 2009 காலகட்டத்து அப்புறம் இல்ல சார், எங்களுடைய குடும்பம் வந்து தொடர்ச்சியாவே மாடுகள் சார்ந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்து, சிறு வயதுல இருந்து தாத்தா பாட்டி காலம் அடுத்த அப்பா காலம் மாடுகள் ரொம்ப அதிக எண்ணிக்கை நம்மகிட்ட எப்பவுமே இருந்துட்டு இருக்கு சார். ஆனா நாட்டு மாடுகள் எப்ப வர ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்க 2020 காலகட்டத்துக்கு அப்புறம் தான் இதை சார்ந்த ஒரு புரிதல் வருது. கலப்பின மாடுகளுக்கும் நாட்டு மாடுகளுக்குமான வித்தியாசம் என்ன, இந்த பால்ல இந்த அளவுக்கு நன்மை இருக்கு அப்படின்னு ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் கலப்பின மாடுகளை தவிர்த்துட்டு நாட்டு மாடுகள் பக்கம் முழுக்க முழுக்க நம்ம உள்ள வரோம்.
2: அதுக்கு முன்னாடி வந்து

0: கலப்பின மாடு தான் இருந்தது வீட்டுல.
1: ஆமா சார், அதுக்கு முன்னாடியும் கலப்பின மாடுகள் தான் இருந்தது சார். அதிக எண்ணிக்கையில ஒரு நாளைக்கு நம்ம சொந்த தயாரிப்பா ஒரு 200 லிட்டர் அளவு கொடுத்துருந்தோம் சார் நம்ம பண்ணைக்கு.
0: அப்பயே பெரிய பண்ணை தான் அது.
1: ஆமா சார், முன்னாடியே வச்சிருந்தோம். அதுக்கு இலைப்பட்ட காலம் நம்ம கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் சிங்கப்பூர் இதெல்லாம் கொஞ்சம் வெளியே சுத்திட்டு இருந்தோம்.
0: சரி,
1: வெளில போயிட்டு வேலை பார்த்துட்டு வரும்போது நம்ம சொந்த தொழில் ஒண்ணு பண்ணணும். நம்ம எவ்வளவு நாளைக்கு வெளியே ஓடிட்டு இருக்கிறது, நம்ம கிராமத்துல நமக்கான ஒரு சொந்த தொழில் இருக்கணும், நம்ம ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு பாக்கும்போது நம்ம செய்யற தொழில் மூலயமா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த கெடுதலும் இருக்க கூடாது. நம்ம ஒரு தொழில் பண்றோம், அதுல இருந்து வர வேஸ்ட கொட்டினாலும் நம்ம பூமியில கொட்டும் போதும் அதுல இருந்து அது மண்ணுக்கும் நல்லா இருக்கணும், அதை பயன்படுத்துற மக்களுக்கும் உடல் ஆரோக்கியம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தேர்வு பண்ணதுதான் இந்த பண்ணை தொழில் சார்.
0: அதாவது ஏற்கனவே மாட்டு பண்ணை தான் இருக்கு, ஆனா அதை வந்து எல்லாருக்கும் பயனளிக்கிற மாதிரி இன்னும் சிறப்பா இருக்கணும். அது வந்து அதுக்கான ஒரு மதிப்பு தனி சிறப்பாகவும் தெரியணும். இப்ப 100 பேர் பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம தனிச்சு தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் நாட்டு மாடு வந்து எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அதுல வந்து இப்ப நீங்க வச்சிருக்க நாட்டு மாடுகள் என்னென்ன மாடுகள் வச்சிருக்கீங்க?
1: நம்மகிட்ட காங்கிரேஜ், கிர் அப்படிங்கிற ரெண்டு ரகமும் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் வச்சிருக்கோம் சார்.
0: சரி,
1: இந்த தார் பார்க்கர் 1-2 அவ்வளவுதான் சார். மெயினா காங்கிரேஜ், கிர்
0: ரெண்டுமே வட இந்திய நாட்டு மாடுகள். நம்ம ஊர்ல வந்து காங்கயம் இருக்கு, உம்பளாச்சேரி இருக்கு, இந்த சைட்ல வந்து நமக்கு பர்கூர் இன மாடுகள் இருக்கு. இது மாதிரிலாம் இருக்கும் பொழுது ஏன் இந்த மாடுகளை தேர்ந்தெடுத்தீங்க?
1: ஓகே சார், நல்ல அருமையான ஒரு கேள்வி சார் இது. என்ன காரணம் கேட்டா சார், நம்ம நாட்டு மாடுகள் வந்து ஒவ்வொரு மாடுகளுக்கும் நாட்டு மாடுகளுக்குமே ஒரு ஒரு தனித்தன்மை இருக்கு சார். இப்ப நம்ம நாட்டு மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அந்த ஏர் உழுவுறதுக்கு அதிகம் பயன்படுத்துவாங்க. பால் வந்து குறைந்த அளவு தான் கொடுக்கும். ஒரு மாடு ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் ஒரு நாளைக்கு 2-3 லிட்டருக்குள்ளதான் கொடுக்கும். நம்ம அதை கமர்ஷியலா எடுத்துட்டு போகும்போது நமக்கு அது ரொம்ப அதிக எண்ணிக்கையில இருக்கணும் சார். நம்ம பால் பற்றாக்குறை ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப அதுலயே நாட்டு மாடுகள் இனத்திலேயே வந்து கொஞ்சம் கறவைத்திறன் அதிகமா உள்ள மாடும் நோய் எதிர்ப்பு திறன் அதிகமா உள்ள மாடும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க இதுவும் நாட்டு மாடா. இந்திய நாட்டினங்கள் நம்ம ஸ்டேட்டுக்கு இல்லாம இந்திய நாட்டினங்கள்ல இந்த காங்கிரேஜ், கிர் இது ரெண்டோட பாலும் நல்ல சிறப்பாகவும் இருக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு அந்த பாலுடைய நம்ம நாட்டு மாடுகளுக்கு ஈக்குவலான அளவுக்கு இந்த பால்ல அதே சத்துக்கள் எல்லாமே இருக்குது, நல்லா இருக்கிறதால இந்த ரெண்டு மாட்டினங்கள் நம்ம தேர்வு பண்ணோம் சார்.
0: சரிங்க, இப்ப வந்து நம்ம நாட்டு மாட்டு பண்ண வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். என்னென்ன பொருளா கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது, இதை யாரு கொடுக்க போறோம்ன்றத முடிவு பண்ணிட்டீங்களா?
1: ஆமா சார், நான் வந்து மாடு வாங்கறதுக்கு முன்னாடியே கஸ்டமர் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் சார். மாடு வாங்கறதுக்கு முன்னாடியே நம்ம இதான் பண்ண
0: போல அதுதான் செய்யணும் ஆக்சுவலா.
1: ஆமா இல்லையா, முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான கஸ்டமர் நம்ம தெரிஞ்சவங்க நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்
0: கூட்டுறவு சங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஆவின் மாதிரியான பொருட்கள் ஒரு லிட்டர் பால் வாங்கிடலாம். திருச்சி மாதிரி கொஞ்சம் பெரிய நேரத்தில் கூட ஓரளவு பண்ணிடலாம். அரியலூர் வந்து ஒரு மாவட்டம் தான், நகரம் இருக்கு, ஆனா ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு சின்னூண்டு ஒரு நகரம் தான் அது. அங்க 100 ரூபாய்க்கு நம்மளால கொடுக்க முடியும்னு எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு?
1: என்னுடைய பாலோட தரம் தான் சார், பாலோட தரம் அந்த அளவுக்கு இருக்கும். மக்கள் வந்து இன்னைக்கும் விலையை பத்தி கவலைப்படாம நிறைய பேர் இருக்கிறாங்க சார். பொருள் தரமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க காசு கொடுத்து எந்த விலையா இருந்தாலும் வாங்கி சாப்பிடறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்காங்க சார். நம்ம தரமா கொடுக்கறோமா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பால்ல நிறைய இந்த கலப்பு பண்ணி கொடுக்கறதால அவங்க நம்பிக்கை இருக்கிறது இல்ல. இப்ப நம்ம சொந்த பண்ண எதே நம்ம வெளியே 4 பேர்ட்ட வாங்கிட்டு வந்து கொடுக்கறோம்னா அவங்க நம்ப மாட்டாங்க, அவங்க கலந்துருவாங்க. நம்ம சொந்த தயாரிப்பு, நம்மளே மாடு வச்சிருக்கிறோம், நம்மளே அவங்க நேரடியா வந்து பாக்குறாங்க. நம்ம கஸ்டமர் எல்லாமே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. நேரடியா வந்து நம்ம பண்ணைய வந்து பாக்குறாங்க. அவங்க தரமா இந்த மாடு மட்டும் தான் வச்சிருக்காங்க, வேற மாடு எதுவும் இல்ல. இப்ப வந்து நாட்டு மாடு ஒரு 10 மாடும் ஒரு 2 கலப்பின மாடு வச்சிருந்தோம்னா அவங்க சந்தேகம் வரும், அவங்களுக்கு இதை கலந்துருவாங்க, இந்த பால் இதை கலந்துருவாங்க. நம்ம என்னன்னா பிராண்டா ஒன்லி நாட்டு மாடு, நாட்டு மாடு மட்டும் தான் வச்சிருக்கோம். நமக்கு மத்த பாலுக்கு நமக்கு மார்க்கெட்டிங் இருந்தாலும் நம்ம அதுல போல நம்ம ஒன்லி நாட்டு மாடு மட்டும் பண்றோம். அதை சார்ந்த பை ப்ராடக்ட் மட்டும் பண்றாங்கத்தால அவங்க நம்மகிட்ட இருந்து கொடுக்குற பொருளும் நம்பிக்கை இருக்கு. அவங்க சரியா கொடுக்குறாங்க, எதுவும் எந்த கலப்பிடமும் இல்லாம. இன்னைக்கு எல்லாருமே ஈஸியா செக் பண்ணிடுவாங்க சார், வீட்லயே எல்லாமே யூடியூப்ல வருது பா எப்படி இதுல கலப்படும்னா.
0: இல்ல யூடியூப்ல வர்றதுதான் பாதி பிரச்சனை, எது உண்மை எது பொய்னு தெரியாம
1: என்ன பண்றாங்க எல்லாமே. அதை செக் பண்றதுல எல்லாமே தண்ணி கலந்துருக்காங்களா, நெய் வருதா, நெய்ல வரைச்சு கலக்குறாங்களா, பன்னீர் வரைச்சு கலக்குறாங்களா, அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியுது இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல. மட்டும் பொருள் தரமா இருக்கு அப்படிங்கறதால இந்த
0: என்ன இருந்தாலும் நம்ம நேர்மையா இருந்தோம்னா சரியான முறையில நம்ம ஒரு நல்ல பொருளை கொடுத்தோம்னா நம்மகிட்ட நம்மளோட கஸ்டமர்ஸ் இருப்பாங்க,
1: கட்டாயம் வாங்குவாங்க சார்.
0: நீங்க எப்படி கொடுக்குறீங்க, எப்படி டெலிவரி பண்றீங்க, பாக்கெட் மாதிரி போட்டு கொடுக்குறீங்களா இல்ல நேரா கொண்டு போய் ஊத்துறீங்களா உங்களுக்கு?
1: நம்ம வந்து கண்ணாடி பாட்டில் போட்டு சீல் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துறோம் சார்.
0: பாட்டிலிங் பிளான்ட் மாதிரி வச்சிருக்கீங்களா?
1: இல்ல சார், நம்ம பிளான்ட் கண்ணாடி பாட்டில் வாங்குறது டெய்லி நம்ம அதுக்கு ஆள் போட்டு கழுவிக்கிறோம் சார். நீட்டா அதை வாஷ் பண்ணிட்டு நம்ம வீட்டிலேயே மேனுவல் பேக்கிங் தான், மேனுவலா பேக் பண்ணிட்டு நம்ம சீல் பண்ணிட்டு.
0: எத்தனை என்னென்ன சைஸ்ல பாட்டில் வச்சிருக்கீங்க?
1: 1.5 லிட்டர் 1 லிட்டர் சார். அது கீழே நம்ம ஆர்டர் எடுக்கிறது இல்ல, 1/2 லிட்டர். அது கீழே எடுத்தா நிறைய கஸ்டமர் வருவாங்க. ஏன்னா அந்த டைமிங்

0: டெலிவரி கொடுக்க முடியாது. அதனால மினிமம் ஆஃப் லிட்டர், அதுக்கு மேல எவ்வளவு வாங்கிக்கலாம் கஸ்டமர்னாலும் வாங்கிக்கலாம் சார். நம்ம ரெண்டு வேளையுமே வந்து ஃப்ரெஷ் மில்க் கறந்த உடனே அந்த பால் சூடு ஆறுறதுக்குள்ளேயே நம்ம கஸ்டமர்கிட்ட கொண்டு சேர்த்துறோம். கறந்து முடிச்சு அடுத்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்ல டெலிவரியே முடிச்சிடறோம். அதனால கஸ்டமர் வந்து
1: காலையில் என்ன இதுல நீங்க அந்த பால் கறவை எல்லாம் முடிப்பீங்க? இது எல்லாமே பால் கறவை எல்லாம் மிஷின் பண்ணிருக்கீங்களா நீங்க?
0: மிஷின் இருக்கு சார், ஆனா இதுவரை கை கறவை தான் பண்ணிட்டு இருக்கோம்.
1: எப்படி இத்தனை மாடுங்களுக்கு கை கறவை? எத்தனை பேர்
0: ஆள் இருக்காங்க சார்? ஒரு ரெண்டு பேர் கறவைக்கிறதுக்குன்னு ஆள் இருக்கிறாங்க, அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க சார், கறந்துக்கிறாங்க. ஆனா மிஷின் எல்லாம் கொண்டுட்டு வந்தோம். நம்ம நாட்டு மாடுகள் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதால கொஞ்சம் அடாப்ட் பண்றது சிரமமா இருந்துச்சு. அதனால எதிர்காலத்துல கட்டாயம் நான் மிஷின் கொண்டுட்டு வந்தா அவன ஒரு வழியில அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது இப்ப என்னால கனெக்ட் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கிறதால இதுவரை கை கறவையை போட்டுட்டு இருக்கேன்.
1: சரி, இப்ப கையில நம்ம செய்யறோம், இத்தனை பேருக்கு சப்ளை பண்ணணும்ன்றப்ப அந்த ஹைஜீனை வந்து எப்படி இந்த சப்ளை செயின்ல மெயின்டைன்
0: பண்ணல சார்? நம்ம ஒரு ஒரு மாடும் கறக்கும் போதுமே சார் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிப்பாங்க.
1: இல்ல நான் என்ன சொன்னா, கறக்கிறது மட்டும் இல்ல, கறக்கிறதுல இருந்து அதை ஒன்னா சேர்க்கறது, அதுக்கப்புறம் அதை பாட்டிலிங் பண்றது, இது எல்லாத்துலயுமே நான் கேட்கிறேன்.
0: ஆமா சார், வந்து சார் நம்ம பண்ணும்போது சுத்தமா பண்ணிக்க வேண்டியது சார். நம்ம பண்ணும்போது நீட்டா கையில க்ளோஸ் போட்டுப்பாங்க, நம்ம வந்து கை வாஷ் பண்ணிட்டு தான் சார் டெய்லி பேக் பண்ணுவாங்க. வடிகட்டி தான் நம்ம திரும்ப ஊத்துறோம், பாட்டில் பண்றோம், பாட்டில் பண்ணிட்டு நம்ம சீல் பண்ணி நம்ம கஸ்டமர் கொண்டு சேர்த்துறோம்.
1: சரிங்க, இப்ப எத்தனை கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க?
0: இப்போதைக்கு ஒரு 150 கஸ்டமர் இருக்கிறாங்க சார்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல அரியலூர் மாவட்டத்துல தினமும் கிட்டத்தட்ட 150 வாடிக்கையாளர்களுக்கு நாட்டு மாட்டுப்பால வெற்றிகரமா விற்பனை செய்து வரும் எஸ் காசிநாதன் ஐயா அவர்களோட அனுபவங்களை இன்னைக்கு நம்ம உழவர் உலகம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். இத்தனை வாடிக்கையாளர்களை அவர் பெற்றது எப்படி? தொடர்ந்து சந்தை வாய்ப்பை எப்படி தக்க வச்சுக்கிறாரு? கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள தொடர்ந்து எழுது. கேட்போமா அவரிடமே?
1: டெலிவரி யார் பண்றா? நீங்களே பண்றீங்களா இல்ல
2: டெலிவரிக்கு ஆள் போட்டிருக்கேன் சார்? இல்லாத போது நானே பண்ணுவேன் சார். எந்த இடத்துல ஆள் இல்லாட்டியும் அந்த இடத்துல சப்ஸ்டியூட்டா நான் வேலை செய்வேன் சார்.
1: இந்த பாட்டில் மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கும் போது அதுல சேதாரம் எல்லாம் நடக்கும்ல, அது எப்படி சம்பளம்
2: நடக்கும் சார்? நம்ம எந்த தொழில் பண்ணாலும் அதுல சேதாரம் எல்லாம் இருக்காது சார். நம்ம சின்ன சின்ன சேதாரத்தை கணக்கு பண்ணிட்டு நம்ம அதனால ஒரு பிளஸ் நம்ம விட்டுறக்கூடாது, மைனஸ் கம்மி தான். ஒரு பாட்டில் போனா ஒரு 40 ரூபா 50 ரூபா லாஸ் ஆக தான் செய்யும். ஆனா அதே நேரத்தில் நம்ம பாட்டில் பண்ணும் போது எனக்கு நேரம் மிச்சம், வீட்டிலேயே பேக் பண்ணிடுறேன். இப்ப கஸ்டமர் கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னா நாங்க வெயிட் பண்ண தேவையில்லை. இப்ப நம்ம கேன் எடுத்துட்டு போனா பெல் அடிச்சுட்டு வெயிட் பண்ணுவோம், பாத்திரத்து வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. காலையில அவங்க எல்லாருமே ரொம்ப பிஸியான ஷெட்யூல், பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும் போகணும், நிறைய வேலை இருக்கும். அவங்க அந்த வேலையை விட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் லேட்டா போவோம், ஒரு நாளைக்கு சீக்கிரமா ஒரு லேட்டா போவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. பால்காரரை போற ரெண்டு, இப்ப நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை. போறோம், அவங்க எம்டி பாட்டில் ரெடியா வச்சிருப்பாங்க, ஒரு பேக்ல வச்சிருவாங்க. நம்ம எடுத்துட்டு போன இந்த பாட்டில் வச்சு அந்த பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டே இருப்போம். நம்ம கஸ்டமருக்கு அதிகபட்ச செலவு பண்றது 10 செகண்ட்ஸ் தான். பால் வைக்கிறோம், அடுத்த அந்த பாட்டில் எடுக்கிறோம், வந்துட்டே இருக்கிறோம். நமக்கு அது நேரம் மிச்சமாகுது. அதே மாதிரி பாலும் வந்து உங்களுக்கு அந்த கறந்த தன்மை மாறாம நம்ம கண்ணாடி பாட்டிலே போகும்போது
1: காலையில மட்டும் தான் குடுக்குறீங்களா?
2: ரெண்டு வேலையுமே குடுக்குறோம் சார், ரெண்டு வேலையுமே குடுக்கணும். நம்ம கஸ்டமர் எல்லாமே ரெண்டு வேலையுமே எடுத்துக்கிறாங்க.
1: எல்லா கஸ்டமருமே ரெண்டு வேலையுமே வாங்கிக்கிறாங்க?
2: இல்ல சார், எல்லா கஸ்டமரும் சொல்ல முடியாது. ஒரு 50% கஸ்டமர் ரெண்டு வேலையும் வாங்குவாங்க, சில கஸ்டமர் ஒரு வேலையிலே போகணும் பாட்டிப்பாங்க. காஸ்ட் வைஸ் சில பேருக்கு அதிகமாக தோணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைகளுக்கு மட்டும் வாங்கிப்பாங்க, அவங்களோட தேவைக்கு பண்ணையில வாங்கிப்பாங்க. சரி, வேலை அதிகமா இருக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல பொருளா கொடுப்போம், நல்ல தரமா இருக்கு. ஏன்னா நம்ம கஸ்டமர் எல்லாமே சார் ரெஃபரன்ஸ் மூலியமா வரதான் சார். இவங்க நம்மள்ட்ட வாங்குறவங்க இது நல்லா இருக்கு, நான் வாங்குறேன், நீங்க வாங்க அப்படி சொல்லி சொல்லி சொல்லி நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது மட்டும் சார் ஆர்டர். அதுக்கப்புறம் எல்லாமே நம்மகிட்ட வாங்கினவங்க சொல்லி எடுத்தது தான். ஃபர்ஸ்ட் 20 பேர் மட்டும் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே நம்மகிட்ட வாங்குறவங்க நல்லா இருக்குங்க, சூப்பரா பண்றாங்க, கரெக்டா இருக்கு, எதுவும் கலப்படம் இல்லாம தண்ணி இல்லாம. நம்ம கஸ்டமர் கொடுக்குற நம்ம முதல் வாக்குறுதியே கலப்படம்னு நீங்க நம்மகிட்ட கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்கன்னா, இது ஒரு நாள் வாங்கின பாலும் உங்களுக்கு ஃப்ரீ, காசு கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன், இதுக்கு மேல வாங்குற பாலும் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு அவங்க சொல்றது. ஏன்னா நம்ம அந்த நேர்மையா இருக்கிறதால, அது சரியா இருக்கிறதால அவங்களுக்கு அவங்க பாக்குறாங்க, லைவா பாக்குறாங்க.
1: சரிங்க, இப்ப ரெண்டாவது நம்ம மாடுகளோட திறன் ஒண்ணு இருக்கு, சந்தையோட தேவை ஒண்ணு இருக்கு, இது ரெண்டுத்தையும் எப்படி சமாளிக்கிறீங்க?
2: சந்தை தேவை அதிகமா தான் சார் இருக்கு. இப்ப நம்ம இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் சார் ஆர்டர் எடுத்துக்கிறேன். ஆர்டர் எடுத்துக்கிறேன்னா நான் நானா போய் தேடி பிடிச்சிடலாம் ஆர்டர் அப்படிலாம். நம்மகிட்ட வாங்குறவங்க அப்படியே மாசத்துக்கு கொஞ்சம் ஒரு 4 பேர் 5 பேர் அப்படியே ஆட் ஆகிட்டே வருவாங்க. சில பேர் டிரான்ஸ்பர் வெளில போறேன் ஒரு சூழல்ல, சில பேர் வெளியாகுவாங்க. நம்மகிட்ட வாங்குற கஸ்டமர் வந்து இந்த பணத்துக்காகவோ இதுக்காகவோ எதுவுமே நம்ம வெளியே போகல சார். ஏதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃப் அதிகமா இருப்பாங்க, சில பேர் டிரான்ஸ்பர் வெளில போகும்போது சார் நம்ம வாங்க முடியல, அப்படி வெளியே போற கஸ்டமர் நம்மகிட்ட நெய்யா வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி வெளில போறவங்க கூட நம்ம நெய்யா கொடுங்க சார், அது மாதிரி சொல்லி வெளியே இருக்கிறோம், நெய்யா கூட வாங்கி.
1: சரி, இப்போ இந்த தேவைகளை தாண்டி உங்கள்கிட்ட பால் இருக்குமா அன்னைக்கு தினத்திட்ட? என்ன பண்ணீங்க, நான் நெய் குடுக்கறேன் அப்படின்றீங்களே, அதை உற்பத்தி பண்ற அளவுக்கு உங்கள்கிட்ட பால் இருக்குமா?
2: அதாவது எப்படின்னா சார்,
1: நீங்க எப்படி அதை திட்டமிட்டுக்கிறீங்க? அதாவது சப்ளைக்கு இவ்வளவுதான் போகணும், பாலா குடுக்கறது இவ்வளவுதான், இதை தாண்டி மித்த பொருள் பண்ணணும்ன்ற எண்ணம் எப்ப வந்துச்சு உங்களுக்கு?
2: சார், நான் இன்னைக்கு 100 லிட்டர் உற்பத்தி பண்றேன் சார். இப்ப 100 லிட்டர் நான் வந்து 80% சார் உற்பத்தி பண்றதுல இருந்து 80% மட்டும் தான் சார் விற்பனைக்காக எடுத்துப்பேன், மீதி 20% சார் நான் பை ப்ராடக்ட் தான் பயன்படுத்துறேன். ஆரம்பம் செஞ்சுட்டு இருக்கேன் சார். என்ன காரணம் சார், திடீர்னு ஒரு நாள் பால் குறையும் கூடும். நான் இப்ப கஸ்டமர் யாருக்குமே நான் ஒன்ஸ் ஆர்டர் எடுத்துட்டேன்னா அவங்கள்ட்ட நான் இன்னைக்கு முடியலங்க எனக்கு பால் வராதுன்னு இதுவரைக்கும் சொல்ல சார், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் யாரையும் சொல்லல, பால் கரெக்டா உங்களுக்கு கொண்டு சேர்த்துட்டு இருக்கேன். என்ன காரணம், எனக்கு இந்த 20% வந்து சார் நான் மேனேஜ் பண்றதா வச்சிருப்பேன், அது எனக்கு பை ப்ராடக்டா ரெடி பண்ணிட்டே இருப்பேன். அந்த பாலை வந்து இப்ப கஸ்டமர் ஆட் ஆகிறாங்க, புது கஸ்டமர் வராங்கன்னா அதுல இருந்து எடுத்துப்பேன் நான். அப்ப அன்னைக்கு எனக்கு நெய் கட்டாயம் கிடையாது, ஆனா கஸ்டமர் கட்டாயம் கொடுத்தா ஒண்ணும் பால் நெய் வந்து மீதி இருக்கிறத நான் பண்றேன், மீதி இருக்கிற பால்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அடுத்தடுத்து நம்மகிட்ட வாங்க தொடர்ச்சியா கேக்குறாங்க.

0: நெய் பன்னீர் நல்லா இருக்கு. இப்ப வெளியெல்லாம்
1: பன்னீரும் செய்றீங்களா?
0: ஆமா சார், பன்னீரும் செய்யும்.
1: இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க இந்த நெய் பன்னீர் எல்லாம் செய்யறதுக்கு? நீங்களே
0: ஊர்லயே வந்து ஒரு அந்த லோக்கல்ல கிளாஸ் கொடுத்தாங்க சார். அது நான் மெயினா அதுக்கும் போல யூடியூப்ல ஒரு நாள் பார்த்தேன் எப்படி அந்த செய்முறை போட்டிருந்தாங்க. செஞ்சு பார்த்தா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கொஞ்சம் அந்த வெயிட் வைக்கிறலாம் சிரமமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழகிடுச்சு சார், மேனுவலாவே செய்யறோம் இப்ப வீட்லயே. அதிக அளவுல குவான்டிட்டி அதிகம் போடல சார், நம்ம கேஜி எல்லாம் ரொம்ப கம்மியா தான் போடுவோம். ஒரு ஒரு மாசம் ரெண்டு டைம் அது முக்கியங்களே இருக்கும். நம்ம கஸ்டமர் கேட்பாங்க பன்னீர், அவங்களா வாங்கி சாப்பிட்டுட்டு நம்மகிட்ட இன்னைக்கு ஒரு டேட்டா வந்து சார், நம்ம சொல்லாமனு தெரியல, ஒரு டேட்டா வந்து பன்னீர் தான் அதிக கலப்படம் பண்றதுல பன்னீர் தான் முதலிடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேட்டா ஒன்று வந்துச்சு. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் நம்மகிட்ட வாங்குறவங்க நம்ம 100% அந்த பால் மட்டும் தான் பயன்படுத்துறோம். வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குங்க, நீங்க திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம போட்டு தரோம் சார். நம்ம போட்டு ஸ்டாக் எல்லாம் வைக்கிறதே இல்லை சார். திரும்ப ஒரு 10 பேர் கேட்பாங்க பன்னீர் போடலையாப்பா, கொடுங்க கொடுங்கம்பாங்க. அப்படியே போட்டு
2: ஒரு தொழில் முனைவரா வந்து இந்த பாலா கொடுக்கறத விட உபபொருட்கள் கொடுக்கறது நமக்கு ஓரளவு லாபம் அதிகமா இருக்கா இல்ல அதே லாபம் தான் நமக்கு இருக்கு?
0: இல்ல சார், உபபொருட்கள் கொடுக்கும்போது நமக்கு வேலை கம்மின்னு சொல்ல முடியாது, நமக்கு லாபமும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் சார். நம்ம இந்த பாலா கொடுக்கறத விட அதிகமா கிடைக்கும். ஆனா நான் நேரடியா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் நெய்யும் பன்னீரும் போட்டு போயிட்டு
2: நிற்க முடியாது,
0: யாரும் வாங்க மாட்டாங்க. அவங்க உண்மையிலுமே இது வாங்குறாங்களா செய்யறாங்களான்னு தெரியாது அவங்களுக்கு. அதனால அந்த மாதிரி சிக்கல் இருக்கு சார். அதனால உபபொருட்கள் கூட நம்ம லாபம் அதிகம் தான் சார். ஆனா இந்த பால் நான் விக்கிறதால தான் என்னால அந்த பன்னீரும் நெய்யும் விற்க முடியாது.
2: பன்னீர் நெய் வேற என்ன பொருள்லாம் செய்யலாம்?
0: வெண்ணையா கொடுக்கும், வெண்ணையா கட்ட வெண்ணையா கொடுத்துருவோம் சார், பட்டரா கொடுத்துருவோம், நெய் பன்னீர். இப்ப மாட்டு சாணத்துல அதுல இருந்து பை ப்ராடக்டா வந்து இப்போதைக்கு இந்த பயோகேஸ் வேஸ்ட் கொடுக்கலாம் சார். பயோகேஸ் எடுத்துட்டு அதுல இருந்து வர அந்த
2: மாட்டுல உங்க மாட்டு சாணியில இருந்து பயோகேஸ் உங்க வீட்டுக்கா?
0: எங்க வீட்டுக்கு எடுத்துக்கலாம் சார். எங்க வீட்டு தேவைக்கு நம்ம கேஸ் எங்க நம்ம யாரும் எதிர்பார்க்கல சார். நம்ம தேவைக்கு அதிகமா கேஸ் உற்பத்தி ஆகுது. நம்ம சாணத்துலேருந்து கொஞ்சம் பகுதி மட்டும் தான் பயன்படுத்தும். டெய்லி ஒரு 100 கிலோ சாணம் கொடுத்துருனா ஒரு டெய்லி ஒரு 4 to 5 கிலோ கேஸ் கிடைச்சிருது. நம்ம வீட்டு தேவைக்கு தாராளமா போதும் அது. அதுல இருந்து வர கழிவு வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்கு செறிவூட்டப்பட்ட சாணம் மாடு, மண்ணு வந்து ஈஸியா டைஜஸ்ட் பண்ணிடுது. அதை நம்ம நிலத்துக்கு பயன்படுத்தும் போது ரிசல்ட் ரொம்ப அருமையாவே இருக்கு. நம்மளால இப்ப அந்த செயற்கை உரங்கள் எல்லாம் நிறையவே குறைச்சிட்டோம்
2: உங்களோட நிலத்துக்கு.
0: ஆமா சார், எங்களோட நிலத்துக்கு பாத்தீங்கன்னா நிறையவே குறைச்சோம். செயற்கை உரங்கள் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிச்சு. ஆரம்பம் நான் பண்ணைய ஆரம்பிச்ச ஸ்டேஜுக்கும் இப்ப நம்ம மாட்டோட யூரின்ல இருந்து நம்ம ஷெட்டு கழுவுற தண்ணி எல்லாமே ஒரு தொட்டி வந்துடும் சார். எல்லாம் ஒரு இடத்து கால் பண்ணிடுவேன், கால் பண்ணிட்டு அங்கிருந்து பம்ப் பண்ண நிலத்துக்கு எடுத்துக்கிறேன். அப்ப அதனால எனக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த மாட்டு தீவனத்தோட வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கும். முதல்ல 45 நாள் வளர்ந்தது, இப்ப எனக்கு 30 நாள்லயே வந்துருது. அந்த மண்ணோட நுண்ணுயிர் பெருக்கம் மண்ணில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு.
2: சரி,
0: அதனால நமக்கு அதுவும் பிரச்சனை இல்லை சார். நம்ம இது ஒரு சைக்கிளிங் மாதிரி.
2: அது இல்லாம நீங்க அந்த சாணத்தை வேற எப்படி இது பண்ணி?
0: ராட்டி அடிக்கிறேன் சார், சாண ராட்டி நம்ம நல்லது கட்டதுக்கு நம்ம மட்டும் அப்படியே எடுத்துக்கிறாங்க.
2: நாட்டு மாடுன்றப்ப அதுல இருந்து இந்த விபூதி தயாரிக்கிறது இது மாதிரி?
0: விபூதி தயாரிக்க இல்லாம சார், இப்ப மார்க்கெட்ல நாட்டு மாடு இப்ப நிறைய கொண்டு வராங்க, ரொம்ப குறைவான விலை கேட்கறாங்க சார். அதனால நம்ம அதை மேனேஜ் பண்ண முடியல, சிரமமா இருக்கு. ஆனா கேக்குறாங்க, அது தன்மை தெரிஞ்சு கேட்கறவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதுவும் விபூதியும் பண்ணி கொடுக்குறோம் சார். அவங்களா வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். பண்ணி வச்சுட்டு 500 கிலோ இருக்கு 1000 கிலோ இருக்கு அப்படின்னு மார்க்கெட்டிங் தேடுறது இல்ல சார். ஏன்னா நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எருவாவே நிறைய போயிரும்.
2: சரி,
0: ஆனா எல்லாத்துக்கும் ஒரு மேன் பவர் தேவைப்படும் சார். அதனால அதுவும் ஒரு சிக்கல் இருக்கு.
2: செலவும் பண்ணாதான் அதுக்கு நம்ம வருது.
0: எந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரு அடிப்படை செலவு பண்ணி ஆகணும். அப்ப இந்த மார்க்கெட்டிங் கொண்டு போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்சான விஷயமா தான் இருக்குது. மக்கள் இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் மாறி வரல. செயற்கை உரங்களை பயன்படுத்தி ரிசல்ட் உடனே எதிர்பார்க்கறாங்க. காலைல போட்டா அடுத்த நாள் ரிசல்ட் வரணும் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது சரியா வந்துடும் சார்.
2: சரிங்க, பொதுவா வந்து இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இப்போ இந்த தின்பண்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நிறைய வரவேற்பு இருக்கு. அது நாட்டு மாட்டுல இருந்து இனிப்பு இது மாதிரியும் செஞ்சு இது பண்றாங்க. அது மாதிரி எதுவும் முயற்சி பண்ணிருக்கீங்களா நீங்க?
0: அது வரைக்கும் முயற்சி பண்ணல சார். பால்கோவா மட்டும் நம்ம வரலூர்ல பக்கத்துல பேக்கரியில வாங்கி நம்ம பால்கோவா பண்ணி கொடுக்குறாங்க சார். நம்ம முயற்சி பண்ணது வரைக்கும்
2: நீங்க செய்யல. ஆனா உங்கள்ட்ட வாங்கி
0: பால் வாங்கி அவங்க செஞ்சு அவங்க ஒரு நல்ல ஒரு
2: அந்த பால்கோவா நீங்க சாப்பிட்டு பாத்தீங்களா?
0: அருமையா இருக்கு சார். அன்பர் தான் அண்ணன் பண்றாங்க, கோவை கிருஷ்ணன் ஒரு பேக்கரி, அவங்க ரொம்ப அருமையா.
2: இல்ல இப்ப ஒரு சமயம் அதை கூட நீங்க முயற்சி பண்ணி பாக்கலாம். இல்ல இப்போ நீங்களே செய்ய முடியலனா கூட நீங்களும் இன்னொருத்தரும் ஒரு கூட்டாளி மாதிரி இருந்துட்டு இந்த மாதிரியான பொருட்களை மட்டும் செஞ்சு கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து கூட அதை ஒரு பிராண்டிங் பண்ணி பண்ணலாம். இல்ல
0: பண்ணலாம் சார், அருமையா பண்ணலாம். அது ஏன்னா சார் நமக்கு அது ஒண்ணுக்கும்
2: ஏன்னா அது வந்து நீங்க அரியலூர்ல தான் வைக்கணும்னு இல்ல, அதை தஞ்சாவூர்லயும் வைக்கலாம், திருச்சியிலயும் வைக்கலாம், எல்லா இடத்துலயும் வைக்கலாம். நாட்டு மாட்டுல இருந்து செய்யப்பட்ட இனிப்புகள்லாம் அதுக்கு தனி வரவேற்பு இருக்குதானே செய்யும்?
0: ஆமா சார், கண்டிப்பா இருக்கு சார். நாட்டு மாட்டு பால்ல இருந்து செய்யப்பட்ட இனிப்புகள்லாம் கண்டிப்பா அதுக்கான வரவேற்பு இருக்கு சார். ஏன்னா இப்ப நான் முன்னாடி சொன்னதான் சார், ஏன்னா ஒண்ணுக்கும் நமக்கு ஒரு சின்ன ஒரு மார்ஜின் தேவைப்படும் சார். அதுக்கான ஆள் மெயினா வந்து அதுக்கு ஒரு மாஸ்டர் பிடிக்கும் சார். அது வேலை செய்யணும், பேக் பண்ணணும், கொண்டு சேர்க்கணும். அதெல்லாம் ரெண்டாவது சார், நம்ம முதல்ல பால் அந்த அளவுக்கு இன்னும் நம்ம ப்ரொடக்ஷன் அதிகமா இல்ல. நம்ம அதுக்கான ஒரு யூனிட் போட்டு நம்ம செய்யணும்னா டெய்லி ஒரு மினிமம் ஒரு 100 லிட்டர் பண்ணணும். இப்ப நம்ம ஒரு வேலைக்கு ஆள் போட்டு அவங்க சம்பளம் கொடுத்து நம்ம அதை மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நமக்கு அடிப்படை செலவு கட்டுப்படி ஆகும். நமக்கு அந்த அளவுக்கு பால் இல்ல, உற்பத்தி குறைவா இருக்குங்கிறதால இப்ப நம்ம டைரக்டா ஃபர்ஸ்ட் பால் கொடுக்குறோம். அதுல இருந்து நம்ம மீற பால்ல இருந்து நெய் பன்னீர் வெண்ணெய் இதை எடுத்து மக்கள் நம்ம கஸ்டமரை தாண்டி இன்னும் நம்ம ட்ராவல் பண்ண முடியல.

0: அதை தாண்டி கேட்கறவங்களுக்கு இருக்கும்போது வாய்ப்பு இருக்கும்போது கொடுத்துட்டு இருக்கோம் சார். நம்ம இப்போ ஒரு கஸ்டமர்லாம் திருச்சியில இருந்து வந்து வாங்கிட்டு போறாரு, நம்ம பால் இங்க இருந்து வந்து பஸ் எடுத்து வந்து வந்து வாங்கிட்டு வராரு. மூணு நாளைக்கு ஒன்று சேர்ந்து வாங்கிட்டு போறாரு நம்மகிட்ட. எடுத்து எதிர்கால உணவு தேவைக்கு நல்ல உணவுக்கு கட்டாய மாடு வளர்ப்பு மிக இன்றியமையாத ஒண்ணா இருக்கு சார். நல்ல நிறைய இளைஞர்கள் உள்ள வராங்க, அதுக்கு வந்து அரசும் வந்து நிறைய ஊக்குவிக்கணும் சார். இந்த நாட்டு மாடு வளர்ப்பு அரசும் நிறைய ஊக்குவிக்கணும். அதே நேரத்தில் புதுசா உள்ள வரவங்க வந்து சார் நிறைய பேர் போன் பண்ணுவாங்க, எனக்கு கூட சார் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா எல்லாருமே அதுல பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க போன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அனுபவம் இல்லாத வராங்க. ஆனா இந்த தொழில அனுபவம் இல்லாம 100% பண்ண முடியாது சார். மற்ற தொழில் மாதிரி இது கிடையாது, கட்டாயம் அனுபவம் வேணும். அவங்க செய்யணும்னு நினைக்கிறவங்க குறைஞ்சபட்சம் 1-2 மாடு வாங்கி ஒரு 3-4 மாசம் அதுல சொந்தமா ஒரு முயற்சி பண்ணி அதுல என்ன பிளஸ் ஆர் மைனஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பெருசுபடுத்தினாங்க அப்படின்னாக்க நல்லா இருக்கும் சார். ஆனா கண்டிப்பா எல்லாரும் இந்த தொழில் நோக்கி வரணுங்க தான் சார் என்னோட ஆசை.
1: இது சம்பந்தமா யாராவது உங்கள்ட்ட தொடர்பு கொண்டு பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாங்க?
0: தொடர்பு கொண்டு பேசலாம் சார். என்னோட நம்பர் வந்து சொல்றேன் சார், 93-61-93-10-65 இந்த நம்பர் நான் தொடர்பு கொண்டு பேசலாம் சார்.
1: நன்றிங்க, உங்க அனுபவத்தை எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட இந்த பயணம் வந்து இன்னும் செழுமையாக இருக்கணும், நீங்க நினைச்ச மாதிரியான புதிய உச்சங்களை தொடணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறோங்க.
0: ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
2: அரியலூர் இலுப்பையூர் எஸ் காசிநாதன் ஐயா அவர்களின் தொலைபேசி எண் மீண்டும் 93-61-93-10-65.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாட்டு மாடு வளர்ப்பும் நகரச் சந்தையும். அரியலூர் இலுப்பையூர் எஸ் காசிநாதன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
1: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி என் அலைவரிசைகளில் நேரம் இரவு 8 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஹர்கர் திரங்கா இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டிற்கான நமது பங்களிப்பை தொடர மூவர்ண கொடி உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஸ்காட்லாந்து கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர்களை பிரதமர் தமது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இப்போட்டிகளில் இந்தியா 39 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4 இடம் பெற்றது குறிப்பிடத்தக்கது. மாணாக்கரின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையுடன் கூடிய தேர்வு முறைகளை உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தேசிய தேர்வு முகமை விவகாரங்கள் குறித்து அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்துக்குப் பின்னர் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் முகமையின் நிர்வாக கட்டமைப்புகளை வலுப்படுத்தவும் செயல்பாடுகளை திறம்பட சீரமைக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 84வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்ட செய்தியில் இந்த இயக்கத்தில் ஈடுபட்ட விடுதலைப் போராட்ட வீரர்களின் துணிச்சல், தியாகம், தேசப்பற்று ஆகியவை வரும் தலைமுறையினருக்கு என்றென்றும் உத்வேகம் அளிக்கும் என்று கூறியுள்ளார். இந்திய அமெரிக்க கடற்படைகளுக்கு இடையேயான வெடிபொருட்கள் அகற்றும் கூட்டுப் பயிற்சி கொச்சி தெற்கு கடற்படை தளத்தில் நாளை தொடங்கி வரும் 14 தேதி வரை நடைபெறுகிறது. இதில் துறைசார் நிபுணர்களின் கருத்து பரிமாற்றம், உபகரணங்களின் செயல் விளக்கம், செய்முறை பயிற்சி உள்ளிட்டவை இடம்பெறும். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை தற்போது 66 அதிகரித்துள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை கிடங்குகளில் பாதுகாக்க மேம்படுத்தப்பட்ட நவீன வழிமுறைகள் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்

ரமணன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொள்முதல் செய்யப்படும் நெல் உடனுக்குடன் அறவை நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டு உணவுப் பொருள் விநியோக சங்கிலி முறைப்படுத்தப்படும் என்றார். MBBS BDS படிப்புகளுக்கான தரவரிசைப் பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 72,627 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 13 தேதி தொடங்குகிறது. தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்கு தேவைப்படும் நிலம் கையகப்படுத்தும் பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், தமிழகத்தின் புதிய ரயில்வே திட்டங்களுக்கு 4,612 ஹெக்டேர் நிலம் தேவைப்படும் நிலையில் அதில் 26% மட்டுமே இதுவரை கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். செயற்கை நுண்ணறிவுத்துறை புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்று சென்னை இந்திய தொழில்நுட்பக் கழக இயக்குநர் திரு காமக்கோட்டி தெரிவித்துள்ளார். சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு பொறிகளால் மனிதனின் துணையின்றி தனித்து இயங்க முடியாது என்பதால் இந்த துறை வேலை இழப்புகளை ஏற்படுத்தாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை ஒதுக்கீட்டு ஆணை பெற்ற மாணாக்கர் வரும் 13 தேதிக்குள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரிக்கு நேரடியாக சென்று அசல் சான்றிதழ்கள் மற்றும் கல்வி கட்டணத்தை செலுத்தி சேர்க்கை பெற வேண்டும் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவுறுத்தியுள்ளது. கலந்தாய்வு மற்றும் ஒதுக்கீடு குறித்த விளக்கங்கள் TNEA.org இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் நாளை தொடங்குகிறது. மாநிலத்தில் 1 முதல் 19 வயது வரையிலான 2,06,00,000 குழந்தைகள், வளரிளம் பருவத்தினர் உட்பட 50,00,000 மேற்பட்ட பெண்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் பாரம்பரிய நெல் திருவிழா இன்று நடைபெற்றது. பெண் விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் பாரம்பரிய நெல் வகைகள், இயற்கை விவசாயத்தில் விளைந்த கிழங்கு வகைகள், தானியங்கள், கனிகள் மற்றும் அவற்றிலிருந்து தயாரிக்கப்பட்ட தின்பண்டங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்த ஓவேலி லாரஸ்டம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் புலி தாக்கி உயிரிழந்ததை அடுத்து மோப்பநாய் மற்றும் ட்ரோன் உதவியுடன் புலியை தேடும் பணிகள் வனத்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்புற திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 5 கருட சேவை இன்றிரவு நடைபெறுகிறது. மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நாளை நடைபெறுகிறது. அமெரிக்காவில் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் பட்ட போட்டியில் உயரம் தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பசந்த்குமார் மெஹ்வால் மற்றும் நீளம் தாண்டுதலில் வெண்கலப்பதக்கம் வென்ற ஷானவாஸ்கான் ஆகியோருக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கனடாவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை பிரான்ஸ் இணையை இன்றிரவு எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

இரவு நேரம் மனசுக்கு பிடிச்ச ஒரு பாடல். இந்த காம்பினேஷனுக்கு ஈடு இணையே இல்லை இல்லை. அதுவும் 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களில் உள்ள பாடல்கள் ஒவ்வொன்றும் நம்மளோட நினைவை வேற பக்கம் கொண்டு போகும். அப்படிப்பட்ட பாடல்களை உங்களுக்கு பிடிச்ச பாடல் எதுவோ அதை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். 4431 அப்படின்ற இந்த முன்னிணை பெண்ணோட 240 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து இந்த திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல கேட்டு நினைச்சிருக்கீங்க. இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிற நேயர் யாருங்கிறது பாத்துடலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் மேம்.
1: வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறது?
2: விராலிமலை இருந்து ஏழுமலை பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து விராலிமலை ஒன்றியம் கட்டளூராட்சி எடையம்பட்டி ஏழுமலை நட்டம் என் கையில் வந்து அலக்கடையில் தோன்றிய முத்து
1: கேட்டலாங்கய்யா. நன்றிங்கய்யா.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேரில் ரசித்துக் கொண்டிருப்பது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்
1: வணக்கம்.
2: இனிய இரவு வணக்கம்மா.
1: இனிய வணக்கம் சொல்றது.
2: நான் திருச்சி மாவட்டம் மேலமாங்காவனம் தேவேந்திரம்மா. சரவணன் சார் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்குங்க ஐயா.
2: ரொம்ப நல்லா இருக்கு, உங்ககிட்ட பேசி
0: ரொம்ப சந்தோஷங்க ஐயா.
2: நல்லா அருமையான பாடல்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க நேயர்களுக்கு.
0: சரிங்க,
2: வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன்.
0: சரிங்க,
2: எனக்கு வந்து சுகமான ராகங்கள் சிவகுமார் ஐயா நடித்த படம், சரிதாவும் நடிச்சிருக்கோம். அதுல எஸ்பி சுஷாமாவும் பாடியிருப்பாங்க. அத்தை கடக்க வேணும், அக்கறைக்கு போக வேணும்னு சொல்லி ஒரு அருமையான இளையராஜா இசையில கேட்டிருப்பாங்க. அந்த பாடல் கொடுத்துருங்க ஐயா.
0: கேட்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
2: நன்றி நன்றி.

0: இரவு இசை இனிமையை கேட்டுட்டு இருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிற அடுத்த நேயர்,
1: வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா சரவண ஐயா அவர்களுக்கு, அபி அம்மா அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். நல்லா இருக்கலாங்க ஐயா?
1: நல்ல பிரமாதமா இருக்கும். சொல்லுங்க ஐயா, யாருங்க, எங்கிருந்து?
2: திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் புஞ்சைசிங்கிருந்து பிரபாகரன் பேசுறேங்க ஐயா.
1: ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து ஐயா வெற்றி விழா படத்துல இருந்துங்க ஐயா, மலேசியா வாசன் ஐயாவும் ஜானகி அம்மாவும் பாடின படம் ஐயா, சி வி சினிக்கு எடுத்து சிங்க அந்த பாட்டு போடுங்க ஐயா.
1: கேட்டுருவோமா?
2: ஆ கேட்டுருலாங்க ஐயா. நல்லா, ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: நன்றி நன்றி நன்றி.

நேர்களே, திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கும் விழா நிகழ்வில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ளும் நிகழ்வின் வானொலி தொகுப்பு. பண்பலை 102.1 இரவு இசை இனிமை தொடரும்.

0: இன்று காலை 8:10 மணிக்கு புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் தொடங்கியது.
1: நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் காவல்துறை இயக்குநர் மற்றும் அணிவகுப்பு தளபதியுடன் இணைந்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பார்வையிட்டார்.
0: பைப் பேண்ட் மற்றும் தாளவாத்திய சிறப்பு இசைக்குழு அணிவகுப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து பல்வேறு சமய குருமார்கள் மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் காவல் வண்ண கொடிக்கு பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து அணிவகுப்பு தளபதி அவர்கள் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியை வழங்குமாறு அழைப்பு விடுத்தார். அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் வண்ணக்கொடியை புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கினார். மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடியை அணிவகுப்பு வீரர்களின் வரிசையில் ஒன்றிணைக்க மிதவேக நடை அணிவகுப்புடன் கொண்டு சென்றனர். காவல் சீருடையில் இருந்த அனைத்து காவலர்கள் மற்றும் விழாவிற்கு வருகை தந்திருந்த அனைவரும் எழுந்து நின்று மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடிக்கு மரியாதை செலுத்தினர்.
1: தொடர்ந்து விழாவில் வரவேற்புரை ஆற்றினார் புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங் அவர்கள்.
0: அதனைத் தொடர்ந்து விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ந ரங்கசாமி அவர்கள் உரையாற்றினார். அவர் பேசும்போது,
2: நமது காவல்துறைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய இந்திய குடியரசுத் தலைவரின் உயரிய பிரசிடன்ஸ் போலீஸ் கலர் விருது வழங்குவது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று. இந்த விருது நம்முடைய புதுச்சேரியுடைய காவல்துறைக்கு கிடைத்த பெருமையாகும், ஒரு வெற்றியாகும். நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் ஒரு சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சுற்றுலா பயணிகளை வரவேற்கின்ற ஒரு பூமி. சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை வருடந்தோறும் அதிகரித்துக் கொண்டு வருவதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். அதற்கு காரணம் ஒரு பெரிய பங்கு நம்முடைய காவல்துறையை சார்ந்ததால். நம்முடைய

0: இந்திய நாட்டினுடைய பிற மாநில மக்கள் மட்டுமல்லாது அயல் நாடுகளை சார்ந்த வெளிநாட்டினர் இங்கே வந்து தங்கி செல்வதையும் நாம் காண்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் ஒரு அமைதியான சூழல் புதுச்சேரியில் இருப்பதுதான். அந்த அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பது நம்முடைய காவல்துறையுடைய பெரிய பங்காக இருப்பதை நாம் காண்கின்றோம். அதற்கனுடைய மனமான நன்றியை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்குரிய விருதுதான் இந்த உயரிய விருது, நம்முடைய பிரசிடன்ஸ் போலீஸ் கலர் விருது. இது நம்முடைய மரியாதைக்குரிய மாண்பு இந்திய குடியரசுத் தலைவரால் நமக்கு வழங்கப்படுகின்றது. இது நம்முடைய சீருடையில் அணிகின்ற ஒரு விருது. இந்த விருதினை பெறும் பொழுது, நாம் அணியும் பொழுது, நம்முடைய முன்னாள் பணியாற்றிய காவல்துறை சார்ந்த அனைவரையும் நாம் நினைவு கூறுகின்றோம். அதே சமயத்தில் இப்பொழுது பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற காவலர்களும் எதிர்காலத்தில் சிறந்த முறையில் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்ற நிலையில் இது இருப்பதை நாம் காண முடிகின்றது. நம்முடைய மக்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருப்பார்கள், எந்தவித அச்சம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கலாம் என்ற நம்பிக்கையை ஊட்டக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பது என்பது மிக மிக பாராட்டக்கூடிய ஒன்று. நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் அவர்கள் உரையாற்றினார்.
2: புதுச்சேரி காவல்துறை வரலாற்றில் இன்று ஒரு பொன்னான நாள், நாம் பெருமையோடு கொண்டாட வேண்டிய ஒரு உன்னதமான நாள். குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது, பிரசிடென்ட்ஸ் கலர் அவார்ட், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களின் பொன்னான கரங்களால் புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கப்படும் ஒரு நாள். குடியரசுத் தலைவரின் இந்த தேசிய விருது புதுச்சேரி காவல்துறையினரின் உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பிற்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். குடிமக்களின் பாதுகாப்பு முதல் நமது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் கொண்டு வந்த பாரதிய நியாய சங்கிதா, பாரதிய நாகரிக சுரட்சா சங்கிதா மற்றும் பாரதிய சாட்சி அபிநியம் ஆகிய புதிய கிரிமினல் சட்டங்களின் நடைமுறை, புதிய டெக்னாலஜி பயன்பாடு வரை புதுச்சேரி காவல்துறை தேசிய அளவில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை பெருமையோடு குறிப்பிட நான் விரும்புகிறேன். உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நம்பிக்கையோடு புதுச்சேரிக்கு வருகிறார்கள். அதற்கு காரணம் நமது காவல்துறை. புதுச்சேரியின் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதுதான். அதற்காக காவல்துறை டிஜிபி, காவல்துறை உயர் அதிகாரிகள், காவல்துறை வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். மாநில அளவில் நம்முடைய சிறப்பான செயல்பாட்டு தேசிய அளவில் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும். 2047 நாடு சுதமடைந்த 100வது ஆண்டில் வளர்ச்சி அடைந்த பாரதமாக உருவாக வேண்டும் என்று லட்சிய இலக்கை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தந்திருக்கிறார். இந்த இலக்கை அடைய காவல்துறையின் பங்கு உயிர் நாடியாக இருக்கிறது. புதுச்சேரி காவல்துறைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து விழாவில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். அவர் பேசும்போது,
3: ஆஜ் புதுச்சேரிக்கு ஜனதா ஒரு விசேஷ கர்கர் புதுச்சேரி போலீஸ் கேலியே ஐதிஹாசிக தின் கே அவசர் பர் உபஸ்தித் சபி, ஆஜ் மே ராஷ்டிரபதி கா நிசான் புதுச்சேரி கோ ஜோ பிராப்த் ஹுவா ஹே இஸ்கே லியே பஹுத் பஹுத் சுப்காம்னாயே ஔர் பதாய் தேனா சாஹ்தா ஹூம்.
4: கொடி வழங்கல் என்ற பெருமிதம் மிக்க இந்த வேளையிலே நான் புதுச்சேரி மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: ஆஜ் புதுச்சேரி கோ ராஷ்டிரபதி போலீஸ் கலர் அவார்டு பிரதான் கர்னே கா காரியக்ரம் அபி அபி சமாப்த் ஹுவா. போலீஸ் கே லியே சர்வோச்ச சன்மான் ஹோதா ஹே. ஆஜ் சே ஹி புதுச்சேரி போலீஸ் தேஷ் கி உன் போலீஸ் ஃபோர்சஸ் மே ஷாமில் ஹோ கயா ஹே ஜிஸ்கோ ராஷ்டிரபதி ஜி நே அப்னா நிசான் பிரதான் கியா ஹே. இஸ் அவசர் பர் தேஷ் கி மஹாமஹிம் ராஷ்டிரபதி திரௌபதி முர்மு ஜி, ஹமாரே சன்மானிய பிரதான் மந்திரி நரேந்திர மோடி ஜி ஔர் குரு மந்த்ராலய கி ஓர் சே மே புதுச்சேரி கி போலீஸ் ஔர் புதுச்சேரி கி ஜனதா ஔர் முக்கியமந்திரி புதுச்சேரி கோ ஹ்ருதய சே பஹுத் பஹுத் பதாய் ஔர் சாதுவாத் தேனா சாஹ்தா ஹூம்.
4: குடியரசுத் தலைவரின் பெருமை மிகு கொடி என்ற ஒரு பெருமிதம் இன்றைய தினம் புதுச்சேரி காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டிருப்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு தருணம். நாட்டிலே வெகு சில மாநிலங்களுக்கு மட்டுமே இந்த விருது, இந்த பெரிய கௌரவம் அளிக்கப்பட்டிருக்கிறது.

0: இருக்கிறது. இது மிகப்பெரிய கௌரவமாகும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள், பிறகு உள்துறை அமைச்சகம் சார்பிலே நான் புதுச்சேரி காவல்துறை, புதுச்சேரியின் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் இந்த பொதுமக்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: மித்ரோ தக்ஷிண் பாரத் மே சார் விபின் ஸ்தானோ மே பிக்ரா ஹுவா யே புதுச்சேரி ஓர் இஸ்கி லா அண்ட் ஆர்டர் கி சிந்தா கர்னே வாலி யே புலீஸ் ஃபோர்ஸ் ஆப்கி கடி மெஹனத் சமர்ப்பண் ஓர் பஹதூரி கா யே பிரதீக் ஹே ஜோ புதுச்சேரி புலீஸ் கா நிசான் ஆஜ் மேரே சாம்னே சான் கே சாத் லஹரா ரஹா ஹே.
0: தென் பாரதத்தின் நான்கு மாநிலங்களில் சிதறி கிடக்கின்ற புதுச்சேரி மாநிலம், இதனுடைய சட்ட ஒழுங்கு ஆகியவற்றை பராமரிக்கும் பொருட்டு இது கடினமான உழைப்பு, அர்ப்பணிப்பு ஆகியவற்றை அளித்து வருகின்றது.
1: சாத்தியோ ராஷ்டிரபதி துவஜ் கிசி பி டிசிப்ளின் போர்ஸ் கேலியே உஸ்கே ஜீவன் கால் கா சப்சே கௌரவபூர்ண க்ஷண் ஹோதா ஹே. புதுச்சேரி புலீஸ் பலேஹி சங்கியா மே 5000 से कम हो मगर आप इस देश की आध्यात्मिक धरोहर को संभाले हुए पुदुचेरी की रक्षा, आंतरिक सुरक्षा और पुदुचेरी के सम्मान की रक्षा करने का काम करते हैं. ये सम्मान किसी आदेश या फाइल के कारण आपको नहीं मिला है. आपकी कड़ी मेहनत, शौर्य, सेवा और समर्पण के भाव के कारण आज ஆப் இஸ் சன்மான் கே அதிகாரி பனே ஹோ.
0: குடியரசுத் தலைவரின் கொடி பெருமை மிகு கொடி என்பது இது மிக சாதாரணமான விஷயம் அல்ல, மிகவும் பெருமிதம் அளிக்கக்கூடிய விஷயம். புதுச்சேரியின் காவல்துறை என்பது 5000 பேர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையாக இருந்தாலும் கூட, நீங்கள் இந்த மண்ணின் ஆன்மீக பாரம்பரியம், மரபு ஆகியவற்றை தாண்டி நீங்கள் இங்கே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வீரம், தீரம், அர்ப்பணிப்பு காரணமாக உங்களுக்கு இந்த கௌரவம், இந்த மரியாதை அளிக்கப்பட்டிருக்கிறது.
1: மித்ரோ முஜே பரோபர் யாத் ஹே ஜப் கொரோனா கா அபூத்பூர்வ சங்கட் சமக்ர விஸ்வ கே லியே சேலஞ்ச் பனா ஹுவா தா தப் மே ஹர் ரோஜ் தேஷ் பர் கே சபி ராஜ்யோ ஓர் விசேஷ்கர் யூடி கா ஜாயஜா கிருஹ மந்த்ராலய மே பேட் கர் லேதா தா. उस वक्त पुदुचेरी पुलिस ने वो कठिन दौर में अग्रिम पंक्ति में डटे रहकर कोरोना से ग्रस्त पुदुचेरी की जनता, बुजुर्ग नागरिक, बच्चे, महिलाएं, उनकी सेवा करने में आपने जो बहादुरी दिखाई है वो मैं हमेशा के लिए याद रखूंगा.
0: நண்பர்களே, கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்திலே நான் அன்றாடம் அனைத்து மாநிலங்கள், குறிப்பாக யூனியன் பிரதேசங்களை பற்றிய கண்காணிப்பு, அதை பற்றிய தகவல்களை சேகரித்து கொண்டு வரும் வேளையிலே புதுச்சேரி காவல்துறை மக்களுக்கு சேவை புரிவதிலே முதல் இடத்தை வகித்திருக்கிறது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நீங்கள் பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் ஆகியோருக்கு சாகசம் நிறை மனதோடு அவர்களுக்கு அந்த கடுமையான காலகட்டத்திலே சேவை புரிந்திருக்கிறீர்கள்.
1: புதுச்சேரி போலீஸ் கா வோ பராக்கிரம், வோ சமர்ப்பண் ஓர் சேவா கா பாவ் எக் ஐசா அத்தியாய் ஹே ஜோ புதுச்சேரி போலீஸ் கே இத்தியாஸ் மே ஸ்வர்ணிம் அத்தியாய் கே ரூப் மே லிகா ஜாயேகா.
0: புதுச்சேரி காவல்துறையின் அந்த சேவை மனப்பான்மை, அர்ப்பணிப்பு மற்றும் உங்களுடைய அந்த சாகசம், இது புதுச்சேரி காவல்துறையின் பொன்னெழுத்துக்களில் எழுதப்படக்கூடியது.
1: अंत में फिर से एक बार पुदुचेरी के डीजीपी साहब से लेकर कांस्टेबल तक पूरी पुलिस फोर्स को हृदय से राष्ट्रपति का निशान का गौरव प्राप्त करने के लिए मैं बहुत बहुत बधाई देना चाहता हूं. वंदे मातरम.
0: இன்று புதுச்சேரியின் டிஜிபி தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய சிப்பாய் கான்ஸ்டபிள் வரை அனைவருக்கும் இந்த பொன்னான வேளையான குடியரசுத் தலைவரின் பெருமைமிகு கொடி வழங்கல் நாளன்று என் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்தே மாதரம்.
2: மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் தமது உரையில் மேலும் பேசும்போது, அனைத்து நலத்திட்டங்கள் வழங்குவதில் மத்திய அரசு புதுச்சேரி அரசின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் துணை நிற்கும் என்றார். விழாவில் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி

0: சிறிய வடிவத்தை மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் அவர்கள் வழங்கினார். இவ்விழாவில் காவல்துறையின் இரண்டு விருதாளர்களுக்கு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கேந்திரிய கிரக மந்திரி தக்ஷதா பதக் வழங்கினார். இவ்விழாவில் புதுச்சேரி தலைமைச் செயலர், பல்வேறு அரசுத்துறை மற்றும் காவல்துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், காவலர்கள், காவலர்களின் குடும்பத்தினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
1: தொடர்ந்து விழாவில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் ஏ நமச்சிவாயம் அவர்கள் நன்றி உரையாற்றினார். அதைத் தொடர்ந்து படைப்பிரிவினர் கொடியணி அணிவகுப்பிலிருந்து வெளியேறினர்.
0: விழா நிறைவில் வந்தே மாதரம் பாடப்பட்டது. தொடர்ந்து நாட்டுப்பண்ணுடன் குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விழா இனிதே நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவலர் மைதானத்தில் இன்று நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழாவில் மத்திய அரசின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். தொழில்நுட்பம் ஆர். ஜெயந்தி, ஜி. பாலகுரு ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. திரைக்கனம் கேட்கலாம் நேர்களே. ஹரிஹரன் பாடியுள்ள பாடல் ரோஜா திரைப்படத்திற்காக.

0: காந்தி பிறந்தமன் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.
1: இந்தியன் என்று சொல்லடா, இதுதான் பாரத மண்ணடா.

0: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: திரைக்கானத்தில் நிறைவாக ஏ ரகுமான் பாடியுள்ள பாடல் கண்ணத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திற்காக.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் இடைவிடா இசைமழை, இன்னிசை கீதங்களின் பவனி, காற்றலைகளில் கற்கண்டு பாடல்களாய் இனிய ராகம்.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz. 9:40 நிமிடத்திற்கு ரசித்துக் கொண்டிருப்பது இனிய ராகம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இனிய ராகம் இடைவிடாத இசை மழை.
1: என்ன சொல்லுவேன், என் உள்ளம் தாங்கல, மெத்த வாங்குறேன், தூக்கத்தை வாங்கல.
2: நீங்க பண்ற வேலைக்கு தூக்கம் எப்படி வரும்? மெத்தைய வாங்கி வச்சுட்டு உக்காந்தே இருக்க வேண்டியதுதான்.
3: பாரா,
1: பூங்காத்து திரும்புமா?
2: எப்படி திரும்பும்? இருக்க மரத்தை எல்லாம் வெட்டி புட்டு கட்டடம் கட்ட வேண்டியது. ஒரு மரக்கன்னு கூட நட்டு வைக்கிறது இல்ல.
3: அது சரி.
2: உங்களை மாதிரி பண்ற எல்லாத்துக்கும் இப்படிதான்.
3: ஐயோ,
1: ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி.
2: சோகமா? அப்படின்னா ஒரு ஓரமா உக்காந்துட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா தூக்கம் வரவே வராது.
4: என்ன கொடுமை சார் இது!

0: ये कार्यक्रम आपके लिए आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रस्तुत किया गया है।
1: With that, we conclude the vocal recital by Srimati Satvika Mohan in the broadcast of Ravi Vasriya Akhil Bharatiya Sangeet Sabha. She was accompanied on violin by Sri O. Rajshekar, on mridangam by Vidwan Peravalli Jayabhaskar, and on ghatam by Sri M. Chandrakant. This concert was recorded at the studios of Akashvani Hyderabad for Ravi Vasriya Akhil Bharatiya Sangeet Sabha and brought to you from the Delhi station of Akashvani.
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் 11 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை மணி 5:45. அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். ஜெய் ஹிந்த்.